நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 17 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8 தேதி, இன்று சனிக்கிழமை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு அனைத்தும் இனிதே தொடங்குகிறது. நேரம் 5:49 நிமிடம். தொடர்வது மங்கள இசை.

0: நாளொரு குரல். அழுக்காறு உடையார்க்கு அதுசாலும் ஒன்னார் வழுக்கியும் கேடு என்பது. அதிகாரம் அழுக்காறாமை, குரல் எண் 165. விளக்கம்: பொறாமை உடையவருக்கு வேறு பகை வேண்டா, அஃது ஒன்றே போதும். பகைவர் தீங்கு செய்ய தவறினாலும் தவறாமல் கேட்டை தருவது அது.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
5: நம்ம புதுவையில இருக்க அறிக்கை மேடு பத்தி தெரியுமா?
6: தெரியாது சார்.
5: கோரிமேடு
6: தெரியவே தெரியாது சார்.
5: கீழூர், அரியூர், பங்கூர்,
6: சத்தியமா தெரியாது சார்.
7: பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க, எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
8: கவலையை விடுங்க, நம்ம புதுவையோட முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம் தினமும் காலை 8 மணிக்கு நமது FM ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.
9: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்குறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
10: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
11: அப்படியே பேசிட்டாலும்
9: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
12: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
10: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்ல செல்லாது.
9: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
12: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம், ரொம்ப ஜாலியா இருக்கும். தாத்தா
10: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ரெயின்போவுக்கு.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. சென்னையிலிருந்து அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் பண்ணைக்குட்டையில் கெண்டை மீன் வளர்ப்பு குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார் மற்றும் கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். காலை 6:55 சூழல் அறிவோம். இதில் இயற்கை சமநிலையை காக்கும் காடுகள். வழங்குபவர் இ. நாகப்பன் அவர்கள். 7:02 புதுவை புதுமை. இதில் நினைவலையும் அமைப்பு ஏ. பி. எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ பச்சிலம் குழந்தைகளுக்கான

இயற்கை சமநிலையை காக்கும் காடுகள். வழங்குபவர் இ நாகப்பன் அவர்கள். 7/2 புதுவை புதுமை, இதில் நினைவலையும். அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள். 7/25 நலமாய் வாழ, பச்சிளம் குழந்தைகளுக்கான பராமரிப்புகள் குறித்து விளக்கமளிக்கிறார். புதுச்சேரியின் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே திவ்யா அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை, இதில் நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே மேக்ஸ். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 முதல் 11:30 வரையிலும், 11:47 முதல் 12 வரையிலும் மெலடி மேஜிக். பதினொன்று 11:30 முதல் 11:47 வரை ஸ்டம்ப்டு சீசன் 7 டெல்லியிலிருந்து அஞ்சல். 12:02 பேசுங்க தோழாம். 12:50 புதினப்பாக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே, இதில் மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 கல்லூரி பூக்கள் சர்வதேச இளையோர் தின சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சி, இதில் பங்கு பெறுவோர் கோபிநாத், புனிதா, சர்வேஷ், சக்தி, ஆனந்தன், ஷாலினி, புஷ்பகுமார். நெறிப்படுத்துபவர் ஏஞ்சலா வினரசி. 4:00 கட் கேமரா ரோலிங். 5:00 அலையோடு விளையாடு, இதில் நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே விமல். 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 மணி வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே. தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னையிலிருந்து அஞ்சல். 9:15 தேன் சிந்து தேவானம். 11:10 புதுவை வானொலியும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7:00 முதல் 1:00 வரை மணிக்கொரு முறையும், 7:00 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். சேவை செய்திகள். புதுச்சேரி ஜவஹர் நகர் ஸ்ரீ நல்லாண்ட முத்துமாரியம்மன் அபிராமி உடனுறை அமிர்த கடேஸ்வரர் ஆலய ஆடி உற்சவ விழாவில் இன்று மாலை 5:00 இரண்டாம் நாள் வீதி உலாம். புதுவை பிள்ளையார் தோட்டம் ஸ்ரீ ஆனந்த முத்து மாரியம்மன் ஆலயம் ஆடி மாத பிரம்மோற்சவ விழாவில் இன்று காலை மஞ்சள் நீராட்டுதல், காப்பு கலைதல். புதுச்சேரி உப்பளம் வீரர்வெளி ஸ்ரீ சக்தி மாரியம்மன் திருக்கோயில் ஆடி மாத திருவிழாவில் இன்று காலை சிறப்பு அபிஷேகம், மகா தீபாரதனை, மாலை அம்மன் திருவீதி உலாம். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் நரசிங்கன்பேட்டை திரௌபதியம்மன் தீமிதி விழாவில் இன்று ராஜசூய யாகம். புதுச்சேரி 3வது உலக திரைப்பட திருவிழா 2026 இரண்டாம் நாள் புதுச்சேரி சஃப்ரன் வீதியில் உள்ள பிரான்சிஸ் டி பாண்டிச்சேரியில் நடைபெறும். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஜெயபுரத்தில் உள்ள ஸ்ரீ ஜெயமுத்து மாரியம்மன் ஆடிப்பெருவிழா வசந்த உற்சவத்தில் அம்மனுக்கும் விசேஷ அர்ச்சனை, ஊஞ்சலில் தாளாட்டும், மகாதீபாரதனை நடைபெறும்.

பாட்டு கேட்கலாம். வி வி ரவி அவர்கள் வயலின், திருவாரூர் பக்தவச்சனம் அவர்கள் மிருதங்கம், பி எஸ் புருஷோத்தம் அவர்கள் கஞ்சிரா, சென்னையிலிருந்து அஞ்சலன். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம், 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி, தலைப்பு தேசமே பெரிது, நெறிப்படுத்துபவர் முருகானந்தம் அவர்கள். 12:00 துலாக்கோல் நேயர் கருத்து மடல்களின் தொகுப்பு. 12:15 இசைப்பயிற்சி கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள், கற்றுக்கொள்பவர் ஸ்ரீ ரேகா. 12:30 பன்னிசை மாலை டி பாலச்சந்தர் அவர்கள் பாட்டு. புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் தொலைபேசி வழி மகளிர் நிருப்பம். 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழிபெயர்ச்சியில் பிரெஞ்சு பாடம், ஆசிரியர் டாக்டர் எஸ் பன்னீர்செல்வம் அவர்கள், மாணவர் வி அபிராமி. 2:55 வானிலை அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீதச்சாரல் பி உன்னிகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மாலை 4:00 காதலா காதலா திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை எம் எஸ் விஸ்வநாதன், கதை வசனம் பாலமுருகன், இயக்கம் மாதவன். மாலை 5:00 இளைய பாரதம் சர்வதேசம் இளையோர் தின சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சி. பங்கு பெறுவோர் கோபிநாத், புனிதா, சர்வேஷ், சக்தி, ஆனந்தன், ஷாலினி, புஷ்பகுமார், நெறிப்படுத்துபவர் ஏஞ்சலா வினரசி. 5:30 சின்னஞ்சிறு கிளிகள், புதுச்சேரி மன்னாடிப்பட்டு அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற் பகுதியினை கேட்கலாம். 6:00 திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம். நிகழ்ச்சி நிரல் 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:58 வரையிலும் திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சி, சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள், திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் தாம் மார்க்ரேட் அவர்கள் நேர்முகரை, இயற்கை வேளாண்மையில் இடுபொருட்கள் தயாரிப்பு நேர்முகம் பங்கேற்போர், திருநெல்வேலி மாவட்டம் தென்பத்து கிராமத்தைச் சேர்ந்த டி ஆறுமுகம் அவர்கள். இன்னும் சில நொடிகள் தொடர்வது, இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னையிலிருந்து அஞ்சல்.

1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலாம். 8:02 முதல் 8:30 வரையிலும், 8:30 முதல் 9 மணி வரையிலும் தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை. ஏ எஸ் முரளி அவர்கள்.

அண்மை காலத்தில் படிக்கின்ற பழக்கம் வெகுவாக குறைந்து வருகிறது. படிக்கிற பழக்கம் நம்மிடையே வந்துவிட்டால் வாழ்க்கை வளமாகும். இன்னைக்கு மிகப்பெரிய உயர்ந்த நிலையில் வந்தவர்களுடைய வரலாற்றினை புரட்டி பார்க்கிற போது அவர்களுடைய வெற்றிக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்றால் அந்த படிப்பு இருக்கிறது. அதனால தான் நம்முடைய தமிழர்கள் வீட்டுக்கு படிக்கட்டு வச்சாங்க. கோயிலுக்கு போகணும்னா கூட படிக்கட்டில் தான் ஏறி போகணும். ஏன் படிக்கட்டு வச்சாங்கன்னு பார்த்தீங்களா, அந்த படியில் நம்ம கால் வைக்கும்போது அந்த படி சொல்லும் படி, படிப்படியாக ஏறினா நம்ம மேலே போயிடலாம். அதே மாதிரி படித்தா வாழ்க்கையில் வெற்றி பெறலாம், உயர்ந்த நிலைக்கு போயிடலாங்கிறது தான் இந்த படிப்பு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதனால்தான் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் மிக அழகான ஒரு வார்த்தையை சொன்னான், உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே. பிறப்போரன்ன உடன் வயிற்றுள்ளும் தாயின் மனம் திரியும் என்கின்ற அற்புதமான பாடலினை புறநானூற்றிலே எழுதி வைத்தான். இந்த பாடல் என்ன சொல்கிறது, எப்படியாவது படி, உனக்கு உயர்வு கிடைக்கும். உன்னுடைய குடும்பம் தாழ்ந்த நிலையில் இருந்தால் கூட நீ உயர்ந்த நிலைக்கு பெரியோர்களால் அரசாங்கத்தால் அழைக்கப்படுவாய். அப்படி அழைப்பதற்கு எது பயன்படுகிறது என்றால் படிக்க வேண்டும். இந்த படிப்புத்தான் உன்னை உயர்த்தும் என்பதை உலக அரங்கிற்கு படிப்பு என்கின்ற செய்தி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. புத்தகம்னு ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னா, வீட்டுக்கு சுண்ணாம்படித்தோம்,

0: உடனே அது புதிய அகமாக மாறிவிடும். வீட்டுக்கு இன்னொரு பேர் அகம். அதை சுண்ணாம்பு அடிக்கிற போது, வண்ணம் தீட்டுகிற போது அது புதிதாக மாறிவிடும். அதே மாதிரி இந்த புதிய புத்தகம் படிக்கிற போது இந்த புத்தகத்தினுடைய கருத்துக்கள் மனத்துக்கு இன்னொரு பேர் அகம். இந்த அகத்தை அது புதிதாக்கும், தூய்மையாக்கும். அப்போ மனசு புத்தகமாக மாறும். வண்ணம் தீட்டினால் அது புத்தகம் வீடு. அதே மாதிரி நல்ல நூல்கள் படித்தா அந்த நூல்கள் நம்ம மனசுக்குள்ளார போய் நம்ம மனசில் இருக்கிற இருளை, வஞ்சகத்தை, சூதை எல்லாம் தூள் தூளாக்கி நம்மை புதிய மனிதராக மாற்றிவிடும். அதனால தான் புத்தகத்துக்கு நம்முடைய முன்னோர்கள் புத்தகம் என்று பெயர் வைத்தார்கள். இப்படி புத்தகமாக மாறுவதற்கு நாம் புத்தகம் படிக்க வேண்டும். அதனால தான் பாவேந்தன் பாரதிதாசன் சொல்லுகிற போது கூட, காலையில் படி மாலையில் படி நண்பகல் எப்பயுமே படிச்சுக்கிட்டுரு அப்படிங்கிற ஒரு செய்தியை வலியுறுத்தியிருக்கிறார். புறநானூற்றில் சொன்னதைப் போலவே இன்றைய இலக்கியங்களும் படிப்பின் அருமையை, சுவாசத்தின் பெருமையை சொல்லி கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் படிக்க இளைஞர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் நிறைய பரிசு பொருள்களை பிறந்த நாளுக்கு நம்ம போய் வாங்கிட்டு வந்து கொடுக்குறோம். அப்படி இல்லாமல் குழந்தைகளுக்கு பிறந்த நாள் வரும்போதும் அதை கொடுத்தோம்னா அவங்க நல்லா படிப்பாங்க. அதனால தான் எப்பயுமே படிப்புத்தான் உன்னை உயர்த்தும். தாராபாரதி சொல்லுகிற போது சொல்லுவார், விழி விழி உன் விழி நெருப்பு விழி, உன் விழி முன் சூரியன் சின்ன பொறி, நீ நீட்டிப்படுத்தால் உலக உரண்டையில் நீதான் பூமத்திய ரேகை, நீ போட்டு கொடுக்கும் பாதைதான் உலகம் வளம் வரும் பாதை என்ற அற்புதமான செய்தியை செதுக்கி வைத்தார்கள். உலகம் முழுவதும் நீ நடப்பதற்கு படியுங்கள் என்கின்ற வார்த்தையை இன்றிலிருந்து மந்திரமாக எடுத்துக்கொள்ளுங்கள்.
1: நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள்.
2: நேரம் 6:14:28 ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
3: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 6:14:45 நேயர்களின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பக்தி மனம் வீசவிருக்கும் இந்த நிகழ்ச்சியின் தெய்வீக ராகம் நிகழ்ச்சியின் முதல் பாடலை கேட்கலாம். எஸ் ஜானகியின் குரலில்.

நேரம் 6:49:49 தெய்வீக ராகம் நிகழ்ச்சியும் இப்போது கேட்கலாம். ஏ ஆர் ஷேக் மஹமூத் பாடிய பாடலை.

நேரம் 6:29. நான்கு நொடிகள் தெய்வீகராகும் நிகழ்ச்சியில் நிறைவாக வரும் பாடலை பாடியிருப்பவர் டி எல் மகாராஜன்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடித்திங்கள் 23 நாள் சனிக்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் பண்ணைக்குட்டையில் கெண்டை மீன் வளர்ப்பு. பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: கருத்தமுத்து, எப்பா கருத்தமுத்து நில்லுப்பா.
1: கருத்தமுத்தா? ஆ வாப்பா, எப்படி நல்லா இருக்கிறியா?
0: எப்பா காலையிலேயே எங்க போயிட்டு வர நீ?
1: கருத்தமுத்தா, ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு மாமியாரும் குழந்தையாவும் வந்துருக்காங்கப்பா.
0: ஓஹோ, அதான் முகம் ரொம்ப வளர்ச்சியா இருக்கு.
1: பக்கத்து ஊர் பண்ணக்குட்டிக்கு போய் நாட்டு மீன் வாங்கி வரப்பா, அதான் வளர்ப்பு கண்ட.
0: ஓஹோ, எப்பா நம்ம ஊர்ல எவ்வளவு பேர் நம்ம இருக்கிறோம்?
1: ஆமா,
0: ஒரு பண்ணை குட்டை வச்சு யாராவது மீன் வளர்க்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஏன் கருத்தமுத்த, உனக்கு இப்ப 5 ஏக்கருக்கு மேல நிலம் வந்துருச்சு.
1: ஆமாமா,
0: ஒரு 1/2 ஏக்கரு பண்ணை குட்டை வச்சா என்னப்பா நீ?
1: ஆமா கருத்தமுத்து, இந்த யோசனை எனக்கு தெரியாம போச்சா?
0: எப்பா 1/2 ஏக்கர்ல நீ பண்ணை குட்டை வெட்டி அந்த கரையில நீ மரமும் வளர்த்துக்கலாம்.
1: ஆமா,
0: அப்புறம் மீனும் நல்லா வளர்த்தீங்கன்னா நல்ல லாபம்ப்பா. நம்ம ஊர்ல வந்து வேற யாருமே பண்ணை குட்டை வச்சு இல்ல.
1: ஆமா கருத்தமுத்த, நீ சொல்ற மாதிரி மீனை வளர்த்து லாபம் கண்டுபிடிக்க முடியுமா? மஞ்ச பையில வாங்கின மீன் அப்படியே இருக்கட்டும், இழுப்ப மரத்தடியில அப்படி உக்காரலாம்ப்பா. பண்ணை குட்டை மீன் வளர்க்கறத பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுப்பா எனக்கு.
0: கருத்தமுத்து, உன்ட்ட ஏற்கனவே நான் ஒரு தடவை சொல்லியிருக்கேன். என்ன சொன்னேன்? மானியத்தில் நம்ம வந்து பண்ணை குட்டை வெட்டலாம் அப்படின்னு.
1: ஆமாம்,
0: அதனால் அரசாங்கத்தில் மானியத்தில் பண்ணை குட்டை வெட்டுறதை பற்றி அதிகாரிகள்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்க.
1: ஓஹோ,
0: அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு நான் இப்போ சொல்கிறேன்.
1: ஆ சரி சரி சரி.
0: 50 சென்ட் இடம், முடிஞ்ச வரைக்கும் உன் நிலத்தில் கொஞ்சம் வடிகாலாக இருக்கக்கூடிய பகுதியாக வச்சுக்க.
1: சரி,
0: ஏன்னா மற்ற

0: மழை தண்ணி வந்து அப்படியே ஒடியாந்து உன் பண்ண குட்டையில வந்து விழுற மாதிரி இருந்ததுன்னா நீ தண்ணியும் சேகரிச்ச மாதிரி ஆச்சு.
1: ஆமா,
0: இந்த வெள்ளத்துல இருந்தும் நம்மளுடைய பயிர்களையும் பாதுகாத்துக்கலாம்.
1: ஆமாம்பா,
0: சரியா?
1: சரி,
0: அதனால 50 சென்ட் இடம் குளத்தை ரெடி பண்ண பிறகு
1: சரி
0: அந்த மண்ணெல்லாம் எடுத்து கரையில போட்டு இல்லையா, அந்த குளத்துல முதல்ல கட்லா, ரோகு, மிருகாலு, புல்லு கண்டை,
1: ஓஹோ,
0: இந்த 4 கண்ட மீன் ரகங்களை வாங்கிக்க. எவ்வளவு வாங்கணும்னு கேப்பன்னு பார்த்தா அதை கேட்க மாட்டேங்கிறியா?
1: இல்ல கதமுத்த, இந்த மீனெல்லாம் நல்லா ருசியா இருக்குமான்னு கேக்கலாம்னு நினைச்சிருந்தேன், அதனாலதான் கேட்க முடியல.
0: எப்ப நல்லா ருசியா இருக்கும்பா, பாக்கிறதுக்கு அப்படியே பல பல பலன்னு அப்படியே துள்ளி துள்ளி குதிக்கும்பா. அது இந்த புல்லு கண்ட அந்த மேலாப்புல தண்ணியில அப்படி சிலுத்து சிலுத்து போகும்போது பளிச்சு பளிச்சுன்னு கண்ணாடியில் அடிக்கிற மாதிரி இருக்கும்பா.
1: நானும் பாத்துக்கிறேன்.
0: நம்ம ஆத்து ஓரத்திலே பாக்கலாமேப்பா, தாவி தாவி அந்த ஆத்தங்கர ஓரத்துல இருக்க அந்த புல்லெல்லாம் மேய்ஞ்சிட்டு கிடக்குமே,
1: வெள்ளி மினுக்கிற மாதிரி இருக்கும்.
0: ஆமாப்பா, அதுதான்ப்பா புல்லு கண்ட. ஆனா புல்லு கண்ட சாப்பிடறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும், ஆனா முள்ளு அதிகமா இருக்கும்பா.
1: அப்படியா?
0: ஆமாப்பா, ரோகு மிருகால் இதெல்லாம் வந்து குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடறதுக்கு ஏத்த மீன் ரகம்பா.
1: ஓஹோ,
0: கட்லாவும் சாப்பிடலாம், ஆனா சில பேருக்கு அது பிடிக்கலம்பாங்க, அதை பத்தி பரவாயில்ல.
1: இந்த கட்லா, ரோகு, மிருகாலு, புல்கண்ட ரக மீன் குஞ்சுகள் எல்லாம் எவ்வளவு வாங்கணும், எங்க போய் வாங்கணும், இத பத்தின விவரம் எல்லாம் சொல்லுப்பா.
0: எங்கிட்ட முத்து, நீ வைக்க போறது 50 சென்ட் குளம்.
1: சரி,
0: 50 சென்ட்னா 1/2 ஏக்கர்.
1: ஆமா,
0: 1 ஏக்கருக்கு 2000 மீன் குஞ்சுன்னா 1/2 ஏக்கருக்கு எவ்வளவு?
1: 1000 மீன் குஞ்சு.
0: 1000 மீன் குஞ்சு. இதுல புல்லு கண்டைய கொஞ்சம் அளவு கம்மி பண்ணிக்க, பாக்கி இருக்குது இல்லையா கட்லா, ரோகு, மிருகாலு, இத கொஞ்சம் அதிகமா வச்சுக்கலாம்.
1: ஓஹோ,
0: இப்ப 300 கட்லா, 300 ரோகு, 300 மிருகால்னா 900 ஆச்சு, 100 புல்லு கண்டை, இப்ப 1000 ஆச்சா கணக்கு.
1: ஆமா,
0: இந்த விதத்துல நீ மீன் குஞ்ச வாங்கி விடலாம். ஆனா ஒரு விஷயம்ப்பா, ரொம்ப சின்ன மீன் குஞ்சா வாங்கி விட்டுறாத.
1: ஏங்க அது முத்த, என்ன பிரச்சனை வரும்?
0: எப்பா, உன்னை அறியாம தவளை வந்து குளத்துல இறங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: ஆமா ஆமா, அது துள்ளி துள்ளி குச்சி வந்துடும்.
0: அப்ப சின்ன மீன் குஞ்சா இருந்ததுன்னா தவளை எல்லாம் அதை புடிச்சு சாப்பிட்டுரும்.
1: ஆமா ஆமா ஆமா,
0: அப்புறம் நமக்கு பெரிய நஷ்டம் ஆயிப்படும்.
1: ஐயோ,
0: அதனால குறைஞ்சபட்சம் 3 இன்ச் அந்த அளவுல மீன் குஞ்சு வாங்கணும்.
1: சரி,
0: அப்பதான் நமக்கு இயற்கையான இழப்பு இல்லாம நம்ம தப்பிச்சுக்கலாம்.
1: ஓஹோ, காதுமுத்த, கட்லா, ரோகு, மிருகால், புல்கண்டையெல்லாம் ஒரே குட்டையில இருக்குமா? உணவெல்லாம் என்னென்ன கொடுக்கறது, இது எப்படி நல்லா பெருசா வளரும், இத பத்தின விவரம் சொல்லுப்பா.
0: கருத்தமுத்து, நம்ம 4 வகை மீன் குஞ்சுகளை விடுறோம்.
1: ஆமா,
0: தண்ணி வந்து 4 அடியில இருந்து 5 அடி தண்ணி கட்டிருக்கீங்கன்னா ஒவ்வொரு மீனும் ஒரு லெவல்ல தான் மேயும்.
1: ஓஹோ.
0: ஆமா, புல்லு கண்ட எப்போதும் மேலேயே தான் இருக்கும். அது மேல புல்லு கிடைக்குதா, ஒரு விதைகளை தாவரம் இருக்கு இல்லையா,
1: ஆமா,
0: அந்த மாதிரி விஷயங்களை தான் அது சாப்பிடும்.
1: ஓஹோ.
0: அடுத்து நம்ம ரோகு, மிருகாலு இதெல்லாம் அடுத்து கீழ் லெவல் கீழ் லெவல்ல இருக்கும். அந்த மாதிரி மீன்கள் வந்து இடங்களை வந்து பிரிச்சுக்கும். உணவு அப்படின்னு பார்த்தோம்னா ரசாயன பொருட்கள் கலந்த அந்த உணவு கடையில எல்லாம் விக்கிறாங்க.
1: ஓஹோ,
0: நீ அதை வாங்கி பயன்படுத்தலாம், ஆனா ரேட்டு அதிகமா இருக்குன்னு மீன் வளர்க்கறவங்க சொல்றாங்க. உனக்கு கட்டுப்படியானா அதை செய்ய.
1: கதமுத்த, அதை விடுப்பா, மீனுக்கு கம்மியான விலையில உணவு கொடுக்கறத சொல்லுவியா?
0: நான் சொன்னது என்னது, ரசாயன பொருள் கலந்த தீவனம் இத உன்னால கொடுக்க முடியல, விலை அதிகமா இருக்கு, கட்டுப்படி ஆகல அப்படின்னு நீ நினைச்சினா இயற்கையான முறையில நீனே உணவை தயாரிச்சு தான்ப்பா மீன்களுக்கு கொடுக்கணும்.
1: அப்பாடா, அவ செலவு மிச்சம்.
0: ஆமாப்பா, இதுல செலவு ரொம்ப கம்மி தான். நீ என்ன செய்யலாம் அப்படின்னா, சோளம் அப்புறம் கோதுமை,
1: ஓஹோ,
0: இத வாங்கி நல்லா மாவு மாதிரி அரைச்சு வச்சுக்க, அப்புறம் தவிடு, கடலை புண்ணாக்கு இத வாங்கிக்க.
1: சரி,
0: இந்த கடலை புண்ணாக்கு இருக்கு இல்லையா,
1: ஆமா,
0: அத ஒரு பாத்திரத்துல போட்டு தண்ணி ஊத்தி முந்தின நாளே நல்லா ஊற வச்சிரு.
1: ஓஹோ,
0: அடுத்த நாள் நல்லா ஊறின அந்த கடலை புண்ணாக்கோட கோதுமை மாவு, சோள மாவு, தவிடு இது எல்லாத்தையும் சேர்ந்து கலந்து நல்லா ஒரு உருண்டே நல்லா கட்டி மாதிரி ஆக்கிக்க.
1: ஓஹோ,
0: நல்லா கையா நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு விட்டினா மாவு அப்படியே எல்லாம் ஒன்னா கலந்து அப்படியே நம்ம வந்து இந்த பரோட்டாவுக்கு மாவு பிசைறோம்ல,
1: ஆமா,
0: அந்த மாதிரி ஒரு கட்டி மாதிரி ஆயிடும். இப்ப இத ஒரு சணல் சாக்கு அதுல எடுத்து அதுல போட்டு நீ என்ன செய்யணும், தண்ணியில இருந்து சும்மா 1 அடி இருந்தா போதும், அந்த அளவுக்கு முழுகிற மாதிரி ஒரு குச்சியை நட்டு அதுல இந்த சாக்கு பைய கட்டி விட்டுருணும். இப்ப தண்ணியில இருக்க மீன் எல்லாம் என்ன

0: அந்த சாக்க நோக்கி ஓடி வரும்.
1: ஆமா,
0: ஓடி வந்து கலவை மாதிரி வச்சிருக்கோம் இல்லையா உணவு, அதை நல்லா பிச்சு பிச்சு பிச்சு பிச்சு சாப்பிடும். தண்ணில கரைஞ்சி வேஸ்ட் ஆயிடும் நீ நினைக்காத.
1: ஆமா,
0: அப்படி ஒரு ஒரு துளி தண்ணில விழுந்தாலும் அதையும் மீன்கள் தேடி கண்டுபிடிச்சு எடுத்து சாப்பிட்டுப்பா, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இதுக்கு அதிகமா ஒன்னும் செலவு கிடையாது. இயற்கையான முறையில இந்த மாதிரி உணவு கொடுக்கறேன்னு நம்ம ஊர் எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா அவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க தெரியுமா, பக்கத்து ஊர்ல ஏதோ ரசாயன கலவை உணவு கொடுத்து அவன் வளர்க்கறாயா, நம்ம ஊர்ல இயற்கையான உணவு கொடுக்கறாரு அப்படின்னு ஒன்ன தேடி வர ஆரம்பிச்சிருவாங்கப்பா.
1: ஆமாங்க,
0: அதாவது கெண்ட மீன் வளர்ப்புல ஆர்வம் காட்டினீன்னா இவ்வளவு லாபம் இருக்குப்பா, நீ பண்ண குட்டை வச்சு இந்த கெண்ட மீனை வளர்த்தினா.
1: சரி கதமுத்து, நீ சொன்ன கட்லா ரோகு மிருகாலு புல்கண்ட ரக மீன் குஞ்சு எல்லாம் வாங்கிய, பண்ண குட்டை வெட்டிய, மீன் நல்லா வளர்த்த, விற்பனை ஆக்கிய, மொத விற்பனைய வாங்கிட்டு தம்ப ஆரம்பிக்கிறான்.
0: சரிப்பா கருதமுத்தே, நான் காசு கொடுத்து ஊர்ல என்ன விலையோ அதே விலைக்கு ஓண்டியும் வாங்கிக்கிறேன்ப்பா.
1: காசெல்லாம் பாத்துலாம் கருதமுத்தே, மனுஷன்தான் முக்கியம் ஃபர்ஸ்ட்.
0: இருந்தாலும் ஒரு வியாபாரம்னு வந்துட்டோம்னா நம்ம லாபத்தையும் பாக்கணும்ப்பா.
1: சரி சரி சரி
0: சரி கருதமுத்தே, நான் கிளம்பட்டுமா?
1: கருதமுத்தே, மீன் வாங்கிட்டு வரும்போது சிறுதானியம் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம்ப்பா. இந்த குதிரைவாளி, கேழ்வரகு, தினை வரகு, சாம, கம்பு, பனிவரகு, சோளம் எல்லாம் எல்லாம் சேர்த்து 10 கிலோ வாங்கணும்ப்பா. 5 கிலோ நீ எடுத்துக்க, இந்த வச்சுக்க.
0: கொண்டாப்பா கொண்டாப்பா. கத்தமுத்து, சிறுதானிய ஆண்டு அப்படின்னு 2023 அரசாங்கம் அறிவிச்சிருக்கு.
1: ஆமா,
0: இந்த சிறுதானியம் சாப்பிட்டோம்னா ஊட்டச்சத்து நமக்கு கிடைக்குது, வைட்டமின் பி சத்து அதிகமா இருக்கு, கால்சியம் சத்து இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, நம்ம உடல் எடையும் குறையும், சர்க்கரை நோய்க்கு ரொம்ப நல்லது, நல்லா தூக்கம் வரும், எவ்வளவோ விஷயங்கள் இருக்குப்பா சிறுதானியங்கள்ல. அதனால எல்லாரும் சிறுதானியங்களை சாப்பிடணும்.
1: ஆமா கதமுத்து, நீ சொல்ற மாதிரி சிறுதானிய வகைகள்லாம் வாங்கி சாப்பிட்டோம்னா உடம்பு நல்லா கட்டுக்கோப்பா, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா.
0: ஆமாப்பா ஆமாப்பா. சரி கருத்தமுத்து, நான் கிளம்புறேன்ப்பா, நேரம் ஆகி போச்சு.
1: சரி சரி சரி,
0: போயிட்டு வரேன்ப்பா.
1: பார்த்து போயிட்டு வா.
2: உழவர்களுக்கான செய்திகள். இதில் பண்ணைக்குட்டையில் கெண்டை மீன் வளர்ப்பு குறித்து கேட்டீர்கள். இதில் பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மேடுத்தரத்து செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி ஐஐடி பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்று உரையாற்றுகிறார். தமிழ்நாட்டில் 58 மின்னணு உற்பத்தி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் கோரிக்கைகள் தொடர்பாக பல்வேறு விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக 15 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி திண்டுக்கல் அணியையும் திருப்பூர் அணி சேப்பாக் அணியையும் வென்றன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி ஐஐடி பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்று உரையாற்றுகிறார். ஹரியானா மாநிலம் சோனிபட் வளாகத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப வசதியுடன் கூடிய உயர் செயல் திறன்மிக்க பரம்பிரக்யா என்ற அதிநவீன சூப்பர் கம்ப்யூட்டர் மையத்தையும் அவர் தொடங்கி வைக்கவுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் சிறந்த மாணவர்களுக்கு தங்கப்பதக்கம் உள்ளிட்ட விருதுகளையும் பிரதமர் வழங்கவுள்ளார். இந்த ஆண்டு 3,336 மாணவர்கள் பட்டங்களை பெறவுள்ளனர். தமிழ்நாட்டில் 58 மின்னணு உற்பத்தி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் நேற்று கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இந்த நிறுவனங்களில் செமிகண்டக்டர் உட்பட மின்னணு பொருட்கள் உற்பத்தி செய்யப்படும் என்று கூறினார். தமிழ்நாட்டில் உள்ள 61 கல்வி நிறுவனங்களில் செமிகண்டக்டர் வடிவமைப்பு திறனை வளர்ப்பதற்கு மத்திய அரசு ஆதரவளித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். சென்னை ஐஐடி, சென்னை அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரி, திருச்சி தேசிய தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் உள்ளிட்ட முக்கியமான கல்வி நிறுவனங்கள் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். விவசாயிகளின் கோரிக்கைகள்

0: தொடர்பாக பல்வேறு விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தியுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் மாநில அரசின் சார்பில் திரு ஆனந்த், திரு செங்கோட்டையன், திரு ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட 7 அமைச்சர்கள் பங்கேற்றனர். விவசாயிகளுக்கான பயிர்க்கடனை மாநில அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், சர்க்கரை ஆலைகளுக்கு விவசாயிகள் அளித்த கரும்புக்கான நிலுவைத் தொகையை உடனடியாக பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை விவசாய சங்க பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக மாநில அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டப்பேரவை தேர்தலின் போது தவிக அளித்த வாக்குறுதிகளை படிப்படியாக நிறைவேற்ற வேண்டும் என்று கூறினார். தமிழகத்திற்கு தேவையான நிதியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கேட்டுக்கொண்டார். தொகுதி மறுவரையறை சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக தமிழக அரசு அழைப்பு விடுத்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் அனைத்துக் கட்சி உறுப்பினர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். விழுப்புரத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்துக் கட்சிகளும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று கூறினார். விவசாயிகளின் பல்வேறு கோரிக்கைகளை மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக 15 நீதிபதிகளை நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டுள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் காலியாக உள்ள நீதிபதிகள் பணியிடங்களை நிரப்பும் வகையில் 19 பேரை நீதிபதிகளாக நியமிக்க கடந்த மே மாதம் உச்சநீதிமன்ற கொலிஜியம் பரிந்துரைத்திருந்தது. இந்த பரிந்துரையை ஏற்றுக்கொண்ட குடியரசுத் தலைவர், பரிந்துரைக்கப்பட்ட 19 பேரில் 15 பேரை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக நியமித்து உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 66 உயர்ந்து காலி இடங்களின் எண்ணிக்கை 9 குறைந்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சென்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் பட்டம் வென்ற பிரக்யானந்தாவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், உலகின் முன்னணி வீரர்கள் பங்கேற்ற இத்தொடரில் தன்னைவிட அதிக ரேட்டிங் கொண்ட அமெரிக்கா, உஸ்பெகிஸ்தான் மற்றும் ஜெர்மனி நாட்டு வீரர்களை எதிர்கொண்டு பிரக்யானந்தா வெற்றி வாகை சூடியுள்ளார். இதன் மூலம் சர்வதேச செஸ் அரங்கில் தான் ஒரு சிறந்த சாம்பியன் என்பதை அவர் மீண்டும் ஒருமுறை நிரூபித்து இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்த்துள்ளார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இளம் விளையாட்டு வீரர்கள் சர்வதேச அளவில் வெற்றி பெற தேவையான ஆதரவையும் வழிகாட்டுதலையும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் வழங்கி வருகிறது என்றும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் மோசடி செய்த வழக்கில் தலைமறைவாக இருந்த சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் இவ்வழக்கின் முக்கிய இடைத்தரகராக செயல்பட்டார் என்று குற்றம் சாட்டப்பட்ட ஜெயபிரகாஷும் சிபிசிஐடி முன்பு சரணடைந்துள்ளார். முன்னதாக இருவரும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. முல்லை பெரியாறு அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளது. இது கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் முதல் போக பாசனத்திற்கு பயன்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கடந்த வாரம் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டம் 122 அடி வரை உயர்ந்தது. இதனால் அணையிலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க தமிழ்நாடு நீர்வளத்துறை உத்தரவிட்டுள்ளது. அதன்படி இன்று காலை 10:30 மணிக்கு மேல் தேக்கடி தலைமுதகு பகுதியில் இருந்து பாசன தேவைக்காக வினாடிக்கு 200 கன அடி வீதமும், குடிநீர் தேவைக்காக 150 கன அடி வீதமும் என மொத்தம் 350 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்படுகிறது. 120 நாட்களுக்கு தேவைக்கு ஏற்ப நீர் இருப்பு மற்றும் நீர் வரத்தை பொறுத்து 3629 மில்லியன் கன அடிக்கு மிகாமல் தண்ணீர் திறக்கப்பட உள்ளது.

0: இதன் மூலம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதிகளில் உள்ள 14,707 ஏக்கர் விளை நிலங்கள் பாசன வசதி பெறும். தேனியிலிருந்து ராஜ்குமார்.
1: இருவரி செய்திகள். கொலம்பியா நாட்டின் புதிய அதிபராக திரு அபிலாடோ டேலா எஸ்பரிலா பதவியேற்றுள்ளார். தாய்லாந்தில் பள்ளி ஒன்றில் நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 8 அதிகரித்துள்ளது. சீனா உரிமை கோரும் அருணாச்சல பிரதேசத்தின் 27 பகுதிகள் இந்தியாவிற்கு சொந்தமானது என்பதற்கான அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திருச்செங்கோடு நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் திருமதி மதுபாலன் நேற்று ஆய்வு செய்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக நெல் சேமிப்பு கிடங்கில் மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு மேற்கொண்டார். திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் ஊராட்சி பகுதியில் காட்டாங்கல் கால்வாய் துர்வாரும் பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு ஆட்சியர் திருமதி கவிதா அறிவுறுத்தியுள்ளார். உலக தாய்ப்பால் வார விழாவை முன்னிட்டு ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவிலில் நேற்று நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். ஆடி மாத வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு காஞ்சிபுரம் அருள்மிகு காமாட்சியம்மன் கோவிலில் தங்கத்தேர் உற்சவம் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் திண்டுக்கல் அணியை வென்றது. முதலில் விளையாடிய திண்டுக்கல் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 170 ரன் எடுத்தது. 171 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய நெல்லை அணி 17.4 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 172 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. முன்னதாக நடைபெற்ற சேப்பாக் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் விளையாடிய சேப்பாக் அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 205 ரன் எடுத்தது. 206 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய திருப்பூர் அணி 18 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி IIT பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்று உரையாற்றுகிறார். தமிழ்நாட்டில் 58 மின்னணு உற்பத்தி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் கோரிக்கைகள் தொடர்பாக பல்வேறு விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக 15 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி திண்டுக்கல் அணியையும் திருப்பூர் அணி சேப்பாக் அணியையும் வென்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் 6:55. ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
3: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: தொடர்வது சூழல் அறிவோம்.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். இயற்கை சமநிலையை காக்கும் காடுகள் வழங்குபவர் இ நாகப்பன் அவர்கள்.
5: மரங்களின் வேர்பின்னல்களும் அவ்வப்போது விழுந்து வரும் இலைகளால் ஆன சருகு மெத்தைகளும் தண்ணீரை வழிவிடாமல் தங்க வைத்துக் கொள்வதாலேயே ஆண்டு முழுமைக்கும் தண்ணீர் பேணி வைக்கப்படுகின்றது. நிலத்தில் அழுந்த ஊன்றி பரவி பின்னி கிடக்கும் வேர்களே மலையின் சரிவு பகுதிகளிலும் மண்ணை அழுந்த பற்றி நில அரிப்பை தடுக்கின்றன. மரங்கள் இல்லாமற் போயின் மழைநீர் ஒரேபடியாய் வழிந்தோடி வீணாவதன்றி மழைநிறத்தின் மேற்பரப்பு மண்ணையும் சேர்த்து அரித்து கொண்டு சென்றுவிடும். நாம் உயிர் வாழ்வதற்கு இன்றியமையாத உயிர் வெளியாகிய ஆக்சிஜனை நமக்கு தருவன மரம் செடி கொடிகள் என்பதை நாம் அறிவோம். காடுகள் உயிர்வெளி களஞ்சியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. காடுகள் நமக்கு உயிர்வெளியை தருவது மட்டுமல்லாமல் நம் எந்திர நாகரிக வாழ்க்கையால் பார்ப்பப்படும் நச்சு புகைகளையும் தூய்மைப்படுத்தும் அளவுக்கு மேலும் உயிர்வெளியை உருவாக்கும் கட்டாய நிலைக்கு தள்ளப்படுகின்றன. காடுகளில் இயற்கை வளங்கள் எந்தெந்த வகையில் நமக்கு பயன்படுகின்றன என்பதை நாம் கூற தேவையில்லை. இந்த உலக மாந்தராகிய நம்மை மட்டுமே முதன்மைப்படுத்தி படைக்கப்பட்டதென்று காடுகள். பல்வேறு விலங்குகளும் பறவைகளும் மரம் செடி கொடிகளும் பின்னி பிணைந்து வாழ்க்கை இனிதாக வாழ்வதற்காகவே படைக்கப்பட்டதே இந்த காடுகள். உயிரினங்களின் விரிவமைப்பே

0: உலகை அழகும் பயனுடையதாகவும் செய்கின்றது. இயற்கை அழகை மிகுதிப்படுத்துவதற்கும் ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு வகையில் பயன்படுவதற்காகவுமே உயிர்கள் பல்வேறு வடிவிலும் வண்ணத்திலும் அழகிலும் தன்மையிலும் படைக்கப்பட்டுள்ளன. மற்றும் இவ்வுயிர்களின் வாழ்க்கையும் ஒன்றை ஒன்று சார்ந்ததாக அமைகின்றது. இதனையே இயற்கை சமநிலை என்கிறோம். நாம் விலங்குகளையும் செடிகொடிகளையும் சார்ந்து வாழ்கின்றோம். அவை நம்மை சார்ந்து வாழ்கின்றன. இதுபோலவே செடி கொடி மரங்கள் விலங்குகளின் வாழ்க்கைக்கும் விலங்குகள் செடிகொடி மரங்களின் வாழ்க்கைக்கும் துணை புரிகின்றன. விலங்குகளும் ஒன்றை ஒன்று சார்ந்திருத்தலையும் செடிகொடிகளும் தம்முள் சார்பு கொண்டிருத்தலையும் இயற்கை அறிவியலாளர் நன்கு விளக்குவர். இந்த சமநிலை ஒழுங்கு பேணப்பெறாத நிலையில் உயிர் வாழ்க்கை சீர்குலைந்து போதலை காணலாம். காடுகளே இச்சமநிலை ஒழுங்கிற்கு உயிர்நிலையாக இருக்கின்றன. 100,000 உயிரினங்கள் வாழ்வதற்கு இடமாக இவை திகழ்கின்றன. காடுகளின் அழிவு இவ்வுயிர்களின் அழிவாகிவிடும். இவ்வுயிர்களின் அழிவு இன்று மிக பேரளவில் மனிதர்களாகிய நம் வாழ்க்கையையும் சீர்குலைத்து பொழிவிழக்க செய்து வருகின்றது. இதே நிலை நீடித்தால் மனித இனமே பூண்டற்று போய்விடக்கூடும்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். இயற்கை சமநிலையை காக்கும் காடுகள். வழங்கியவர் இ நாகப்பன் அவர்கள்.
2: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்துலாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
3: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
4: அப்படியே பேசிட்டாலும்
2: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
5: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
3: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
2: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
6: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
3: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ரெயின்போவுக்கு.

0: தொடர்வது காலை 7 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் சத்குணா. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று IIT டெல்லியின் 57வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று உரையாற்றுகிறார். விழாவில் 587 முனைவர் பட்ட ஆய்வாளர்கள் உட்பட 3000 மேற்பட்ட மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்படுகின்றன. மேலும் IIT டெல்லியின் சோனிபட் வளாகத்தில் நிறுவப்பட்டுள்ள செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் உயர் செயல்திறன் கொண்ட சூப்பர் கம்ப்யூட்டிங் வசதியான பரம் பிரக்யாவை பிரதமர் திறந்து வைக்கவுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுச்சேரி வருகிறார். புதுச்சேரி காவல்துறைக்கு நாட்டின் உயரிய விருதான குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி வழங்கும் விழா நாளை கோரிமேடு காவலர் பயிற்சி மைதானத்தில் நடைபெறவுள்ளது. அவரது வருகையொட்டி புதுச்சேரியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. புதுச்சேரி அரசின் 16வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் வரும் 24ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்க உள்ளது. அன்று பிற்பகல் 3 மணிக்கு நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி நடப்பு நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை அவையில் தாக்கல் செய்கிறார். மருத்துவ கல்விக்கான கட்டமைப்பு தொடர்ந்து வலுப்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் நேற்று மக்களவையில் தெரிவித்தார். 2014ஆம் ஆண்டிற்கு பிறகு நாட்டில் மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 846 அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பிரிக்ஸ் நாடுகளுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வரில் நேற்று நிறைவடைந்த பிரிக்ஸ் கல்வி அமைச்சர்கள் கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு.
2: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 7:02. புதுவை புதுமையில் தொடர்வது நினைவலைகள்.

0: நினைவலைகள். வணக்கம் நேயர்களே, நினைவலைகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நேயர் யார்? திரு ஆர் முருகன். வணக்கங்க.
1: நீங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க?
2: இளமங்கலம் கிராமம்.
1: இளமங்கலம் கிராமம் வந்து எங்க இருக்குங்க?
2: திண்டிவனத்துல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கும், இல்ல 13 கிலோமீட்டர்.
1: சரி, இளமங்கலம் அது வந்து விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்ததா?
2: ஆமாங்க.
1: சரிங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்க தொழில?
2: நான் விவசாயம் பண்ணிருக்கேன், இப்போது ஆடு மாடு மேய்த்து கொண்டிருக்கேன்.
1: சரிங்க, உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கக்கூடிய சில விஷயங்களை என்னோட பகிர்ந்துக்க போறீங்க, சொல்லுங்க. நீங்க எந்த நினைவுகளை ஷேர் பண்ண போறீங்க?
2: நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அம்மா வந்து மலை மேல ஏற சொல்லுவாங்க, தலை கசகத்துக்கு என்னை கூப்பிடுவாங்க. நான் வந்து அவங்க கிட்ட வந்து நான் கோயிச்சிங்கன்னு மலை மேல ஏறிடுவேன். அப்பயே எங்க அம்மா வந்து என்னை அடிப்பாங்க, அடிச்சு

0: எந்த நினைவுகளை ஷேர் பண்ண போறீங்க?
1: நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அம்மா வந்து மலை மேல ஏற சொல்லுவாங்க, தலை கசக்கிறதுக்கு என்னை கூப்பிடுவாங்க. நான் வந்து அவங்க கிட்ட வந்து நான் கொய்த்துங்கன்னு மலை மேல ஏறிடுவேன். அப்பயே எங்க அம்மா வந்து என்னை அடிப்பாங்க, அடிச்சு வாடா வந்து தலை கசிக்கிறா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நான் தலை கசிக்க மாட்டேன், எனக்கு பயமாக இருக்கு, தலை கண்ணு எறியும் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். இது அவங்க இருந்தாலும் அவங்க என்னை கையை பிடிச்சி கூட்டுன்னு வந்து என்ன தலை குளிக்க வைப்பாங்க. அது இல்லாமல் இங்கே பார்த்த ஒரு திருவிழா நடக்கும், திருநூறுன்ட்டு ஒரு ஊர், அந்த ஊரில் வந்து திருவிழா நடக்கும்போது அப்போ வந்து ஆடு மாடு மேய்த்து இருக்காங்க ஒரு பிள்ளைங்கள்லாம், விளையாட்டு பிள்ளைங்க சிறுவர்கள், அவங்க வந்து அந்த வழியாக வந்து ஒரு பெரியவர் வந்து மூட்டை ஏற்றின்னு போவார் கமிட்டிக்கு. அப்போ வந்து இது என்ன பெரியவரா மூட்டைலாம் ஏற்றின்னு போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அவர் உளுந்து மூட்டை தான் ஏற்றின்னு போகிறாரு. இது தேங்காய் முட்டடா அப்படின்னா, உளுந்துன்னா கொஞ்சம் குடுன்னு கேட்பாங்கன்ட்டு இது தேங்காய் முட்டடா ஏற்றின்னு போகிறார் அப்படின்னாங்க. அப்போ வந்து அந்த சாமி சக்திவல்ல சாமி வந்து அந்த தேங்காவுக்கு வந்து கொம்பு முளைக்க வைப்பார். இன்னைக்குன்னு பார்த்தா அந்த தீனூர் கோயிலில் பொய்யாமொழி விநாயகர் கோயிலில் தேங்காவுக்கு கொம்பு முளைச்சிருக்காரு. அதை பார்த்துட்டு நம்ம அங்கே போய் மூட்டி அவர் அவுத்து பார்த்த உடனே எல்லா தேங்காய்க்கும் கொம்பு முளைச்சி போயிருக்கு. அது ரிட்டர்ன் எடுத்துன்னு வந்துருவார், வீட்டுக்கு மறுபடியும் எடுத்துன்னு வந்துருவார் அந்த மூட்டியை. அப்போ தான் நான் வந்து நான் சின்ன பிள்ளையாக இருந்தேன், எனக்கு இது பெரியவங்க ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, அதை நான் கேட்டேன். கதையா கேட்டு அவங்கிட்ட நானே இதை உங்ககிட்ட நான் சொல்லிக்கணும் இருக்கேன் இப்ப.
0: சரி, நீங்க சின்ன வயசுல கேட்ட கதை அது. ஓகே, இப்ப வேற யாரையாவது பத்தி ஷேர் பண்ணணுமா, வேற ஏதாவது நினைவுகள் இருக்கா?
1: என் நண்பர்கள் இருக்காங்க மேடம், அவங்களாம் இந்த வானொலி மூலியமாவே எனக்கு நண்பர்கள் கஷ்டம் இருக்காங்க. அபுசாலின்ட்டு ஒரு நண்பர், அப்புறம் ராஜ ஐயான்ட்டு ஒருத்தர், மூத்த நாயர் கலையரசன் ஒருத்தர் இருக்காரு, அப்புறம் கலை குருமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு, சங்கரன் ஒருத்தர் இருக்காரு, ஐயப்பன் அறந்தாங்க ஐயப்பன் அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்காரு, இன்னும் நிறைய திண்டிவன நாராயணன், இன்னும் ஓம் சக்தி ஐயா, இவங்களாம் என் நண்பர்கள். இன்னும் வேண்டி பேர் இருக்காங்க மேம், இதுல வந்து என் நண்பர்கள் அனைத்து பேரும் சொல்றதுக்கு நேரம் இல்லைங்க மேடம்.
0: சரி, இவங்கெல்லாம் வந்து இந்த வானொலி வட்டம் அப்படியா, வானொலி மூலியமாக கிடைத்த நட்பு?
1: நட்பு மேடம்.
0: சரி, உங்க வாழ்க்கையில நடந்த ஏதாவது விஷயம், மறக்க முடியாத நினைவு அது அப்படின்னு நீங்க ஷேர் பண்ண விரும்புறீங்களா?
1: ஆமாங்க மேடம், என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாது ஒன்று இருக்கு மேடம். எங்க நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க தாத்தா வந்து மல்லாட்டை கொல்லிக்கு கூட்டின்னு போவாரு. இந்த மல்லாட்டை செடியெல்லாம் எண்ணி வச்சுக்கிறேன்டா, எடுத்துட போறடா, புனிவிட போறடா அப்படின்ட்டு என்னை மறத்துவாரு. நான் இருந்தாலும் இப்போ உள்ள காலமா இருந்தா அந்த மல்லாட்டை செடியெல்லாம் எண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். அப்போ புடிஞ்சிருப்பேன், ஆனா இப்போயாவது நான் புடிஞ்சிருப்பேன். அப்போ புடுங்க பயந்துக்குன்னு எங்க அடிச்சு வரோன்னு தாத்தா, நம்மள தாத்தா அப்படின்ட்டு நான் மல்லாட்டை செடியை புடுங்காத விட்டுடுவேன் மேடம். அதனால இப்பயும் என்னை வெறுத்து ஓத்துவாங்க மேடம், எனக்கு என்னோட பெருவங்க. ஆமாங்க மேடம், இப்போ ஆனால் பத்தாவது வரைக்கும் படிச்சிருக்கேன் மேடம், எங்க படிதான் படிதான். என்னுடைய அப்பா தான் வந்து என்ன வலுக்கட்டாமல் படிக்க சொன்னார், எனக்கு இங்கிலீஷ் அந்த அளவுக்கு வராது, நான் படிக்க மாட்டேன் அப்படின்ட்டு பத்தாவது வரைக்கும் படிச்சு அதான் நின்றுட்டேன் நான். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பள்ளிக்கூடம் என் நண்பர்களாக கூட போகும்போது நாங்கள் வந்து இந்த மயானத்தில் எரிப்பாங்க, அந்த எரிஞ்ச கடைங்கெல்லாம் கிடக்கும், அதை எடுத்துன்னு போய் கடைங்களில் கொடுத்துட்டு ஐஸ்கிரீம் தேங்காய் ஐஸு பால் ஐஸு இதெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் மேடம். எங்கள் ஊரில் வந்து அனைத்து கடவுள் ஆலயங்கள் உள்ளது, மாரியம்மன் ஆலயம், பகவான் ஆலயம், அப்புறம் மாதா ஆலயமும் இருக்குது. எங்கள் கைனி வழியிலே இருக்குது மாதா ஆலயம் இருக்குது, எங்கள் கைனி வழியாக தான் அந்த பள்ளிக்கூடம் போவோம்.
0: அப்போ ஐஸ்கிரீமா வாங்கி சாப்பிடுவீங்க?
1: ஆமாங்க மேடம்.
0: என்ன ஐஸ் கிடைக்கும் அப்போ?
1: அப்போலாம் வந்து இந்த பெட்டியில் எடுத்துன்னு வருவாங்க மேடம், அந்த எங்கள் எங்கள் ஸ்கூலில் இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் மேய்ச்சின்னு வருவாங்க, சைக்கிளில் எடுத்துன்னு வருவாங்க மேடம். அப்போ வந்து நாங்கள் வந்து இந்த விறகுங்களை கொடுத்துட்டு அந்த ஐஸ்கிரீம் தேங்காய் ஐஸு பால் ஐஸு கிரேப் ஐஸு அப்புறம் சாதா ஐஸ் கூட விற்கும் மேடம். அதான் அப்போலாம் வந்து 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா அப்படின்ட்டு விற்பாங்க மேடம், அதை போல வாங்கி சாப்பிடுவோம் மேடம்.
0: வீட்டில எல்லாம் காசு கொடுக்க மாட்டாங்களா?
1: வீட்டில் கேட்டவங்க கொடுக்க மாட்டாங்க மேடம். இந்த நாகப்பழம் இந்த விநாயகர் கேட்டால் நாகப்பழம் பெருசு எடுத்து போய் அதையும் விற்போம் மேடம். நாங்கள் நாகப்பழமும் விற்போம். அப்போ நாகப்பழம் கிடைக்கும் இங்கே மரத்துங்களில், அதே பார்த்து ஏறுன்னு சொல்லுவாங்க. இந்த நாவக்கலை எங்கே உடச்சிக்குமோ அப்படின்ட்டு பார்த்து ஏறி பெருசுன்னு போங்கப்பா. அதான் ஒரு 5 பழம் 50 பைசா அப்படின்ட்டு விற்போம் மேடம். அப்பெல்லாம் வந்து 50 பைசா 1 ரூபா இதெல்லாம் செல்லுபடி ஆகும் மேடம்.
0: சரி, வேற ஏதாவது வாழ்க்கையில நடந்த மறக்க முடியாத நினைவு சொல்ல முடியுமா?
1: எனக்கு அதான் எனக்கு குழந்தை பிறந்தது வந்து 8 வருஷம் கழிச்சு தான் மேடம் எனக்கு குழந்தைய பிறந்தது. நான் போகாத கோயில் கிடையாது. இந்த ஜாதக்காரை நான் அனைவரும் பார்த்துருக்கேன். நான் லாஸ்டாக ஒரு ரெட்டனன்ட்டு ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் போயிட்டு ஒரு அங்காளம்மன் சாமின்ட்டு சக்தி உள்ள சாமி அது. அந்த சாமி அந்த போயிட்டு எனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு நான் கேட்டதுக்கு அவரு சாமி அவர் மேலே அருள் வந்து எனக்கு உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்ட்டு நிச்சயம் பண்ணி சொன்னார், சத்தியம் பண்ணி சொன்னார். இப்போ 2 மகள் பிறந்திருக்காங்க. மூத்த மகள் பேர் வந்து கிருத்திகா, இளைய மகள் பேர் வந்து மகாலட்சுமி.
0: ஓகே, வீடு நிறைய பெண் செல்வங்களை வச்சிட்டு இருக்கீங்க.
1: சின்ன வயசுல இருக்கிறத விட எங்க அம்மா கூட சேர்ந்துக்குன்னா நான் படம் பார்க்க போவேன் மேடம்.

0: நடந்தே போவோம் நாங்க அந்த படம் பாக்கிறதுக்கு. அப்பத்துக்கு வந்து எம்ஜிஆர் படம் ஒண்ணு போய் நினைத்ததை முடிப்பவன்ட்டு, அப்புறம் அஞ்சலின்னு ஒரு படம் போயிருந்தது, அப்புறம் இங்க சித்தாமுரன்ட்டு ஒரு ஊர் இருக்கு, இங்க இந்த பக்கம் போனா அந்த மேல் சித்தாமுரன்ட்டு ஒரு ஊர், அந்த சித்தாமுரி சினிமா அதான் தென்த்து கொட்டா அதுக்கு கீத்து கொட்டா, அந்த பகலாட்டம் மட்டும்தான் நைட் ஆட்டம் மட்டும்தான் பகலாட்டம் கிடையாது அதுக்கு. அப்போ வந்து ஆட்டுக்கேற ஆளமையிலன்ட்டு ஒரு படம் பார்த்துருக்கோம், அதுல நல்ல தேங்காய்ன்ட்டு ஒரு படம் பார்த்துருக்கோம். இப்ப படம் பார்க்கறதுக்கு எங்க நேரம் பார்த்தலாம் மேடம், எங்க மாட்டை கவனிப்போம், அதோட நிலத்துக்கு வருவோம் மேடம்.
1: ஆனா வானொலி கேப்பீங்க?
0: வானொலி கேப்பேன் மேடம், எனி டைம் வானொலி கேப்பான், வானொலி தொடர்பு கொண்டு பேசுவேன்.
1: மகிழ்ச்சி.
0: ஆமா, அதை வேலை செஞ்சீங்கன்னா வானொலி கேட்கலாம் மேடம், நெட் மூலியமாவே நம்ம வானொலி வருது மேடம், அதனால கேட்டு இருக்கேன். அவங்க கிட்ட நானும் தொடர்பு கொண்டு பேசணும் மேடம் இப்ப கூட. அதே போல எனக்கு பிடித்த பாடல்னு பார்க்க போனா தர்மபுரத்துல இருந்து ஆண் என்ன பெண் என்ன அப்படின்ட்டு ஒரு பாட்டு வரும் மேடம். எங்க ஊர்ல சினிமா தியேட்டர் இல்லைங்க மேடம், பக்கத்தூர்ல தான் இருக்குது.
1: யாரோட போவீங்க?
0: அம்மா கூட போயிருக்கேன் மேடம். திருமணம் பிற்பாடு நான் சினிமா தியேட்டர் நான் தனியாக தான் போவேன் மேடம். ஆனால் போய் அந்த ஏன்னா டைம் கிடைக்கும் போது அப்போ சினிமா தியேட்டர் போய் பார்ப்போம் மேடம். மனைவி ரெண்டு படத்துக்கு கூட்டின்னு போயிருக்கேன் மேடம். ஒரு படம் பாண்டிக்கே இந்த ருக்மணி தியேட்டர்ன்ட்டு ஒன்று இருந்தது, அங்கே போய் கூட்டின்னு போயிருக்கேன். அப்போ ஆனந்தா தியேட்டர்னு ஒன்று இருந்தது, அங்கே கூட்டின்னு போயிருக்கேன்.
1: சரி, இப்போ வேற ஏதாவது நீங்கள் சொல்லணுமா இந்த நிகழ்ச்சியில்?
0: நாங்கள் பொண்ணு பார்க்கும் போகும்போது ஃபர்ஸ்ட்ல ஒரு பொண்ணை பார்த்துருந்தோம், அந்த பொண்ணு எனக்கு பிடிக்கல. அப்புறம் இரண்டாவது இடத்த பார்த்துருந்தோம், அந்த பொண்ணு என்னை விட வயசு எல்லாம் அதிகமாக இருந்தது. மூணாவது இடத்த போயிருந்தோம், அந்த பொண்ணு பிடிச்சிருந்தது, அதுக்காக அந்த பொண்ணே நான் திருமணம் பண்ணிக்கினேன் மேடம்.
1: எதனால பிடிச்சி? நாங்கள் போய்
0: படிக்கனாலும் அவங்க கொஞ்சம் அழகாக இருந்தாங்க, அதனால எனக்கு பிடிச்சிருந்தது.
1: ஓ, அழகு தான் இம்பார்ட்டன்ட்டு.
0: ஆமாங்க மேடம்.
1: சரி, நினைவலைகள் நிகழ்ச்சியில நீங்க பேசினது ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, நீங்க விரும்பி கேட்ட பாடல் நான் ஒலிபரப்பு செய்யறேன். நன்றி.
0: நன்றி மேடம், உங்களுக்கும் நன்றி. இதை கேட்க அனைவருக்கும் நன்றி மேடம்.
1: நன்றி.

0: நேர்களை மீண்டும் அடுத்த வாரம் நினைவலைகள் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல்.
3: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். சர்வதேச கடல் வழிகளில் பாதுகாப்பான மற்றும் தடையற்ற போக்குவரத்து இருக்க வேண்டும் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. ரயில் பயணிகளுக்கு தரமான உணவு வழங்குவதை ரயில்வே உறுதிப்படுத்தியுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 2,40,000 அதிகரித்துள்ளது என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். அசாம் மாநிலத்தில் மழை மற்றும் வெள்ளம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 98 அதிகரித்துள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அஸ்மிதா சாலிஹா ரக்ஷிதா ராம்ராஜை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். சர்வதேச கடல் வழிகளில் பாதுகாப்பான மற்றும் தடையற்ற போக்குவரத்து இருக்க வேண்டும் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்திர் ஜெய்ஸ்வால், இந்திய கப்பல்கள் மற்றும் மாலுமிகளின் பாதுகாப்புக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்தார். வளைகுடா நாடுகளில் உள்ள அனைத்து இந்திய தூதரக அலுவலகங்கள், கப்பல் போக்குவரத்து அமைச்சகம், வளைகுடா நாடுகளின் கடல்சார் அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு இந்திய மாலுமிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்திய மாலுமிகளுக்கு உதவ 24 மணி நேரமும் செயல்படும் உதவி மையங்கள் செயல்பட்டு வருவதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். ரயில் பயணிகளுக்கு தரமான உணவு வழங்குவதை ரயில்வே உறுதிப்படுத்தியுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், ரயில் பயணத்தின் போது வழங்கப்படும் உணவின் தரம் குறித்து குறைவான புகார்களை வருவதாக கூறினார். உணவு பாதுகாப்பு விதிகளை மீறியதாக கடந்த 3 ஆண்டுகளில் IRCTC சார்பில் 5,13,00,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உணவு பாதுகாப்பு விதிகளை மீறிய நிறுவனங்களின் ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்பட்டதாகவும் அமைச்சர் கூறினார். ரயில் பயணிகளுக்கு வழங்கப்படும் உணவு தரமான சமையல் கூடங்களில் தயார் செய்யப்படுவதை ரயில்வே உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் புதிய அலுவலகத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மும்பையில் இன்று திறந்து வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியின் போது மகாராஷ்டிரா மாநில நகர்ப்புற கூட்டுறவு நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட கூட்டுறவு சங்க பிரதிநிதிகளுடன் அவர் கலந்துரையாடுகிறார். இந்த நிகழ்ச்சியின் போது தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழகம், தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்திற்கு இடையே அமைச்சர் முன்னிலையில்

0: புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. கூட்டுறவு வங்கித் துறையில் இணைய பாதுகாப்பு தொழில்நுட்ப திறனை மேம்படுத்த இந்த ஒப்பந்தம் உதவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 240,000 அதிகரித்துள்ளது என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற சர்வதேச நிதி தொழில்நுட்ப திருவிழாவில் பேசிய அவர், அனைவருக்கும் வங்கிக் கணக்கு போன்ற தொலைநோக்கு திட்டங்கள் மூலம் நிதி அதிகாரம் அளித்தலில் நாடு முன்னேறியுள்ளதாக தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பம், இணைய பாதுகாப்பு ஆகியவை நிதி தொழில்நுட்பத்துறையின் அடுத்தகட்ட வளர்ச்சியை தீர்மானிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். விண்வெளி, அணுசக்தி உள்ளிட்ட துறைகளில் தனியார் பங்களிப்பை அரசு அனுமதித்ததன் விளைவாக விண்வெளித்துறையில் நாடு பெரும் வளர்ச்சி அடைந்துள்ளது என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அரசு பணியாளர் தேர்வாணையம் உள்ளிட்ட பல தேர்வுகளில் வினாத்தாள் முன்கூட்டியே வெளியானது மற்றும் தேர்வு முறைகேடு தொடர்பாக சிபிசிஐடி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று பிஜேபி கூறியுள்ளது. தில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு நிஷிகாந்த் துபே, மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய நிர்வாக தவறுகள் மீண்டும் நிகழாமல் இருக்க அதிகாரிகள் பொறுப்பேற்க வேண்டும் என்று தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இப்பிரச்சினை எழுப்பப்படும் என்றும் அவர் கூறினார். இந்நிலையில் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சியில் போராட்டம் நடத்திய மாணவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டங்களின் போது உயிரிழந்தவர்கள் குறித்து முறையான மற்றும் நடுநிலையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைக்கு ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் ஆதரவு தெரிவித்துள்ளார். அமைதியான முறையில் போராடியவர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட வன்முறைகள் ஏற்கத்தக்கதல்ல என்றும் அவர் கூறியுள்ளார். உள்ளூர் சட்டமன்ற தேர்தலில் வெளியாட்களுக்கு இடஒதுக்கீடு செய்யும் பாகிஸ்தான் அரசின் முடிவை எதிர்த்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் கடந்த வாரம் போராட்டங்கள் நடைபெற்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அசாம் மாநிலத்தில் மழை மற்றும் வெள்ளம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 98 அதிகரித்துள்ளது. சிவசாகர், நாகுன், சோனிப்பூர், லக்கிப்பூர், ஜோஹாட் உள்ளிட்ட 13 மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதில் கோலாகட் மாவட்டம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அங்கு 59,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 10,000 பேர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தால் 10,700 ஹெக்டேரில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. சாலைகள் மற்றும் பாலங்களும் சேதமடைந்துள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் மருத்துவ உபகரணங்கள் சந்தை மதிப்பு 2047 $250 பில்லியன் அதிகரிக்கும் என்று இந்திய தொழில் வர்த்தக சம்மேளனம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இந்த சந்தை வளர்ச்சியடைந்து வருவதாகவும் தற்போது $14 பில்லியன் உள்ளது என்றும் அந்த அமைப்பின் அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகரித்து வரும் சுகாதார தேவைகள், மேம்பட்ட மருத்துவ தொழில்நுட்பங்களின் பயன்பாடு, உள்நாட்டு உற்பத்திக்கான அரசின் ஆதரவு ஆகியவை விரைவான வளர்ச்சிக்கு உந்துசக்தியாக உள்ளதாக இந்திய தொழில் வர்த்தக சம்மேளனம் கூறியுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி திரிபுரா மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அந்த மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு பிரஜேஷ் பாண்டே அறிவித்துள்ளார். அகர்தலாவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சரிபார்க்கும் பணி செப்டம்பர் 15 முதல் அக்டோபர் 14 வரை நடைபெறும் என்றும் அவர் கூறினார். வரைவு வாக்காளர் பட்டியல் அக்டோபர் 21 வெளியிடப்படும் என்றும் இறுதி வாக்காளர் பட்டியல் டிசம்பர் 1 வெளியிடப்படும் என்றும் திரு பிரஜேஷ் பாண்டே தெரிவித்தார். கேந்திரிய வித்யாலயா, நவோதய வித்யாலயா மற்றும் ஏகலைவா உண்டு உறைவிட பள்ளிகளில் 2ம் கட்ட மாணவர் சேர்க்கைக்கு நடத்தப்பட்ட தேர்வு முடிவுகள் விரைவில் வெளியிடப்படும் என்று CBSE அறிவித்துள்ளது. இம்மாதத்தின் 3வது வாரத்திலிருந்து படிப்படியாக இந்த முடிவுகள் வெளியிடப்படும் என்று சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. தேர்வு

0: எழுதியவர்கள் வதந்திகளையும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களையும் தவிர்க்குமாறும் அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் மட்டுமே தேர்தல் முடிவுகளை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறும் சிபிஎஸ்இ கேட்டுக் கொண்டுள்ளது. கேரள மாநிலத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் இன்றும் கனமழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக காசர்கோடு, கண்ணூர், வயநாடு, கோரிக்கோடு, கோட்டயம், ஆலப்புழா மற்றும் பத்தனம்திட்டா ஆகிய 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அம்மாநிலத்தின் பிற மாவட்டங்களிலும் மழை பெய்து வருகிறது. கடலோர பகுதிகளிலும் லட்சத்தீவு பகுதிகளிலும் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா ரக்ஷிதா ராம்ராஜை எதிர்கொள்கிறார். இப்போட்டி இன்று காலை 11:30 நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் திண்டுக்கல் அணியை வென்றது. முதலில் விளையாடிய திண்டுக்கல் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 170 ரன் எடுத்தது. 171 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய நெல்லை அணி 17.4 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 172 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. முன்னதாக நடைபெற்ற சேப்பாக் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் விளையாடிய சேப்பாக் அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 205 ரன் எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச கடல் வழிகளில் பாதுகாப்பான மற்றும் தடையற்ற போக்குவரத்து இருக்க வேண்டும் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. ரயில் பயணிகளுக்கு தரமான உணவு வழங்குவதை ரயில்வே உறுதிப்படுத்தியுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 2,40,000 அதிகரித்துள்ளது என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். அசாம் மாநிலத்தில் மழை மற்றும் வெள்ளம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 98 அதிகரித்துள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா ரக்ஷிதா ராம்ராஜை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25. இப்பொழுது கேட்கலாம் நலமாய் வாழ.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் பச்சிளம் குழந்தைகளுக்கான பராமரிப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே திவ்யா அவர்கள்.
4: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நார்மல் நியூபார்ன் கேர், அதாவது பிறந்த குழந்தையை வந்து நம்ம வந்து நார்மலா வந்து எப்படி பராமரிப்பது அப்படின்றத வந்து பத்தி பார்க்க போறோம். ஒரு குழந்தை பாத்தீங்கன்னா நார்மலா வந்து 2.5 ஒரு 4 கிலோ வரைக்கும் எப்படி வேணா இருக்கலாம். ஒரு ஒரு குழந்தையும் ஒரு ஒரு விதமான இடையில வந்து பிறப்பாங்க. சோ குழந்தைக்கு வந்து எது ரொம்ப முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா ஹீட் அப்படின்னு சொல்லுவாங்க, உடல் வெப்பநிலை, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று. சோ உடல் வெப்பநிலை வந்து நம்ம வந்து பராமரிப்பது வந்து ரொம்ப முக்கியம். குழந்தை பிறந்த உடனே உடனடியாகவே வந்து மருத்துவர்கள் வந்து அவங்க மேல இருக்க அந்த நீரெல்லாம் தொடச்சிட்டு அப்புறம்தான் வந்து உங்ககிட்ட கொடுப்பாங்க. குழந்தை உங்ககிட்ட கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா குழந்தை வந்து ஃபுல்லா கவர் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா குழந்தைக்கு வந்து அவங்களோட வெயிட்ட கம்பேர் பண்ணும்போது அவங்களோட பாடி சர்ஃபேஸ் ஏரியா வந்து அதிகம், நிறைய ஹீட் லாஸ் ஆகி அவங்க ஈஸியா வந்து ஜில்லுன்னு ஆகிறதுக்குலாம் வந்து வாய்ப்பு அதிகமா இருக்கு. சோ அவங்க வந்து ஜில்லுன்னு ஆகாம கதகதப்பா வச்சுக்கணும். சோ கதகதப்பா குழந்தையை நம்ம வச்சுக்கிட்டாதான் குழந்தையோட வெயிட்டும் ஏறும், குழந்தை நல்லா பால் குடிப்பாங்க, சுகர் அளவுலாம் மெயின்டைன் ஆகும், குழந்தையும் ஓவராலா வந்து நல்லா ஆரோக்கியமா இருப்பாங்க. வெய்ய நாள்ல நம்மளுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து பிரச்சனை இருக்காது. மழை நாள் குளிர் காலத்துல எப்படி குழந்தைய பராமரிப்பதுன்னு பாத்தீங்கன்னா டிரெஸ் போடுறது இல்லாம தலைக்கு வந்து கேப், கைக்கு வந்து கிளவுஸ், காலுக்கு வந்து சாக்ஸ் இதெல்லாம் போட்டு அப்படியும் ஜில்லுன்னு இருந்தாங்கன்னா இன்னொரு லேயர் கூட நம்ம வந்து குழந்தைய வந்து நல்லா ரேப் பண்ணி வச்சு வெப்ப அளவு வந்து நம்ம மெயின்டைன் பண்ற மாதிரி பாத்துக்கணும். குழந்தையோட வெப்ப அளவு கரெக்டா இருக்கான்னு எப்படி பாக்குறதுன்னு பாத்தீங்கன்னா வயிற்றையும் பாதத்தையும் கை வச்சு பார்த்தா ஒரே மாதிரி கதகதப்பா இருக்கணும். நல்லா டிரெஸ் எல்லாம் போட்டு ரேப் பண்ணாம இருக்க குழந்தைங்களுக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி குளிர் காலத்துல ஹீட் வந்து ஈஸியா வந்து லாஸ் ஆகி கால்லாம் வந்து ஜில்லுன் ஆயிடும். வயிறு பாட்டு தொட்டு பாத்தீங்கன்னா கதகதப்பா இருக்கும், ஆனா கால் பாட்டு தொட்டு பாத்தீங்கன்னா வந்து ஜில்லுன் ஆயிடும். சோ இந்த மாதிரி சூழ்நிலை என்ன ஆகும்னா குழந்தை வந்து இடை ஏறது எல்லாம் வந்து குறைஞ்சிரும், பிளஸ் குழந்தையோட சக்கர அளவு எல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. சோ வந்து குழந்தைய நல்லா கதகதப்பா வச்சிருக்கணும். சோ செகண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா முன்னாடியே பேசின மாதிரி தாய்ப்பால் வந்து முதல் 1 மணி நேரத்துக்குள்ள வந்து கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும். அப்புறம் குழந்தை எப்பெல்லாம் டிமாண்ட் பண்றாங்களோ அப்பெல்லாம் ஒரு ஒரு வாட்டி தாய்ப்பால் கொடுக்கும் போதும் குறைஞ்சபட்சம் 20 நிமிஷத்துல இருந்து ஒரு மார்பகத்திலேயே தாய்ப்பால் வந்து கொடுக்கணும். குழந்தைய வந்து எப்ப குளிப்பாட்டலாம், பிறந்த மறுநாளே குளிப்பாட்டலாமா, பிறந்த அன்னைக்கே குளிப்பாட்டலாமான்றதுலாம் ஒரு காமனான டவுட் இருக்கு. சோ வந்து பிறந்த உடனே எல்லாம் குழந்தை வந்து குளிப்பாட்ட கூடாது. குழந்தை வந்து தொப்புள் கொடி விழுந்த உடனே மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா 7 நாட்கள்ல இருந்து 10 நாட்களுக்குள்ள குழந்தைக்கு வந்து இந்த தொப்புள் கொடி வந்து விழுந்துரும். சோ விழுந்துட்ட பிறகு குழந்தைய குளிப்பாட்டலாம். டெய்லிக்கும் குளிக்க வைக்கணுமான்னு கேட்டா டெய்லிக்கும் குளிக்க வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, ஒன்னு விட்டு ஒரு நாள் குளிக்க வைக்கலாம். இது நான் சொல்றது வந்து

0: பாத்தீங்கன்னா நிறை மாதத்துல பிறந்த நார்மல் வெயிட் உள்ள குழந்தை 2.5 கிலோக்கு மேல இருக்க குழந்தைங்களை வந்து தொப்புள் கொடி விழுந்துட்ட பிறகு, அதாவது 7 இருந்து 10 நாள் தொப்புள் கொடி விழுந்துட்ட பிறகு 1 to 1 நாள் அந்த மாதிரி வந்து குளிக்க வைக்கலாம். இதுவே குறை மாதத்தில் பிறந்த குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க 2.5 கிலோ வர்ற வரைக்குமே நம்ம வந்து குளிக்க வைக்க கூடாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாவே வந்து அந்த வெப்பம் வந்து குறைஞ்சிரும். தண்ணி ஊத்தும் போது ஈஸியாவே வந்து கொஞ்சம் கோல்டு ஆகிறதுக்கோ இல்ல வந்து உடம்போட வெப்பம் வந்து குறையறதுக்கோ வந்து வாய்ப்பு அதிகமா இருக்கு. சோ அவங்க 2.5 கிலோ வந்துட்ட பிறகு வந்து நம்ம குழந்தைய வந்து குளிப்பாட்ட ஆரம்பிக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா தொப்புள் கொடி வந்து எப்படி பராமரிக்கிறது அப்படின்றது வந்து ஒரு காமனான டவுட் இருக்கும். பேட் சைல்ட் ரியரிங் பிராக்டிஸ் தான் பண்ணுவாங்க. ஆக்சுவலி நம்ம தொப்புள் கொடியில எதுவுமே வைக்க கூடாது. சோ ஒன்ஸ் தொப்புள் கொடி விழுந்துருச்சுனா கூட நம்ம அதை அப்படியே விட்டா அது அப்படியே காஞ்சிரும். நம்ம அதை ஏதாவது வைக்கிறது, வசம்பு வைக்கிறது இல்ல சாணம் வைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் வந்தா குழந்தைங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. குழந்தைக்கு என்னென்ன தடுப்பூசி போடுவாங்க அப்படின்ற டவுட்டும் இருக்கும் நிறைய தாய்மார்களுக்கு. சோ குழந்தை பிறந்த உடன் பாத்தீங்கன்னா 3 தடுப்பூசி போடுவாங்க. வாயில வந்து போலியோ சொட்டு மருந்து, அதுக்கப்புறம் தொடையில வந்து மஞ்சக்காமால ஊசி ஹெபரட்டிஸ் பி ஊசி, அதுக்கப்புறம் தோல்ல இடது பக்கம் கையில வந்து தோல்ல வந்து டிபிக்கான ஊசி அதாவது பிசிஜி வேக்சின், இந்த 3 ஊசியுமே குழந்தை பிறந்த உடனே போடுவாங்க. சோ குழந்தை பிறந்த உடனே என்னென்ன பண்ணணும், தாய்ப்பால் கொடுக்கறது வந்து 1 மணி நேரத்துக்குள்ளாகவே அந்த தாய்ப்பால் கொடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும். குழந்தை எப்பெல்லாம் கேக்குறாங்களோ அப்பெல்லாம் வந்து ஆன் டிமாண்ட் ஃபீடிங், அதாவது தேவைக்கு ஏற்ப அவங்க குழந்தைங்களுக்கான பசியக்கான அறிகுறி வந்து வெளியில காமிக்கும் போது குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு வந்து மழை நாள்லயோ நல்லா வந்து ரேப் பண்ணி உடலுடைய வெப்பம் வந்து குறையாம வந்து பாத்துக்கணும். தொப்புள்ள வந்து எதுவும் வைக்காம பராமரிக்கணும். பிளஸ் குளிக்கிறது வந்து தொப்புள் கொடி விழுந்துட்ட பிறகு 7 இருந்து 10 நாளுக்கு அப்புறமேட்டா 1 to 1 நாள் வந்து நம்ம குளிப்பாட்டலாம். நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் பச்சிளம் குழந்தைகளுக்கான பராமரிப்புகள் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே திவ்யா.

0: 100.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காற்றலைகளின் பேரரசன் நம்ம புதுச்சேரியின் நாடி துடிப்பு 102.8 மெகாஹெர்ஸில் பொழுதுபோக்கின் சிகரம். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேரம் 7:31. 6 நொடிகள். சுடச்சுட செய்திகளோடு, மூளையை சுண்டி இழுக்கும் முகநூல் கேள்விகளோடு, உங்க கரியர் கனவுகளை நிஜமாக்கும் உங்களின் ஆல் டைம் ஃபேவரட் ஷோ இது. வணக்கம் மக்களே. தூக்கத்தில் இருக்கிற ஊரை கூட தட்டி எழுப்பி தகவல்களின் களஞ்சியமாய் காற்றில் வசிக்கிற குரலாய் அன்பை பொழியும் புதுவையின் ஆர்ஜே, நான் உங்க அன்பிற்குரிய சீனு. மக்களே குட் மார்னிங், நான் உங்க ஆர்ஜி சீனும். இப்ப நாம நிகழ்ச்சியோட ரொம்ப சுவாரஸ்யமான முகநூல் கேள்வி செக்மெண்ட்டுக்கு போக போறோம். அதாவது போட்டி தேர்வுகளுக்கு தயாராகிற நம்ம ரெயின்போ சிங்கங்கள் மற்றும் சிங்க பெண்களுக்கும் இது ஒரு அல்டிமேட் டெஸ்ட். உலக பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஆதிக்கத்தை செலுத்துறோம். வளர்ந்து வரும் சர்வதேச நாடுகளின் கூட்டமைப்பை பற்றிய ஒரு பவர்ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விதான் இப்ப நான் கேட்க போறேன். இதோ இன்னைக்கான கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரிக்ஸ் என்பதன் விரிவாக்கம் என்ன? அதாவது BRICS சொல்லப்படுற பிரிக்ஸ் என்பதன் விரிவாக்கம், அதாவது ஃபுல் ஃபார்ம் என்ன? இந்த BRICS என்பது உறுப்பு நாடுகள், இதனுடைய விரிவாக்கம் என்னன்றதான் இன்னைக்கு கேள்வி. பதில் உங்க எல்லாருக்குமே இந்த நேரம் விரல் நுனில இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். பதில் தெரிஞ்சவங்க இப்பவே உங்க ஸ்மார்ட் போனை எடுங்க. நம்ம ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 அதிகாரப்பூர்வ ஃபேஸ்புக் பக்கத்துக்கு வாங்க. அங்க இருக்கிற போஸ்டர்ல கமெண்ட் இப்பவே உங்க பதில்களால திருக்கி விடுங்க. அது மட்டுமல்லாம கரண்ட் அஃபேர்ஸ்ல நான் தான் கெத்துன்னு சொல்ற உங்க ஃப்ரெண்ட்ஸையும் இதுல டேக் பண்ணி அவங்களுக்கும் ஒரு ஓபன் சேலஞ்ச் விடுங்க. சரி, நீங்க ஏன் பதில் சொல்லணும்?

சரியான பதில் சொல்றேன். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட் நேயர்களோட பேர்கள நான் நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில நேரலையில சும்மா கெத்தா வாசிக்க போறேன். நேயர்களே பதில தட்டுங்க, கெத்தா பதில் சொல்லுங்க. தகவல் உங்க ஆயுதம், அரசாங்க வேலை உங்க லட்சியம், தேடி வரும் செய்திகள், ஓடி வரும் வெற்றிகள். இசையோடும் இணைந்திருங்கள், எனர்ஜியாகவும் இருங்கள். இது உங்கள் ஃபேவரட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இல். வணக்கம் மக்களே.

காற்றலைகளில் புதிய அலை, புதுவையின் எவர் கிரீன் பிராண்ட், 102.8 மெகஹெர்ட்ஸில் உங்கள் ரசனைக்கான முகவரி. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேரம் 7:38:34. விடியலின் புத்துணர்ச்சியோடு, விவேகமான தகவல்களோடு உங்க காலை பொழுதே சுவாரஸ்யமாக்கும் ஒரே ஷோ இது. வணக்கம் மக்களே. இப்ப நம்ம நிகழ்ச்சியோட ரொம்பவே முக்கியமான ஒரு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. அதாவது போட்டி தேர்வுகளுக்கு தயாராகிற நம்ம புதுச்சேரி சிங்கங்கள் எல்லாரும் ஒரு பேனா நோட்டோட ரெடியா இருங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சின்னு எல்லா எக்ஸாம்லயும் கேட்கப்படுற ஒரு முக்கியமான வரலாற்று நிகழ்வை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். அதாவது ஆகஸ்ட் 8 கிராந்தி திவாஸ், 1942 ஆகஸ்ட் 8 தேதிதான் நம்ம மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் மும்பையில இருக்கிற கோவாலியா டேங்க் மைதானத்துல, இப்ப அது ஆகஸ்ட் கிராந்தி மைதானம்னு அழைக்கப்படுது, வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை தொடங்கினாரு. ரொம்பவே முக்கியமான ஒரு இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை தொடங்கினாரு. இந்த இயக்கத்தின் போதுதான் மகாத்மா காந்தியடிகள் தேச மக்களுக்கு ஒரு புகழ்பெற்ற ஒரு வாசகத்தை சொன்னாரு. அதாவது செய் அல்லது செத்து மடி, அதாவது டூ ஆர் அப்படிங்கிற ஒரு மாசான முழக்கத்தை கொடுத்தாரு. பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான இந்த சுதந்திர போராட்டத்தையும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போன ஒரு முக்கியமான திருப்பு முனைதான் இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம். அதாவது இப்ப வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் பிரிப்பேர் பண்றவங்க நான் சொல்ற சில முக்கியமான விஷயங்களை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1942 ஆகஸ்ட் 8. இதோட முக்கிய முழக்கம் செய் அல்லது செத்து மடி. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்திய சுதந்திர போராட்டத்தை மும்பை மைதானத்தில் இந்திய தேசிய கொடியை ஏற்றி புரட்சியை ஏற்படுத்தினாங்க. வரலாற்றை மறக்காத தேசம்தான் எதிர்காலத்தில் ஜெயிக்கும். சுதந்திரத்திற்காக போராடின நம்ம தலைவர்களோட தியாகத்தை இந்த நாளில் நாம நினைச்சு பார்க்கணும். அறிவால் உயர்வோம், தியாகங்களை நெஞ்சில் ஏந்துவோம். மக்களே, இதோட நம்ம எஃபி கொஸ்டினோட ஒரு குயிக் ரிமைண்டரை நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ஃபேஸ்புக்கில் கேட்டிருந்த அந்த பவர்ஃபுல்லான கேள்விக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லலைன்னா கேள்வி என்னன்னு திரும்ப உங்ககிட்ட சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. BRICS சொல்லப்படுற பிரிக்ஸ் என்பதன் விரிவாக்கம் என்ன? யோசிக்காதீங்க, இப்பவே உங்க ஸ்மார்ட் போனை எடுத்து நம்ம எஃபி பேஜ்ல இருக்கிற போஸ்டர்ல கமெண்ட் பாக்ஸ உங்க பதில்களால தெரிவிக்க விடுங்க. கரெக்ட் ஆன்சர் சொல்ற நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட் பேர்களை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் நான் கெத்தா வாசிக்க போறேன்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறி ஏற்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: மக்களின் இதய துடிப்பு, புதுவையின் பிரம்மாண்ட காற்றலை சாம்ராஜ்யம், 102.8 மெகஹெர்ஸில் இது எஃப்எம் ரெயின்போ புதுவை, 102.8. நேரம் 7:41:45. தகவல்களின் உச்சம், உங்கள் கரியரின் முதல் படி, புதுவையே ஆவலா எதிர்பார்க்கும் பிரத்யேக ஷோ இது. வணக்கம் மக்களே. ஓகே, காற்றலைகள்ல கொண்டாட்டம் கலைக்கற்ற இந்த நேரத்துல நிகழ்ச்சியோட ஆரம்பத்துல நான் கேட்ட அந்த பவர்ஃபுல்லான கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விக்கும் நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ஃபேஸ்புக் பேஜ்ல பதில்கள் சிக்ஸர் மழை மாதிரி சும்மா பொழிஞ்சு தள்ளி இருக்கு. நம்ம கேள்வி என்னன்னா, பிரிக்ஸ் என்பதன் விரிவாக்கம் என்ன? இதற்கான சரியான பதில், பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா. அதாவது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா, இந்த நாடுகளோட முதல் எழுத்துக்களை வச்சுதான் பிரிக்ஸ் என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. அதாவது பிரிக்ஸ் என்றதோட விரிவாக்கம் இதுவாக தான் இருக்கு. இப்போ உங்களுக்கான ஒரு குட்டி எக்ஸாம் டிப்பையும் சொல்றோம், நோட் பண்ணிக்கோங்க. 2006 ஆரம்பிச்சப்ப இது BRIC பிரிக்னு இருந்துச்சு. அதாவது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா மட்டும்தான் இருந்துச்சு. 2010 தென்னாப்பிரிக்கா சேர்ந்த பிறகுதான் இது பிரிக்ஸா மாறுச்சு. போட்டி தேர்வுகளுக்கு படிக்கிறவங்க இந்த

கண்டிப்பா நோட் பண்ணிக்கங்க. ஓகே, இந்த சரியான பதிலை சொல்லி நம்ம கமெண்ட் பாக்ஸ் தெரிக்க விட்ட அந்த சூப்பர் பிரைன் நேயர்கள் யாருன்னு இப்ப நம்ம பார்க்கலாமா? இதோ அவங்களுக்கான பாராட்டு மழை ஆரம்பிக்க போகுது. விளக்கப்பாடியிலிருந்து வி ஆர் செந்தில், அக்யூரஸில் நீங்கள் செம்ம ஷார்ப்பு பாஸ். அடுத்து கெடார்லேருந்து அன்பு, அடே கமெண்ட் பாக்ஸை மின்னல் வேகத்தில் தெரிக்க விட்டுருக்கிறாரு. பொன்னியம்மன் மேடுலேருந்து வன்னை கணேசன், சரியான பதில், சும்மா சிக்ஸர் மாதிரி அடிச்சிருக்கிறாரு. அடுத்து செஞ்சிவரத்திலிருந்து சிங்கவனம், அதாவது செஞ்சி சிங்கவரத்திலிருந்து கலைவாணி கனிஷ்மா, சும்மா காயின் மாதிரி தெளிவான பதில் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக பூலுவப்பாளையத்திலிருந்து ஆனந்த முருகன், இவரோட ஜிகே நாலேஜிக்கும் இவர் தாங்க இன்னைக்கு மேன் ஆஃப் த மேட்ச். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா லூயிஸ் செல்வராஜ், யோசிக்கவே இல்லைங்க, புல்லட் வேகத்தில் மெசேஜ் சொல்லியிருக்கிறாரு. அடுத்ததாக புவனகிரி சுமதி பாபு, கரண்ட் அஃபேர்ஸ்ல இவங்க நிஜமாவே ஒரு பெரிய குயினா இருப்பாங்க நினைக்கிறேன். அடுத்ததா கொடிக்கால் பாளையத்திலிருந்து ஷாகுல் ஹமீத், டைமிங்ல இவர் நம்ம தோனி ஸ்டம்பிங் மாதிரி பக்காவா பண்ணியிருக்கிறாரு. அடுத்ததா தூத்துக்குடியிலிருந்து முள்ளக்காடு பாபு, கலக்கிட்டீங்க, உங்க கமெண்ட்ல அம்புட்டு தெளிவு இருக்கு பாஸ். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ராஜபாளையத்திலிருந்து பிரபுவீரா, மாசா ஆன்சர் சொல்லியிருக்கிறாரு. போட்டி தெருவில் கண்டிப்பா இவருக்கு ஒரு சீட் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா செம்மேலியிலிருந்து நந்தகுமார், பதில சொல்லி கமெண்ட் பாக்ஸையே லாக் பண்ணிட்டாரு. அடுத்ததா கொழும கொண்டான்லேருந்து ராமகிருஷ்ணன், வார்த்தைகளே இல்லைங்க, பக்கா கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட் நீங்கள் தான். அதுக்கப்புறம் யாருன்னு கேட்டிங்கன்னா பெங்களூர்லேருந்து வேலுமணி மற்றும் தனலட்சுமி, அட்டகாசமான பதில் சொல்லியிருக்கிறாங்க, கன்சிஸ்டன்சியாகவும் பதில் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையிலிருந்து சண்முக சுந்தரம், ஸ்பீடும் அக்யூரிஷும் சேர்ந்த கலவையாக அவர் இருக்கிறாரு. ஓம் பிரகாஷ், கேள்வி கேட்ட அடுத்த செகண்ட்லயே பதில போட்டு தாக்கிட்டாரு. சென்னையிலிருந்து அந்தோனிராஜ், அவர் செம்ம கெத்துங்க, உங்க அறிவுக்கு ஒரு சல்யூட். அடுத்ததா ஹேமலதா, பக்காவான கணிப்பு, அவங்களும் கலக்கி இருக்கிறாங்க. ராணிப்பேட்டையிலிருந்து ரோசையா, கடைசி வினாடியில வந்து கெத்தா சிக்ஸர் அடிச்சு கப்பு ஜெயிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தூத்துக்குடியிலிருந்து சி பாலசுப்ரமணியன், பதில போட்ட வேகம் இருக்கு, அக்கீரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா செம்ம ஷார்ப்புங்க நீங்க. பதில் சொன்ன முயற்சி செஞ்ச அத்தனை நேயர்களுக்கும் உங்கள் ஆர்ஜி சீனுவை நெஞ்ச அந்த பாராட்டுகள். இப்படி நம்ம ஊர் நேயர்கள் எல்லாருமே ஆல்ரவுண்டராக இருந்தோம். அப்புறம் எந்த போட்டி தேர்வாக இருந்தாலும் வெற்றி கோப்பை நமக்கு இல்லாமல் வேற யாருக்கு கிடைக்கும்? செம்ம கெத்துங்க நீங்க எல்லாருமே. சரி மக்களே, நேரம் போனதே தெரியல. இன்னைக்கு நம்ம வணக்கம் மக்களே நிகழ்ச்சியில் நீங்க பார்த்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரொம்பவே உபயோகமானதாக இருந்திருக்கும். மீண்டும் அடுத்த வாரம், அதாவது மீண்டும் ஒரு வணக்கம் மக்களின் நிகழ்ச்சியில் இதே எனர்ஜியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பிற்குரிய அர்ஜே சீனு. அறிவே உங்கள் பலம், அரசு பணியே உங்கள் இலக்கணம், தேடி வரும் வெற்றிகள், ஓடி வரும் செய்திகள். இதே எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இல் வணக்கம் மக்களே.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் சத்குணா. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று IIT டெல்லியின் 57வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று உரையாற்றுகிறார். விழாவில் 587 முனைவர் பட்ட ஆய்வாளர்கள் உட்பட 3000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்படுகின்றன. மேலும் குடியரசுத் தலைவர் தங்கப்பதக்கம், சங்கர் தயாள் சர்மா தங்கப்பதக்கம், இயக்குநர் தங்கப்பதக்கம் மற்றும் பெர்ஃபெக்ட் 10 தங்கப்பதக்கங்கள் உள்ளிட்ட நிறுவனத்தின் மிகவும் மதிப்புமிக்க விருதுகளும் தகுதியான மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ளன. புதுச்சேரி காவல்துறைக்கு நாட்டின் உயரிய விருதான குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி வழங்கும் விழா நாளை நடைபெறுவதை முன்னிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுச்சேரி வருகிறார். அவரது வருகையையொட்டி புதுச்சேரியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. காரைக்காலில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு CPR உள்ளிட்ட உயிர்காக்கும் முதலுதவி சிகிச்சைகளில் பயிற்சி அளிக்க காரைக்கால் ஜிப்மர் மருத்துவமனையின் குழந்தைகள் நலத்துறையினர் பயிற்சி திட்டம் ஒன்றை தொடக்கியுள்ளனர். இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே மின்துறை ஒத்துழைப்பு குறித்து புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற மறு ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய எரிசக்தித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால், இலங்கை எரிசக்தித்துறை அமைச்சர் திரு அனுரா கருணதிலகே ஆகியோர் கலந்து கொண்டனர். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிப்பது குறித்தும் இந்த சந்திப்பின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டது. சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளுக்கான வீரர்களை தேர்வு செய்யும் நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மை முழுமையாக உறுதி செய்யப்படும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். அவர் நேற்று புதுடெல்லியில் தேசிய விளையாட்டு சம்மேளனத்தின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வு மேற்கொண்ட பின் இவ்வாறு தெரிவித்தார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

நான் வந்தாச்சு உங்களோட ஆர்ச்சி லாவண்யா நம்ம புதுவாய் ஷோக்காக. எங்கே சென்றாலும் மனதை அழைக்கும் ஒரு இடம் அப்படின்னா அது நம்மளுடைய நம்ம புதுவை தான். நம்ம ஊர், நம்ம மக்கள், நம்ம கதைகள், நம்ம புதுவை. ஸோ நம்ம புதுவை அப்படின்றது நம்ம ஊர் மக்களோட அங்கே இருக்கக்கூடிய கதைகளோட என்ன சிறப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான இடங்களை தேடி நம்மளோட ஆர்ஜிக்கள் ஒவ்வொரு நாளும் ஆஹா இந்த ஸ்பாட்டா இங்கே போகலாம்ப்பா, நம்ம பாண்டிச்சேரியோட நம்ம புதுவையோட ஒரு சூப்பரான ஸ்பாட், இங்கே என்ன ஸ்பெஷாலிட்டி, இங்கே என்ன சூப்பரான விஷயம் இருக்கு, என்னென்ன அதாவது ஒவ்வொரு நாளும் இந்த இடத்துல வந்து என்னென்ன சிறப்புகள் இருக்கு அப்படின்றத ரொம்பவே சிறப்பாக கொண்டு போயிட்டு இருக்க நம்மளோட

0: தேடி நம்மளோட ஆர்ஜேக்கள் ஒவ்வொரு நாளும் ஆஹா இந்த ஸ்பாட்டா இங்க போலாம்ப்பா, நம்ம பாண்டிச்சேரியோட நம்ம புதுவையோட ஒரு சூப்பரான ஸ்பாட், இங்க என்ன ஸ்பெஷாலிட்டி, இங்க என்ன சூப்பரான விஷயம் இருக்கு, என்னென்ன அதாவது ஒவ்வொரு நாளும் இந்த இடத்துல வந்து என்னென்ன சிறப்புகள் இருக்கு அப்படின்றத ரொம்பவே சிறப்பா கொண்டு போயிட்டு இருக்க நம்மளோட நம்ம புதுவை ஷோல தான் இன்னைக்கு நம்ம இருக்கோம். ஸோ இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு எனர்ஜியோட அந்த இடத்த அதாவது இன்னைக்கு போயிருக்கக்கூடிய ஆர்ஜே எந்த இடத்துக்கு போயிருக்காங்கன்னு எனக்கும் தெரியலப்பா. ஸோ உங்களை மாதிரி தான் நானும் வெயிட்டிங். ஸோ எந்த ஆர்ஜேன்னு தெரியல, நம்ம தெரிஞ்சுக்கத்தான் போகிறோம். ஸோ அந்த இடத்துல என்ன சிறப்புகள் இருக்கு, ஸோ அங்கே என்னப்பா பயங்கரமான விஷயங்கள்லாம் நடக்கும், அதாவது என்ன சொல்றது அந்த இடத்துடைய சிறப்பான விஷயங்கள் என்ன அப்படின்றதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இன்னைக்கு நம்ம புதுவை ஷோவில். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்பாட், அது மட்டும் இல்லை எனக்கு இந்த வழி எப்படி போகிறதுனே தெரியாது அப்படின்னு நீங்கள் ஒரு கன்ஃபியூஷனே ஆக வேண்டாம், நான் கூப்பிட்டு போகிறேன் உங்களுக்கு, அந்த ரூட்டை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய நம்மளுடைய நம்ம புதுவை ஷோ இன்னைக்கு எந்த இடத்துலேருந்து எந்த ஆர்ஜியை கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி விளம்பரங்களை தொடர்ந்து நம்ம ஆர்ஜே எங்க இருக்காங்கன்னு தேடுவோம்.
1: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
2: புதுச்சேரி அரசின் நலவழித்துறை. தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
2: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: நம்மளோட டைம் முடிஞ்சிச்சு. நம்மளோட ஆர்ச்சே இன்னைக்கு எந்த ஆர்ச்சே எந்த இடத்துல இருந்து நம்மளோட நம்ம புதுவை ஷோவை ரொம்ப சூப்பர் ஹிட்டா கொண்டு போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
4: எஃப்எம் ரெயின்போ 102.8 நேயர்கள் அனைவருக்கும் அழகான சூப்பரான காலை வணக்கம் சொல்வது ஆர். ஆமாங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில சூப்பரான ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துல முருங்கப்பாக்கம் ஏரியாவை பத்தி தான் பார்க்க போறோம். ரொம்ப சூப்பரான ஏரியா, பசுமை சூழ்ந்த ஏரியா, பக்கத்துல இருக்கிற ஏரியா, ஏரியாவை சுத்தி நிறைய விதமான கோவில்கள், சூப்பரா செலவு போனா ஒரு 4 ஏக்கர் பரப்பல் கிராம கூட வேற லெவல்ல. இந்த ஊரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கூட ஒரு நேர் ஓட்டம் எடுத்துட்டாங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லு. சக்தி. சக்தி சார், எத்தனை வருஷமா முருங்க பாக்கல இருக்கீங்க?
5: 20 வருஷம்.
4: ஓகே, நீங்க நீங்க பொறுத்ததுல இருந்து இருந்து முருகன் பாக்கத்துக்கோ இப்ப இருக்கிற முருகன் பாக்கும் வித்தியாசம் இருக்கு.
5: அப்பெல்லாம் இதுவாதான் இருக்கும், தரமாதான் இருக்கும், விவசாயம். ஆனா இப்ப ஃபுல்லாவே பில்டிங்கா தான் இருக்கு. பிளஸ் புத்த பாலம் போட்டேன், எங்களுக்கும் பக்கத்துக்கும் போறதுக்கு ஒரே ஒரு பாலம் திருப்பி இப்ப பெரிய பாலம் போட்டாங்க.
4: ஓகே,
5: அந்த மாதிரி இப்போ புதுசா வாழ்ந்து
4: முருகன் பாக்கத்தோட

0: பாண்டிக்கு போகணும் அப்படி இப்படின்னு சொல்றேன். ஆனா இப்ப அப்படி இல்ல, பக்கத்துல ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அதே மாதிரியே வந்து முருங்க பக்கத்துல சில ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கு.
1: ஓகே சார், இப்போ நம்ம பாண்டியில இருந்து முருங்க பக்கத்துக்கு வரணும்னா எந்த எப்படி வரணும்? இப்ப பாண்டியில நம்ம அந்தனர் கோயில பஸ் ஏறோம், அந்தனர் கோயில பஸ் ஏறணும்னு சொல்லிட்டு சொன்னா அந்த பக்கத்துல முருங்க பக்கம் வரலாமா? அதே
0: மாதிரி அதாவது நம்மளோட முருங்க பக்கம் வந்து ஆல்மோஸ்ட் சென்டர் தான் சொல்லலாம். நம்ம வந்து நீங்க கடலூர் சைட்ல இருந்து பாண்டிக்கு போனாலும் முருங்க பக்கம் தாண்டி தான் போகணும். கடலூர் டு பாண்டி வந்து மெயின் இங்க முருங்க பக்கம். வில்லியனூர்ல இருந்து வந்தாலுமே வந்து முருங்க பக்கம் வந்துட்டு நீங்க வந்து ஸ்டிக் ஆகணும். அந்த மாதிரி வந்து இது சென்டர் ஆஃப் இது இருக்கும்.
1: ஓகே சார், இப்போ முருங்கப்பாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டாலே முருங்கப்பாக்கலான நேம் அந்த முருங்கப்பாக்கம் நேம் இல்லையா, அந்த முருங்கப்பாக்கத்துக்கு ஏன் முருங்கப்பாக்கம் நேம் வந்து உங்களுக்கு தெரியுமா?
0: சரி,
1: ஓகே ஓகே ஓகே ஓகே, ரொம்ப சூப்பராக பேசிட்டு இருந்தீங்க. முருங்கப்பாக்கத்தை பற்றி இன்னும் நிறைய விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், நிறைய நேர்களிடம் பேச போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
2: இன்னைக்கு நம்மளுடைய நம்ம புதுவை ஷோ ரொம்ப சூப்பராகவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்கிருந்து அப்படின்னா முருங்கப்பாக்கம்ல இருந்தா இன்னைக்கு நம்மளோட நம்ம புதுவை ஷோ போகுது. ஸோ நம்மளோட ஆர்ஜே மேக்ஸ் அங்கிருந்து இன்னும் நிறைய நேர்களோட சேர்ந்து பேச போறேன். ஸோ தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒரு சூப்பர் ஹிட் சாங் வருது மாஸ்டர் திரைப்படத்திலிருந்து. அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
3: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
4: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
5: சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர் நேரு வீதி புதுச்சேரி.

0: ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வில்லேஜ் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, அந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வில்லேஜ்ல என்ன போய் நீங்க பாத்துருக்கீங்களா, அது எப்படி இருக்கும், எந்த மாதிரி இருக்கும்?
1: அவங்க வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வில்லேஜ்னா வந்து ஒரு ஆள்
0: ஓகே
1: நிறைய பேர் ஷாப் போட்டுருப்பாங்க, ஒரு 15-20 ஷாப் இருக்கும். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாடல் ஆஃப் ஒவ்வொருத்தவங்க வந்து கொட்டைக்காஞ்சிலே வந்து லைட்ல இருந்து எல்லாமே செய்யறது, பேப்பர்ல செய்யறது, லேம்ப் வந்து மூங்கில்ல செய்யறதுல இருந்து, அப்புறமேட்டு வந்து எல்லா விலங்கு ஸ்டாச்சூஸ் எல்லாமே வந்து புதுசு புதுசா இருக்கிறது, எல்லாமே வந்து ஒவ்வொரு விதமா வந்து செய்து வச்சிருப்பாங்க. அதுல வந்து ஒவ்வொன்றும் வந்து இதெல்லாம் வந்து இந்த பொருளை செய்யலாமான்னு சொல்லிட்டு பாக்குற அளவுக்கு ஆச்சரியமா இருக்கும். எல்லா டூரிஸ்டுமே அங்கதான் மேக்சிமம் தெரியா, டூரிஸ்டுக்கு தெரியாத இதுவே இல்ல அந்த மாதிரிதான்.
0: ஓகே, டூரிஸ்ட் நிறைய பேர் அட்ராக்ட் பண்ற இடமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா?
1: அதாவது எல்லா டூரிஸ்டுக்குமே அந்த இடம் தெரியும், அங்க போகாம வர மாட்டாங்க பாண்டிச்சேரிக்கு வந்தா அந்த மாதிரியா.
0: அப்ப நம்ம பாண்டிச்சேரியில முருங்கு பாக்கிறதுக்கு வந்து எல்லா டூரிஸ்டையும் அட்ராக்ட் பண்ற ஒரு பிளேசஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்களா?
1: ஆமா.
0: ஓகே, முருங்கு பாக்கத்துல நீங்க பிறந்ததுல இருந்து இப்ப நிறைய விஷயம் சேஞ்ச் ஆயிருக்கு இல்லையா, அப்படி சேஞ்ச் ஆயிருக்க விஷயத்துல உங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் ஆகிற விஷயங்கள் எல்லாம்

0: உண்மையிலே வர சொன்னாங்களா
1: சார்? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? சத்தியமா வர சொல்லிட்டாங்க சார். அண்ணா அடி அடி.

0: ஏய், இங்க நான் தான் கிங்.
1: கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: both in the same event. And now for a look at today's newspapers, it's over to Shagun Chopra.
1: Thank you, Anuja. A Hindustan Times headline says, MEA rebuffs US lawmakers' criticism on FCRA bill, says it's India's internal matter. As part of the center's strategy to counter China's repeated attempts to rename places of the Indian side, the Times of India cites, in snub to China, government maps 27 Arunachal border locations with standard names. And finally, the Hindu carries a story marking a major leap in human-wildlife conflict management with AI-driven digital sentries bringing new hope to Kerala's high-risk forest zones in repelling wild animals with 100% success rate. And with that, it's back to you, Anuja.
0: Thank you, Shagun. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to present IIT Delhi's highest honours to meritorious students during convocation ceremony today. UPI transactions to remain free for consumers and small merchants clarifies APEC Digital Payments Body, PCI. India rejects objections raised by a US lawmaker on proposed FCRA bill, says legislation in country's internal matter. Jharkhand government holds first formal talks with protesting students over alleged irregularities in recruitment examinations. US Senate passes Russia sanctions bill seeking 100% tariff over five countries. And heavy to very heavy rainfall likely over East Rajasthan and Odisha today. And with that, we end the morning news. Have a nice day.
2: Akashwani Puducherry FM Rainbow 102.8 நிலையத்தின் நேரம் 8:30.
3: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: நேரம் 8:31. வெல்கம் பேக் டு தி ஷோ. நம்ம புதுவை, புதுவையின் மண் வாசனையும் மக்களின் புன்னகையும் என்றும் நம் மனதில் நிலைக்க வைக்கும் FM ரெயின்போவின் நம்ம புதுவை ஷோல தான் இன்னைக்கு நாம இருக்கோம். ஸோ நம்மளோட நம்ம புதுவை ஷோ முருங்கப்பாக்கம்ல இருந்து ரொம்ப சூப்பராகவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆர்ஜே மேக்ஸ் ஒரு நேரோட பேசிட்டாரு. ஸோ தொடர்ந்து யாரெல்லாம் அங்கே இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
5: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு உற்சாகமான வரவேற்பு. நம்ம புதுவை நிகழ்ச்சி முருங்கப்பாக்கத்துல இருந்து ரொம்ப சூப்பரா போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் முருங்கப்பாக்கத்தை பத்தி நிறைய விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கூட முருங்கப்பாக்கத்தை பத்தி பேசுறதுக்காக சூப்பரான ஒரு நேர் ஒருத்தங்க இணைஞ்சிருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க
6: சார். என் பேர் சாந்தகுமார் சார்.
5: சாந்தகுமார் சார், எத்தனை வருஷமா முருங்கப்பாக்கத்துல இருக்கீங்க
6: சார்? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வந்து பிறந்து வளர்ந்து எல்லாமே இங்கதான் சார். ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸ் நான் இங்கதான் சார் இருக்கேன்.
5: ஓகே, முருங்கப்பாக்கத்துல 25 இயர்ஸா இருக்கீங்க. நீங்க உங்களோட சின்ன வயசுல முருங்கப்பாக்கம் எப்படி இருந்தது? இப்ப முருங்கப்பாக்கம் எப்படி இருக்கு?
6: ஆக்சுவலா முருங்கப்பாக்கம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து டெவலப் ஆயிருக்கு சார். ரொம்ப பெருசா ரொம்ப டெவலப் ஆயிருக்கு கம்பேர் டு இப்ப. நம்மளுக்கு வந்து இது வந்து பாத்தீங்கன்னா முருங்கப்பாக்கம்ன்றது ஃபர்ஸ்ட் வில்லேஜா தான் இருந்தது.
5: ஓகே,
6: நாங்க பிறந்தப்பெல்லாம் வில்லேஜ் தான். நம்மளுக்கு ஆசிரமம், ஃபேமஸான அரவிந்தர் ஆசிரமம்லாம் நம்ம கிட்டதான் இருக்கு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சிட்டி மாதிரி டெவலப் ஆயிருக்கு. அது வந்து லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் டெவலப்மெண்ட் அதிகமா இருக்கு சார். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில் சார்.
5: என்ன கோயில் இந்த இதுல ரொம்ப ஃபேமஸ்?
6: இங்க பாத்தீங்கன்னா முருங்கப்பாக்கத்துல திரௌபதி அம்மன் கோயில் ரொம்ப ஃபேமஸ் சார். இது வந்து நம்மளோட முருங்கப்பாக்கம் ஜங்ஷன்லயே அவைலபிளா இருக்கு. ஓகேவா, இந்த கோயில் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்க இருக்கிற அந்த கோயில் வந்து பாண்டிச்சேரியில இருக்கு. எல்லாரும் தாண்டி வெளியூர்ல இருந்துலாம் இந்த திருவிழாக்கு வருவாங்க சார்.
5: இப்போ இந்த கோவில் வந்து எப்போ திருவிழா நடக்கும் இந்த கோவில்ல?
6: இந்த கோயில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் மந்த்ல திருவிழா வரும் சார். இப்ப ஆக்சுவலா முடிஞ்சு ஒரு 2 மந்த்ஸ் ஆகுது திருவிழா முடிஞ்சது. 1 வீக் வந்து ஒரு கிராண்ட் ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஆல்மோஸ்ட் வெளிநாட்டுல இருக்கிறவங்களாம் இங்க வந்து இந்த திருவிழாவை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு ஒரு கிராண்டா இருக்கும். 1 வீக் இந்த திருவிழா பாத்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாவே நடக்கும். ஆனா இப்ப யாருமே பெருசா வந்து ஈடுபாடு

0: காட்டாம இருக்காங்க கோயில்ல. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த கோயில் திருவிழாப்ப எல்லாருமே வருவாங்க. ஆக்சுவலா அந்த கிரௌடு வந்து வருஷம் வருஷம் எல்லாவது குறையும் பார்ப்பாங்க, ஆனா கிரௌடு ஏறிட்டுதான் சார் இருக்கும் வருஷம் வருஷம்.
1: உங்க திருவிழாவோட சிறப்பம்சம் என்ன? இப்போ ஏன் இந்த திருவிழா வந்து இவ்வளவு பெருசா சொல்றீங்கல்ல? இப்ப இந்த திரௌபதி அம்மன் கோயில் திருவிழா வந்து மற்ற திருவிழாவோட சூப்பரா இருக்குன்னு சொல்றீங்க, இங்க நடக்கிற ஒரு சூப்பரான விஷயம் என்ன?
0: இங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே அவங்க ஃபேமிலிஸோட என்ஜாய் பண்ணுவாங்க சார், என்னென்ன ஊர்ல இருந்தாலுமே சரி.
1: ஒரு குடும்பத்தோட வர கோயில் அந்த மாதிரி சொல்றீங்களா?
0: இப்ப ஃபேமிலியோட வந்து இந்த கோயிலுக்கு கண்டிப்பா வருவாங்க சார். ஏன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க இங்க, அதுக்குள்ள இங்க நிறைய பேர் இருந்தவங்க எல்லாருமே இங்க இருந்தவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி இருந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தவங்க எல்லாருமே வெளிநாட்டுக்கு அங்கெல்லாம் போயிட்டாங்க. ஸோ அங்க இருக்கிறவங்க எல்லாருமே இங்க வராங்க திரும்பி திருவிழான்றதுக்காக, இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க லீவ் போட்டு இந்த திருவிழாக்காக மேஜரா வருவாங்க. மற்ற திருவிழா மாதிரி இது திருவிழா தானே நம்ம அடுத்த வருஷம் போய்க்கலாம் அதுக்கு அடுத்த வருஷம் போய்க்கலாம்னு மெத்தாலஜிகள் இருக்க மாட்டாங்க, இதுக்காக வராங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி.
1: ஓகே, அந்த அளவு ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த கோயில் அந்த மாதிரி அப்படி சொல்றீங்க. ஓகே சார், இப்போ முருங்கப்பாக்கத்துல இந்த கோயில் ரொம்ப பெருசா இருக்கு. இந்த கோயில் வந்து முருங்கப்பாக்கத்துல சென்டர் பகுதியா இருக்கு இல்லையா? ஏன்னா இப்ப பாண்டியில இருந்து முருங்கப்பாக்கம் வந்தாலும், இல்ல கடலூர்ல இருந்து முருங்கப்பாக்கம் வந்தாலும், இல்ல வில்லியனூர்ல இருந்து முருங்கப்பாக்கம் வந்தாலும் சென்டரா இந்த கோயில் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த கோயில் இருந்து தாண்டி வில்லியனூர் சைட்ல போனா முருங்கப்பாக்கத்துல என்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படின்றத எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. அப்புறம் முருங்கப்பாக்கத்துல இருந்து பாண்டி சைட் நோக்கி போகும்போது அந்த ஏரியா இந்த மாதிரியான சரௌண்டிங் எல்லாம் முருங்கப்பாக்கத்தை பத்தி மக்கள் புதுசா தெரிஞ்சுக்கலாம் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாம்.
0: பாத்தீங்கன்னா ஆக்சுவலா முருகன்பாக்கம் தான் சார் சென்டர். பாத்தீங்கன்னா உங்களுக்கு முருகன்பாக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா கடலூர் ஆக்சஸ் பண்ணலாம், இந்த சைடு பாண்டி ஈசியர் ஆக்சஸ் பண்ணலாம். மெயினா நீங்க பாத்தீங்கன்னா இந்த சைடு நீங்க விழுப்புரம் திண்டிவனம் இந்த சைடு எல்லாமே முருகன்பாக்கத்துல இருந்து தான் ரூட் ஃபர்ஸ்ட் எல்லாம் இருந்தது. இப்பதான் வந்து நம்மளுக்கு ஆக்சஸ் நிறைய கொடுத்துருந்தாலுமே ஃபர்ஸ்ட் மெயினான ஆக்சஸ் முருகன்பாக்கத்துல தான் இருந்தது. இந்த சைடுல இருந்து நீங்க வந்து நம்ம ரொம்ப ஃபேமஸான பாண்டிய ஃபேமஸான மாதா கோயில் இருக்கு, அங்க போகலாம். அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ்லாம் இருக்கு. ஆக்சுவலாக போட் ஹவுஸ் வந்து முருங்கப்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு போட் ஹவுஸ் இருந்தது முருங்கப்பாக்கத்துலேயே. ஆனால் நம்ம எல்லாருமே போட் ஹவுஸ் அப்படின்னு நாம வந்து இப்போ வந்து நிறைய வந்துருக்கு உங்களுக்கு மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வந்துருக்கு முருங்கப்பாக்கத்தில். ஆனால் நோனகத்தில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு போட் ஹவுஸ் இருக்கு.
1: ஓகே,
0: ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் போட் ஹவுஸ் எங்கே வந்தது பார்த்தீங்கன்னா முருங்கப்பாக்கத்தில் தான் ஃபஸ்ட்டு போட் ஹவுஸ் இருந்தது. ஆக்சுவலாக அது ஒரு பர்சன் வச்சுருந்தார், பர்சன் வச்சுருந்தாலும் அந்த போட் ஹவுஸ் தான் இருக்கிறதுலே ஃபேமஸ் ஆனது. ஆக்சுவலாக அதுக்கடுத்து அங்கே தண்ணி வந்து இந்த முருகன்பாக்கத்தில் வந்து தண்ணியோட ஃப்ளோ வந்து போயிட்டு வந்ததுனால இப்போ அந்த போட் ஹவுஸ் க்ளோஸ் பண்ணி இப்போ வேற அங்கே போட் ஹவுஸ் வேணாலும் ஃபஸ்ட்டு போட் ஹவுஸ் முருகன்பாக்கத்தில் தான் வந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா
1: இப்போ இந்த போட் ஹவுஸ் அப்படின்ற விஷயத்த சொன்னீங்க. இப்போ வந்து இளைஞர்கள் இந்த கோயிலை சுற்றி இருக்கிற இடத்துல இந்த விளையாட்டு சம்பந்தமான விஷயங்கள்லாம் எப்படி இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த முருங்கப்பாக்கம் கோயிலுக்கு எதிரில் வந்து ஒரு மிகப்பெரிய கிரவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த கிரவுண்ட் வந்து பசங்க வந்து விளையாடுறதுக்கு யூஸ் பண்ற மாதிரியான கிரவுண்டா இருக்கு, இல்ல வேற எதுக்கான கிரவுண்டா இருக்கு? நான் பார்த்த வரைக்கும் அது வந்து ஒரு வாலிபால் விளையாட கிரவுண்ட் மாதிரி தான் இருக்கு. எப்படி அந்த அப்போ இந்த ஏரியாவை சுற்றின ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி எல்லாம் எப்படி இருக்கு முருங்கப்பாக்கத்தை பத்தி?
0: இப்போ முருங்கப்பாக்கத்துல இருக்க பாத்தீங்கன்னா கோயிலை விடவும் டபுள் மடங்கான கிரவுண்ட் தான் சார் அதுல அதிகமா இருக்கும். ஆனா இப்ப இல்ல, நாங்க அப்பல இருந்து நாங்க சின்ன பசங்கள இருந்து அந்த அந்த கிரவுண்ட்ல தான் நாங்க விளையாட ஆரம்பிச்சோம். எங்களுக்கு ரிஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, நீங்க விளையாடக்கூடாது போகக்கூடாதுன்னு, எல்லாமே அதில் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் விளையாடலாம், உங்கள் கோயிலே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் வந்து விளையாடலாம், உங்களுக்கு என்ன கிட்டு வேணாலும் கோயில் சார்பாகவே அதெல்லாம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்பயுமே அந்த அது வந்து ஹார்ட் ஆஃப் த முருகன் பக்கத்தில் இருக்கு. அவங்க நினச்சி என்ன வேணால் பண்ணியிருக்காங்க, ஆனால் அந்த கிரவுண்டை வந்து பசங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ வரைக்குமே நாங்கள் சின்ன
1: ஸ்போர்ட்ஸை ப்ரமோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க.
0: ஆமாம், ஸ்போர்ட்ஸை ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது அந்த இடம் பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி எந்த அளவுக்கு கிரவுண்டு பெருசாகுதோ அந்த இடத்துல அதே மாதிரி ஒன்று 20 வருஷத்துக்கு அடுத்து அந்த கிரவுண்டு பெருசாக தான் இருக்கு. இப்பயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கு, விளையாடலாம். நீங்கள் வந்து இங்கே தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் எங்கேருந்து வந்து விளையாடலாம் கிரவுண்டில். இப்போத்தாம உங்களுக்கு அங்கே ஒரு ஸ்டேஜஸ் போட்டிருப்பாங்க பார்த்துருப்பீங்க, அங்கே வீக்லி ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுவாங்க, நீங்களும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்.
1: ப்ரோக்ராம்னா எந்த மாதிரியான ப்ரோக்ராம்?
0: இப்போ வந்து பேச்சு போட்டியாகட்டும், அப்புறம் பார்த்தீங்கன்னா வீக்
1: காலப்போக்கு
0: ஆனா இவங்க அது ஒரு அவேர்னஸ்
1: கட்டுவாங்க.
0: இதெல்லாம் வந்து கோயில்ல இருக்கிற அந்த ஸ்டேஜ்லயே நடக்கும்.

0: ஆமா கோயில் வாரம் வாரம் கட்டுவாரு, வாரம் வாரம் கோயில் அது கட்டுவாங்க. ஒரு போட்டி நம்ம ஸ்கூல் படிக்கிற சின்ன டிராயிங் போட்டி போட்டி அப்புறம் கத்த போட்டி இதெல்லாம் வந்து நீங்க வந்து ஸ்கூல் படிக்கிறப்ப சின்ன இருக்கிறப்ப பண்ணிருக்கோம். ஆனா இப்ப இருக்கிற பண்ணிருக்கேன். ஆனா இது ப்ரொமோட் பண்றாங்க இந்த விஷயம் வந்து கோவில் இது கோயில் சார்பா இதுக்காக வந்து இப்போ புதுச்சேரியில இருக்கிற அதர் ஏரியால இருக்கிறவங்களாம் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்களா? ஓவரால் பாண்டிச்சேரி கடலூர் கடல் வந்து தான் பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்படி கோயில் வந்து இவங்க கூட ஸ்கூல் கூட பண்ணி இதை பண்ணுவாங்க. ஏன்னா இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து நம்மளோட பக்கத்துக்கு அதை.
1: ஓகே சார், இப்போ டூரிசம் இருக்கிற விஷயம் முருங்கை பக்கம் இருக்கு முன்னாடி பேர் சொல்லியிருந்தாங்க. இங்க வந்து இந்த மேக்ஸ் போட்டிங் இப்போ புதுசாக இருக்கு சொன்ன. இப்போ முருங்கை பக்கம் வந்து இந்த கைவினை கிராமம் இந்த தேர்தல எப்படி வந்து ஒரு முன்மாதிரி நகரமா இருக்கு நம்ம புதுச்சேரியில?
0: ஆமா சார், இப்ப முருங்கை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நினைக்கிற மாதிரி சின்னதா ஒரு ஒரு ரூம்லயோ இல்ல ஒரு பில்டிங் தெரியாது. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 4 இயர்ஸ் முருங்கை பக்கத்துல. ஆமா சார், நீங்க கேக்குற டிசைன்ஸ் நீங்க அங்கேயே வெயிட் பண்ணி உங்களுக்கு எதிர்பார்க்குற டிசைன்ஸ் அவங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு பண்ணி கொடுக்கறதுல உங்களுக்கு சேலஞ்ச் இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து கை கை இப்போ வந்து நம்ம மிஷினரிஸ் வந்து பர்ஃபெக்டா பண்ணோம். ஆனா அந்த கையில பண்ற அந்த பர்ஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கல. இப்போ ஒரு ஒரு பொருளை பாத்தீங்கன்னா இன்னொரு பொருளுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும். அதுக்கு நம்ம கை தான் கிடைக்கும். அதை வந்து நம்ம போய் மிஷின்ல போய் பண்ணி பண்ணி வாங்குறது அது நல்லா இருக்காது. ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு நீங்க இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு இந்த மாதிரி டிசைன் அவங்க அந்த இடத்துல உங்களை வீட்டில் சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு 10% பண்ணிட்டு இந்த மாதிரி ஓகே அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுத்து அனுப்புவாங்க. கலையை வளர்க்குற இடம் மாதிரி அந்த இடம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா? அது ஒரு கலையை வளர்க்குற இடம் நீ நிறைய பேர் அங்கே போய் பார்க்கணும் அது எப்படி இருக்கு அங்கே என்ன மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஜஸ்ட் வந்து நம்ம ஃபோன்ல எல்லாத்தையுமே வாங்குறாங்க இந்த மாதிரி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தான் இங்கே மாதிரி இவ்வளோ கலை இருக்காங்கன்றதும் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை வந்து நம்ம இப்போ பார்க்கணும்.
1: இப்போ சார் நம்ம பாண்டியில இருந்து இப்போ முருகன் பக்கத்துக்கு வரோம்னா இந்த கை கிராமம் இருக்கு இல்லையா அந்த கிராமத்துக்கு போறதுக்கான வழி எந்த பக்கம் போகணும்?
0: இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் முருக பக்கம் ஜங்ஷன் மெயினான ஜங்ஷன் அந்த ஜங்ஷன்லேருந்து டுவோர்ட் கடலூர் ரோட்டில் போகணும். போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிட்ஜஸ் வரும். பிரிட்ஜஸ்ல பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க அந்த பிரிட்ஜில் நீங்கள் பழைய பிரிட்ஜில் போறப்ப பட்ட பிரிட்ஜு ஸ்டார்ட் ஆகும் ஒரு கிரவுண்ட் ஒன்று இருக்கும். அந்த கிரவுண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே முருகன் பக்கத்தில் ஒரு கோயில் கிரவுண்டு தான். ஆக்சுவலாக அங்கே என்ன ப்ரொமோட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த கோயில் கிரவுண்டில் உங்களுக்கு பாண்டிச்சேரியோட ரொம்ப ஃபேமஸான நெட்பால் கேம் தெரியல
1: எத்தாங் கேம்னு சொல்லுவாங்க.
0: ஓகே அதை இப்போ ப்ரொமோட் பண்ணி கோயில் ப்ரொமோட் பண்ணி அதை பூஸ்டப் பண்ணுறாங்க.
1: அப்போ பக்கர்களோட விளையாட்டு திறனை மேம்படுத்துறதுக்கு முருகன் பக்கத்தில் பல விதமான ஃபெசிலிட்டி பண்ணப்பட்டிருக்கு அதை எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க.
0: ஆமாம், இப்போ வந்து அந்த கேம்ஸ் யாரும் பெருசாக விளாட மாட்டாங்க. இப்போ அது வந்து ஒரு டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க அதுக்கு கோயில் வந்து அவங்களோட எக்ஸ்ட்ரா கொடுத்து அந்த இடத்துல அவங்க வந்து விளையாட ப்ரொமோட் பண்ணுறாங்க.
1: அப்போ சார் அப்போ முருங்கை பக்கத்தில் இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்து இந்த விளையாட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு ஆர்வமாக இருப்பாங்க அப்படி தானே?
0: ஆமாம் கண்டிப்பாக, ஏன்னா அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. முருங்கை பக்கத்தில் இருக்கிற கோயிலாக இருக்கட்டும் அங்கே இருக்கிற சோசியல் ஆக்டிவிட்டிஸாக இருக்கட்டும் எல்லாத்தையும் அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க.
1: ஓகே சார், இப்போ அந்த கிரவுண்ட்லேருந்து லெஃப்ட் எடுத்து போகணும், லெஃப்ட் எடுத்து நேராக போகணும்.
0: நீங்கள் லெஃப்ட் எடுத்து நேராக டுவோர்ட்ஸ் நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் போட்டீங்க உங்களுக்கு ஒரு ரைட் வளைய ரைட் வளைஞ்சு உடனே ஒரு லெஃப்ட் வளைஞ்சா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது அந்த ரைட் சைடில் இருக்கிறது உங்களுக்கு.
1: சரிங்க சார், இப்போ நீங்கள் ஒரு 25 வருஷமாக இங்கே 25 வருஷத்தில் முன்னாடி பார்த்ததுலேருந்து இப்போது இந்த முருங்கை பக்கம் எப்படி மாறி இருக்கு அப்படின்றத ஒரு ஓரிரு வார்த்தையில் சொல்லணும் எப்படி சொல்லுவீங்க?
0: முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வில்லேஜ் செட்டப்ல இருந்தது, காடு மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு காடெல்லாம் பார்க்க முடியல, ஃபுல் அண்ட் ஃபுல்லே திங்ஸ் வந்துருது, ஹோட்டல்ஸ் வந்துருது. ஃபர்ஸ்ட்லாம் தோப்பு இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தென்னை தோப்பு, அது என்னது சவுக்கு தோப்பு, முந்திரி தோப்பு, இந்த மாதிரி தோப்புலாம் இருந்தது. இப்போ அந்த மாதிரி தோப்புலாம் 20 இயர்ஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்புலாம் சொல்லுவாங்க அந்த வேர்ட்லாம் நீங்கள் அதெல்லாம் இருந்தது. மோட்டர் இருக்குது, நாங்கள் போய் அந்த இடத்துல பாத் எடுத்தோம், ஃப்ரீ பாத் எடுப்போம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா

0: எங்க போச்சுன்னு தெரியல, மாறி வீடா மாறி. ஏன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி வந்து பாண்டி உங்களுக்கு ஒன் கிலோமீட்டர் இருக்கு. ஸோ இது ஒரு ஒரு மெயின் ஒரு டவுனா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஓகே நேர்களே, முருங்க பாக்கத்தை பத்தி ரொம்ப சூப்பரான தகவலா தொடர்ந்து.
1: ஸோ இன்னைக்கு வந்து நம்மளுடைய நம்ம புதுவை ஷோ முருங்கை பக்கத்துலேருந்து ரொம்ப சூப்பராகவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிறைய தகவல்களை நம்மளுடைய நேயர்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய அதாவது விளையாட்டு சம்மந்தப்பட்ட தகவல்களும் சரி, அங்கே இருக்கக்கூடிய விழாக்கள் கோயில் திருவிழாக்களை பற்றியும் அதே மாதிரி வந்து அங்கே வந்து இருக்கக்கூடிய கைவினை கிராமத்தை பற்றியும் வந்து நிறைய தகவல்கள் வந்து கொடுத்தாங்க. ஸோ மேலும் யாரெல்லாம் பேச போகிறாங்க, இன்னும் என்ன தகவல்கள் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சியில். உங்களுக்கு ஒரு சூப்பர் ஹிட் சாங் வருது ஜகமே தந்திரம் திரைப்படத்திலிருந்து. அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
2: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
3: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூறி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே.
2: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
3: உங்கள் FM ரெயின்போவில்
2: தினமும் காலை 9:02
3: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
2: FM ரெயின்போக்கு
4: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
5: 8:50 ஆயாச்சு. ஸோ நம்மளோட நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட ஆர்ச்சி மேக்ஸ் என்ன சொல்றாரு முருங்க பக்கத்துல தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
6: வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 8:49 ஆயிடுச்சு. FM ரெயின்போ பகுதி 102.8 நம்ம பொதுவை கேட்டு இருந்தீங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு முருங்கை பாக்கத்தை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டோம். இங்க இருக்கிற இந்த ஊர்ல இருக்கிற கோவில், இந்த இடத்துல நடக்கிற ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ், இங்க இன்னும் ஸ்பெஷலா சொல்ல போனா புதுவை கைவினை பொருட்கள் கிராமம் இங்க இருக்கு. அதுக்கு எப்படி போனோம், அங்க என்னெல்லாம் இருக்குன்றத முன்னாள் பேசினே ரொம்ப சூப்பரா சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, அங்க எப்படி போனோன்ற வழியை நானும் ஒரு வாட்டி உங்களுக்கு ரிமைண்ட் பண்றேன். பாண்டியில இருந்து நேரா வரோம், முருங்கப்பாக்கம் பிரிட்ஜை மீட் பண்ணோடனே அங்க இருந்து ஒரு லெஃப்ட் எடுக்கிறோம். லெஃப்ட் எடுத்து ஒரு 300 meters நேரா போய் ரைட் எடுத்தனாக்கா நம்மளோட கைவினை பொருட்கள் கிராமம் இருக்கு. அங்க சூப்பர் சூப்பரான பொருட்கள் கையாலே செஞ்சு கொடுக்குறாங்க. நம்ம கேட்கற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி எல்லாமே ரொம்ப பக்கவா பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். இதே மாதிரி இன்னும் வேற ஊரை பத்தி சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி பேசுறதுக்காக இன்னொரு நம்ம புதிய நிகழ்ச்சியில நான் உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய் சொல்லிக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே மேக்ஸ்.
5: எஸ் தேங்க்யூ மேக்ஸ். ஸோ மேக்ஸ் சொன்ன மாதிரி தான் நம்மளுடைய புதுவையினுடைய சாலைகள் முதல் கடற்கரை வரை ஒவ்வொரு மூலையும் ஒரு அழகு தாங்க. ஸோ அந்த மாதிரி அழகு நிறைந்த நம்மளோட நம்ம புதுவை ஷோ இன்னைக்கு நம்மளோட முருங்கப்பாக்கத்திலிருந்து போச்சு. நிறைய தகவல்களை நேர் வந்து அழகாக சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த கைவினை கிராமம் பற்றி அதிகமாகவே சொன்னார். எந்த ஒரு பொருளையும் நம்ம அப்படி ரெடிமேடாக வாங்குறத விட அதை போய் அங்கே செய்ய வச்சு வாங்கும் போது அது ஒரு அழகாக இருக்கும் அப்படின்றத ரொம்ப அழகாக வெளிப்படுத்தினாரு. எஸ் ஸோ இன்னைக்கு முருங்கப்பாக்கம்லேருந்து நம்மளோட ஷோ ரொம்ப சூப்பராக போச்சு அப்படின்ற ஒரு மனநிலையோட நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கிறேன். நிறைவு பாடல் கேட்கலாம். சுல்தான் திரைப்படத்திலிருந்து

0: நேரம் 8:55 தொடர்வது
1: முகத்தில் பருவா சைபால் சரியா சிறங்கோ சைபால் இதையில் படையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒருத்தர் ரொம்ப கவலையோடு உட்கார்ந்துருந்தார். எதை பற்றி சார் கவலைப்படுறீங்கன்னு கேட்டோம். எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுறேன்னார். ஏன்னு கேட்டோம். என்ன பண்ணுறதுன்னே தெரியல சார், எதிர்காலம் ஒரே இருட்டாக இருக்குது, பாதையே புரியலன்னார். இன்றைக்கி நம்ம இளைஞர்கள் பல பேருக்கு எதிர்காலம் இருட்டாக தான் தெரியுது. அவங்களாம் இந்த கதையை கொஞ்சம் கேட்கணும். ஒரு மலையடி வாரத்தில் ஒரு சின்ன கிராமம். அந்த மலை ரொம்ப உயரமானது, அடர்த்தியாக செடி கொடிகள் மரங்கள் அதில் மண்டி கிடக்குது. பகல் வேளையில் இருட்டாக தான் இருக்கும், அவ்வளோ அடர்த்தி. அந்த மலை உச்சியில் ஒரு கோவில். முத நாள் ராத்திரியே புறப்பட்டால் தான் காலையில் அந்த கோவிலுக்கு போய் சேர முடியும். கிராமத்து இளைஞன் ஒருத்தன் அந்த மலை உச்சிக்கு போக வேண்டியிருந்தது. கையில் ஒரு விளக்கை எடுத்துக்கிட்டு முத நாள் ராத்திரியே புறப்பட்டான். புறப்பட்டு போனவன் கிராமத்து எல்லையிலே நின்றுட்டான். ஏன் தெரியுமா? அவன் கையில் இருந்த விளக்கோட வெளிச்சம் 10 அடி தூரத்துக்கு தான் தெரியுது. அது வரைக்கும் தான் பாதை தெளிவாக இருக்குது. அதுக்கு அப்பாலையெல்லாம் ஒரே இருட்டாக இருக்குது, பாதை புரியல. இவன் யோசனை பண்ணி பார்த்தான். மனசுக்குள்ளே ஒரு சந்தேகம். 10 அடி தூரம் தானே வெளிச்சம் தெரியுது, அப்படின்னா நாம் 10 அடி தூரம் தானே போக முடியும். அதுக்கு அந்தாண்ட ஒரே இருட்டாக இருக்குதே, அதில் எப்படி நாம் நடந்து போகிறது? நாம் ரொம்ப தூரம் நடந்து போய் ஆகணுமே. அப்படிப்பட்ட நினப்பெலாம் அவனுக்கு வந்துட்டுது. இதுதான் அவன் மனசில் ஏற்பட்ட தயக்கம். இப்படி யோசிச்சுக்கிட்டே அந்த இளம் ஆசாமி புறப்பட்ட இடத்துலேயே நின்றுக்கிட்டுருக்கிறான். அந்த சமயத்தில் ஒரு வயசான பெரியவர் அந்த பக்கமாக வந்தார். அவர் கையில் இதை விட சின்னதாக ஒரு விளக்கு வச்சுருந்தார். அது எப்படின்னா அது ஒரு 5 அடி தூரத்துக்கு தான் வெளிச்சம் காட்டுது, அவ்வளவு சின்ன விளக்கு. அவரும் மலை உச்சிக்கு போகிறதுக்காக தான் வந்துக்கிட்டு இருக்கிறார். அவரை பார்த்து இவன் கேட்டான், என்ன பெரியவரே, இவ்வளவு சின்ன விளக்கை வச்சுக்கிட்டு அவ்வளவு தூரத்துக்கு எப்படி மலையேற போகிறீங்க அப்படின்னு கேட்டான். நீ ஏன் இப்படி தயங்கிக்கிட்டே நிற்கிறேன்னு கேட்டார் பெரியவர். என்கிட்ட இருக்கிற விளக்கு 10 அடி தூரத்துக்கு தான் பாதையை காட்டுதுன்னா. இப்போ பெரியவர் சொன்னார், தம்பி, உன் கையில் இருக்கிற விளக்கு கொடுக்குற வெளிச்சத்தை வச்சு நீ முதல்ல 10 அடி தூரம் முன்னாடி போ. 10வது அடியில் போய் நின்றுக்கிட்டு பார், மறுபடியும் ஒரு 10 அடி தூரத்துக்கு பாதை தெரியும். இப்படி உன் கையில் இருக்கிற விளக்கு தொடர்ந்து வெளிச்சம் காட்டிக்கிட்டே இருக்கும். நீ முன்னேற முன்னேற அந்த வெளிச்சமும் முன்னேறும். அதனால் எத்தனை கிலோமீட்டர் தூரம் வேணும்னாலும் நீ இந்த 10 அடி தூரம் வெளிச்சத்தை வச்சுக்கிட்டே நீ போயிடலாம், புறப்படு அப்படின்னார். இப்போ தான் அந்த பெரியவர் சொன்னது இளைஞனுக்கு பளிச்சுன்னு புரிஞ்சுதான். உடனே உற்சாகமாக புறப்பட்டான், உச்சிக்கு போய் சேர்ந்தான். இந்த கதையிலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன தெரியுமா? நீண்ட கால திட்டம் ஒன்று போடும் பொழுது நமக்கு முன்னாடி இருக்கிறத மறந்துட்டு மனசை போட்டு குழப்பிக்கக்கூடாது. உங்கள் கையில்

0: என்ன இருக்கோ அதுலேயே உங்கள் எதிர்காலம் மறைஞ்சிருக்குது. கண் முன்னாடி தெரியறத வச்சு நடப்போட ஆரம்பிங்க, போக போக வழி தானாக புலப்படும் அப்படிங்கிறார் ஒரு பெரியவர். பெரிய பயணங்களையெல்லாம் இப்படி தான் நடத்த வேண்டியிருக்கும். ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சா ஓடி போய் சேர்ந்து விடலாம், மலைச்சி போய் நின்றுட்டால் நின்றுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். நம்ம ஆள்லாம் ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க. ஒருத்தன் அப்படி தான் நீண்ட தூர பிரயாணம் ஒன்று புறப்பட்டான். ரயில் போய்கிட்டே இருந்தது, கொஞ்சம் தூரம் போச்சு, பாதி வழியில் கையில் வச்சுருந்த டிக்கெட்டை காற்றுல விட்டுட்டான். ஐயோ என் டிக்கெட்டு போயிட்டுதே, டிக்கெட்டு போயிட்டுதே அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். பக்கத்தில் இருந்த பெரியவர் அவனை பார்த்து பரிதாபப்பட்டு, கவலைப்படாத தம்பி, போனால் போகுது, வேறு டிக்கெட் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஆறுதல் சொன்னார். அதுக்கு அவன் சொல்கிறான், சார் நான் அதுக்காக அழலை, அந்த டிக்கெட்டு கிடைச்சாதானே நான் எந்த ஊருக்கு போகணுங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறான்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் சத்குணா. நோபல் பரிசு பெற்றவரும் நமது தேசிய கீதத்தை இயற்றியவருமான ரவீந்திரநாத் தாகூரின் 85வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. கொல்கத்தாவில் உள்ள அவரது மூதாதையர் இல்லம் மற்றும் சாந்தி நிகேதன் உள்ளிட்ட இடங்களில் சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் 58 மின்னணு உற்பத்தி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா நேற்று மாநிலங்களவையில் தெரிவித்தார். மேலும் சென்னை ஐஐடி, சென்னை அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரி, திருச்சி தேசிய தொழில்நுட்ப நிறுவனம் உள்ளிட்ட தமிழ்நாட்டில் உள்ள 61 கல்வி நிறுவனங்களில் செமி கண்டக்டர் வடிவமைப்பு திறனை வளர்ப்பதற்கு மத்திய அரசு ஆதரவு அளித்து வருவதாகவும் அவர் கூறினார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் 24 நீதிபதி பணியிடங்கள் காலியாக இருந்த நிலையில் தற்போது 15 நீதிபதிகளை நியமித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 66 உயர்ந்துள்ளது. காரைக்காலில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு CPR உள்ளிட்ட உயிர்காக்கும் முதலுதவி சிகிச்சைகளில் பயிற்சி அளிக்க காரைக்கால் ஜிப்மர் மருத்துவமனையின் குழந்தைகள் நலத்துறையினர் பயிற்சி திட்டம் ஒன்றை தொடக்கியுள்ளனர். சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளுக்கான வீரர்களை தேர்வு செய்யும் நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மை முழுமையாக உறுதி செய்யப்படும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். இன்று காலை 11:30 நடைபெறும் கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா ரக்ஷிதா ராம்ராஜை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 10 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: புதுவையின் இரத்த ஓட்டம் 102.8 மெகாஹெர்ட்ஸில் பாண்டிச்சேரியின் ஒட்டுமொத்த எனர்ஜியையும் பாடலா மாத்தின் உங்க காதுகளுக்குள்ளார வைப்ரேஷன் உருவாக்குற ஒரே இசை சிம்மாசனம். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேரம் 9:09. நோ கியூ நோ வெயிட்டிங் பழைய மெத்தடெல்லாம் ஓரம்

காட்டுங்க. உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை எங்களோட டிஜிட்டல் ஸ்டூடியோவோட கனெக்ட் பண்ணுற ரியல் மேஜிக். உங்கள் கட்டை விரல் டைப் பண்ணுற மெசேஜில் இங்கே மியூசிக் பிறக்கும். இது நெக்ஸ்ட் லெவல் டிஜிட்டல் கொண்டாட்டம். இணைய வழி நேயர் விருப்பம் வாட்ஸ்அப் ஒன்லி. இந்த இசை சாம்ராஜ்யத்தை இன்னைக்கு லீட் பண்ண வார்த்தைகளால புதுவையை வசியம் செய்யும் ஆன் தி மைக் உங்க காதுகளின் காதலன் உங்கள் மியூசிக் பார்ட்னர் ஆர்ஜே சீனு ஆன் தி வே. மக்களே, நம்ம ஷோவுக்கு பாராட்டு மழை பொழிஞ்சுக்கிட்டே இருக்கு. அளவிட முடியாத அன்பும் மெசேஜுகளை குவிஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம ஷோவில் ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள். நோ கால்ஸ், நோ வாய்ஸ் நோட்ஸ். ஜஸ்ட் டெக்ஸ்ட் பண்ணுங்க, உங்க மொபைலை எடுங்க, 7598510505 நம்பருக்கு இப்பவே உங்க பேரையும் உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் வாட்ஸ்அப்பில் தட்டிவிடுங்க. நீங்க மெசேஜ் பண்ண உடனே உங்க பேரை ஏர்ல கெத்தா சொல்லிட்டு அந்த பாட்டை இங்கே பிளே பண்ண நான் உங்க ஆர்ஜே சீனு ரெடியா இருக்கிறேன். அலர்ட்டா இருங்க.

1505 நம்பருக்கு இப்பவே உங்க பேரையும் உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் வாட்ஸ்அப்ல தட்டிவிடுங்க. நீங்க மெசேஜ் பண்ண உடனே உங்க பேரை ஏர்ல கெத்தா சொல்லிட்டு அந்த பாட்டை இங்க பிளே பண்ண நான் உங்க ஆர்ஜேச்சின்னு ரெடியா இருக்கிறேன். அலர்ட்டா இருங்க, லெட் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில முதல் பாடல் எந்த படத்துல கேட்டீங்கன்னா, புதுப்பாட்டு திரைப்படத்துல இருந்து பாடலை விருப்பமா கேட்டு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கிற நேயர்கள் யாரான்னு கேட்டீங்கன்னா, ராதா பிரியா தேனி மாவட்டத்திலிருந்து.

வாட்ஸ்அப் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில நாம இப்ப பாடல் கேட்கலாம். விடுதலை திரைப்படத்திலிருந்து பாடலை விருப்பமா கேட்டு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கிற நேர் யாருன்னு கேட்டீங்கன்னா காரைக்கால்ல இருந்து சோப்பு விஜயராகவன்.

0: முத மாச சம்பளம்னு மொத்தத்தையும் ஊருக்கு அனுப்பிடாத, எங்களுக்கு எல்லாம் ட்ரீட் வைக்கணும், அதுதான் கம்பெனி ரூல்ஸ்.
1: சரிங்க, நான் கொஞ்சம் காசு வச்சிருக்கேன்னே.

0: அண்ணே லெட்டர் வந்திருக்குண்ணே.
1: பாப்பா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா?
2: அது ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? வீட்டுல இருந்து பெரியவங்க யாரையாச்சும் வர சொல்லி அப்பத்தா கிட்ட பேச சொல்லுங்க.
1: அம்மா கிட்ட சொல்லிட்டேன் வரேன். நாங்க உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு வர சொல்லான்ட்டுதான்.
3: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
4: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.
5: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
6: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
5: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
7: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
8: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
9: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
10: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
11: புதுவையின் நம்பர் ஒன் மியூசிக் பார்ட்னர் FM ரெயின்போ புதுவை 102.8 டிஜிட்டலா இதயங்களை இணைக்கும் இந்த நிகழ்ச்சி இணைய வழி நேயர் விருப்பம் வாட்ஸ்அப் ஒன்லி. நேரம் 9:16, 10 நம்ம ஷோவுக்கு பாராட்டு மழை மட்டுமல்ல, இங்க பெருமழையே பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம வாட்ஸ்அப் இன்பாக்ஸ் திறந்தாலே உங்களோட அன்புதான் நிரம்பி வழியுது. இந்த அன்போட நம்ம வாட்ஸ்அப்ல பாட்டு கேட்ட அடுத்த நேயருக்கு ஒரு பெரிய சல்யூட். யார் பாட்டு கேட்டிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, மாதவரத்திலிருந்து சரஸ்வதி பத்மாவன் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம பெரிய சல்யூட் தெரிவிச்சுக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கணும்னா உடனே 7598510505 என்ற எனக்கு வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. இப்ப நேயர்கள் கேட்க போற பாட்டு எந்த படத்துல கேட்டீங்கன்னா, அவதாரம் திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
1: புதுவையின் இதய துடிப்பு FM ரெயின்போ புதுவை 102.8 ஸ்மார்ட்டான நேயர்களுக்கு ஸ்மார்ட்டான ஷோ இணையவழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம ஷோவோட கிரேஸ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா புதுவை முழுக்க விருன்னு பறந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வாட்ஸ்அப் வழியா பாட்டு கேட்ட உரிமை கொண்டாடும் நம்ம அடுத்த நேயர் யாருன்னு கேட்டீங்கன்னா கடலூர்ல இருந்து ஓட்டி சுரேஷ். இவர் வந்து பாட்டு கேட்டிருக்கிற பாட்டு எந்த படத்துல இருந்துன்னு கேட்டீங்கன்னா மெட்ராஸ் திரைப்படத்திலிருந்து இந்த பாட்டை கேட்டிருக்கிறாரு. நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாட்டை கேட்கணும்னா ஜஸ்ட் கீபோர்ட் மேஜிக் தான் 7598510505க்கும் உங்கள் ஃபேவரட் பாடலை கேட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம்.

இசையின் வர்ணஜாலம் 102.8 எஃப்எம் ரெயின்போ புதுவை. நோ கால்ஸ் ஒன்லி டெக்ஸ்ட் ரெவல்யூஷன். இணைய வழி நேர் விருப்பம் வாட்ஸ்அப் ஒன்லி கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா, யார் பாடலை விரும்பி கேட்டிருக்காங்கன்னா, செஞ்சியிலிருந்து செஞ்சி சிங்கவரத்திலிருந்து கலைவாணி கனிஷ்மா அவங்க தான் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட அந்த அல்டிமேட் ட்ராக்கை இப்ப நம்ம ஏர்ல இறக்க போறோம். உங்களோட மியூசிக் டேஸ்ட்டுக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவையே ஃபேன் ஆக்ஷனா பாத்துக்கோங்க. உங்க பேரும் ஊரும் ஏர்ல கெத்தா ஒலிக்க 7598 51 0505 க்கும் இப்பவே வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுங்க. உங்களுக்கு விருப்பமான பாட்டை நீங்க கேளுங்க.

என்றென்றும் புதுவையின் மகுடம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 புதுவையின் ஃபேவரட் டிஜிட்டல் பார்ட்டி. இது இணையவழியின் நேயர் விருப்பம். நம்ம ஷோவுக்கு வர ஃபீட்பேக் பார்க்கும்போது வேற லெவலில் இருக்கு. உண்மையிலே நம்ம வாட்ஸ்அப் நேயர்கள் தான் நம்ம ஷோவோட ரியல் ராக்ஸ்டார். இதோ இப்போ நம்ம ராக்ஸ்டார்ஸ் கேட்ட வெறித்தனமான பாடல்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, மௌனகீதங்கள் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க. யார் யார் கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, புவனகிரி அழிச்சிக்குடியிலிருந்து சக்திவேல், ஜான்சிராணி, நித்யஸ்ரீ, நிவதஸ்ரீ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான பாடலை இப்போ நாம் கேட்டுடலாம்.

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: புதுவையின் ஆக்சிஜன் உங்க 102.8 FM ரெயின்போ. கட்டை விரலால கேட்டிட முடியும் பாட்டு. இது இணைய வழி நேயர் விருப்பம். வாட்ஸ்அப் ஒன்லி. நம்ம ஷோவோட சக்சஸ்க்கு காரணமே உங்களோட இதயம் கலந்த பாராட்டுகளும் அன்பும் தான். இன்னைக்கு நம்ம வாட்ஸ்அப் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா, இப்போ யாரெல்லாம் பாட்டு கேட்டிருக்காங்கன்னா, கடலூர்லேருந்து ஜெயராஜ், ஜெயந்தி, ஜெயப்பிரபா இவங்கெல்லாம் கேட்ட ஒரு பிளாக் பஸ்டர் ட்ராக்கு தான் இப்போ உங்களுக்காக நான் டெடிக்கேட் பண்ண போகிறேன். அந்த பாட்டு எந்த திரைப்படத்திலிருந்துன்னு கேட்டிங்கன்னா, லவ் பேர்ஸ் திரைப்படத்திலிருந்து.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: காதுகளில் தேன் பாயும் 102.8 FM ரெயின்போ புதுவை வயர்லெஸ் வேர்ல்டின் மாஷோ. இது இணைய வழி நேயர் விருப்பம் வாட்ஸ்அப் ஒன்லி. நம்ம ஷோவுக்கு பொழியும் பாராட்டு மழை மற்றும் பாட்டு போட முடியலையேன்னு சொல்ற அந்த ஏக்க மழையில நம்ம இணைஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம வாட்ஸ்அப்ல கேட்ட பாட்டால மாஸ் பண்ண போற நம்ம அடுத்த நேயர் யாருன்னு கேட்டீங்கன்னா தேவிகாபுரத்துல இருந்து வீரமணி. இவருடைய இதய விருப்பம் இப்ப ஏர்ல வரப்போகுது. என்ன படத்துல இருந்துன்னு கேட்டீங்கன்னா எங்க ஊரு காவல்காரன் திரைப்படத்துல இருந்து.
2: பாட்டோட வாழ சாமியே ஓம்

நம்ம நிகழ்ச்சியில் இப்போ பாடல் கேட்டு வாட்ஸ்அப் அனுப்பியிருக்கிற நேயர்கள்லாம் யாரான்னு கேட்டிங்கன்னா, வரிஞ்சிப்பாக்கத்திலேருந்து மாணிக்கம், சின்னப்பேட்டையிலேருந்து தமிழ்ச்செல்வம், பூண்டியிலிருந்து முத்துக்குமரன், பன்ருட்டியிலிருந்து ஐயனார், இவங்கெல்லாம் வந்து விரும்பி பாடலை அனுப்பியிருக்கிறாங்க. எந்த படத்துலேருந்து கேட்டிங்கன்னா, தர்பார் திரைப்படத்திலிருந்து.

0: சும்மா
1: கீழி.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
0: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்ட ரூபி ரோஸ் மில்க்.
3: நேரம் 9:52. மக்களே, இன்னைக்கு நம்ம இணைய வழி நேயர் விருப்பம் வாட்ஸ்அப் ஒன்லி ஷோவுக்கு நீங்க காட்டின பாராட்டுகளும் அன்பிற்கும் நன்றிகள் போதாது. நம்ம வாட்ஸ்அப் பாக்ஸ் பாராட்டு மழையில பொழிஞ்சதோடு நிறைய நேயர்கள் பாடலும் கேட்டிருக்கீங்க. ஆனா நேரமின்மையால சில கியூட்டான வாட்ஸ்அப் நேயர்களின் பாடல்களை பிளே பண்ண முடியல. ஆனாலும் உங்க பேர்களை நான் சொல்லாம போக மாட்டேன். யாரும் கேட்டீங்கன்னா, ராதாகிருஷ்ணன் கொழுமங்கொண்டாலிருந்து, நாகையிலிருந்து பாபு, திருவண்ணாமலை பர்வின், உளுந்தூர்பேட்டை ராஜேந்திரன், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கோவை வடவெளியிலிருந்து லூயிஸ் செல்வராஜ், கூத்தப்பாக்கம் சிவகுமார், புதுச்சேரி நிரஞ்சன், அரும்பாவூர் சாமிநாதன், தெற்கிறப்பு மணிகண்டன், ஆண்டிப்பட்டி ஆராதனம், புதுவையை சேர்ந்த ராஜா, நன்னிலம் நாராயணன், ராம்பாக்கம் ராமு, நாகர்கோவில் மந்திரமூர்த்தி, விழுப்புரம் தமிழ்ச்செல்வி, திருவள்ளூர் சுமதி, சென்னை ராஜேஸ்வரி, காஞ்சிபுரம் ஹேமா, கள்ளக்குறிச்சி சரவணன், இவங்க எல்லாருமே வந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு நேரமின்மையால பாடலை ஒளிபரப்ப முடியல. மீண்டும் நாளைக்கு இதே நேரத்துக்கு இதே எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வாட்ஸ்அப் விண்டோ மறுபடியும் ஓப்பன் ஆகும். நாளைக்கு ஷோ ஆரம்பிச்ச அடுத்த செகண்ட்ல ஃபர்ஸ்டா வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட தட்டி விடுங்க, உங்க பாட்டை ஏர்ல பறக்க வைங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இணைய வழியில் இதை எங்களை அனைத்து ரெயின்போ நேயர்களுக்கும் பெரிய தேங்க்ஸ். இசைக்கு என் கடை கிடையாது, சோ உங்க வைபை எப்பவுமே குறையாம வச்சுக்கோங்க. இன்றைய இணைய வழி நேயர் விருப்பம் வாட்ஸ்அப் ஒன்லி ஷோவை கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் காதுகளின் காதலன் அஜய் சீனு, உங்கள் மியூசிக் பார்ட்னர். இசையோடு இணைந்திருங்கள் இதேஎஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நிகழ்ச்சி நிறைவாக பாடல் கேட்கலாம். கர்ணா திரைப்படத்திலிருந்து சங்கீதா என்ற நேயர் கேட்ட இந்த பாடல்.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் சத்குணா. இந்தியாவிற்கு எதிரான அரசின் கொள்கையில் பயங்கரவாதத்தை ஒரு கருவியாக பாகிஸ்தான் பயன்படுத்தி வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் நேற்று மக்களவையில் தெரிவித்தார். மேலும் புல்வாமா பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் பொருட்களுக்கு சுங்கவரி 200% உயர்த்தப்பட்டதாக கூறினார். அட்டாரி சோதனை சாவடி மூடுதல் உள்ளிட்ட பல ராஜதந்திர நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் தற்போது 14 பில்லியன் டாலராக உள்ள மருத்துவ உபகரணங்களின் சந்தை மதிப்பு 2047 ஆண்டிற்குள் 250 பில்லியன் டாலராக அதிகரிக்கும் என்று இந்திய தொழில் வர்த்தக சம்மேளனம் தெரிவித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பம், இணைய பாதுகாப்பு ஆகியவை நிதி தொழில்நுட்பத்துறையின் அடுத்த கட்ட வளர்ச்சியை தீர்மானிக்கும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற விழாவில் பேசிய அவர், விண்வெளி, அணுசக்தி உள்ளிட்ட துறைகளில் தனியார் பங்களிப்பை அரசு அனுமதித்ததை தொடர்ந்து விண்வெளி துறையில் நாடு பெரும் வளர்ச்சியை அடைந்துள்ளது என்றும் அவர் கூறினார். திரிபுரா மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும், வரைவு வாக்காளர் பட்டியல் வரும் அக்டோபர் 21 வெளியிடப்பட உள்ளதாகவும் அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு பிரிஜேஷ் பாண்டே தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் லக்ஷயா திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உயரிய பிளாட்டினம் சான்றிதழ் தொடர்ச்சியாக 2வது முறையாக புதுச்சேரி ஜிப்மர் மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் மகப்பேறு சேவைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் வீர்சிங் நேகி தெரிவித்துள்ளார். லடாக்கில் நடைபெற்ற ஐஸ் ஹாக்கி போட்டியில் இந்திய ராணுவ அணி பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:03 நேர்கள் அனைவருக்கும் ஒரு சூப்பர் குட் மார்னிங் சொல்லிட்டு நான் வந்தாச்சு உங்களுடைய ஆர்ஜே லாவண்யா. கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில விளையாடலாம், சிரிக்கலாம், வெல்லலாம். இது உங்களுடைய கெட்ஸ் இட் கோ. எஸ், ஸோ இன்னைக்கு நம்மளோட ஷோவில் என்ன டைப் ஆஃப் க்வெஷ்சன்ஸ் எல்லாம் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேர்கள் எல்லாரும் ரொம்பவே ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆமாங்க, எப்பயுமே வந்து நம்ம ஒரு டாபிக் எடுத்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய க்வெஷ்சன்ஸை வந்து நிறைய உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட கவலையே படாமல் அப்படி டக்கு டக்குன்னு வந்து ஆன்சர் பண்ணுவீங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எதை பற்றி என்ன மாதிரியான ஒரு தலைப்பில் வந்து நம்மளுடைய செட் ஆஃப் க்வெஷ்சன்ஸ் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்ம நிறைய பேர்கள் வச்சு நம்ம வந்து அதை அழைக்கலாம். க்ரௌட்னு சொல்லுவாங்க, இல்லைனா டீம் எது வேணா சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுவாக ஒரே பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அது வந்து ஒரு சொசைட்டி, அதாவது சமூகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் சம்திங் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு பெயர்கள் வந்து உண்டு இல்லையா. ஸோ அதுதான் இன்னைக்கு

நம்மளோட கேம் ஷோல நம்ம வந்து கெட் செட் கோ நிகழ்ச்சியில விளையாட போறோம். அதாவது இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரூப் ஆஃப் அனிமல்ஸ், அதாவது குரூப்பா இருக்கக்கூடிய இந்த விலங்குகள், விலங்குகளோட கூட்டத்துக்கு ஒவ்வொரு விலங்குகளுக்கும் வந்து ஒரு ஒரு தனித்துவமான ஒரு பெயர்ச்சொல் உண்டு அந்த கூட்டத்துக்கு. ஸோ அது என்ன பெயர்ச்சொல், அது என்ன அதோடைய நேம் அப்படின்றதுதான் இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. அதாவது விலங்குகளுடைய ஒரு பெரிய ஒரு கூட்டமாகட்டும், இல்லைனா அதோடைய இனத்தை பொறுத்து அந்த விலங்குகளுக்கு தனித்துவமான ஒரு கூட்டு பெயர்கள் இருக்கு. ஸோ அதை தான் இன்னைக்கு நம்மளுடைய ஷோல நீங்க எல்லாம் கண்டுபிடிக்க போறீங்க. அது ரிலேட்டடான க்வெஸ்சன்ஸை தான் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்கு, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பெயர்கள் தமிழ்லையும் உண்டு ஆங்கிலத்திலும் உண்டு. இன்னைக்கு நம்ம வந்து ஆங்கிலத்துல தான் இதை விளையாட போறோம். ஸோ இந்த குரூப் ஆஃப் நேமை நீங்க வந்து இங்கிலீஷ்ல அதோடைய பேர் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு அதை தான் எனக்கு நீங்க இன்னைக்கு கால் பண்ணி சொல்ல போறீங்க. முதல் கேள்வி உங்களுக்காக இதோ கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில.

இன்னைக்கு நம்ம வந்து ஆங்கிலத்தில் தான் இதை விளையாட போகிறோம். ஸோ இந்த குரூப் ஆஃப் நேமை நீங்கள் வந்து இங்கிலீஷில் அதோடைய பேர் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு அதை தான் எனக்கு நீங்கள் இன்னைக்கு கால் பண்ணி சொல்ல போகிறீங்க. முதல் கேள்வி உங்களுக்காக இதோ கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில். ஓகே, ஸோ நம்மளோட மாடுகள், யானைகள், வரிக்குதிரைகள் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி பெரிய பாலூட்டிகள் இந்த எல்லாரோட குரூப்ஸ்க்கும் ஒரு நேம் உண்டு இங்கிலீஷில். ஸோ இந்த குரூப் ஆஃப் அனிமல்ஸ்க்குன்னு ஒரு பேர் உண்டு, அது என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க. 2271760225230. மறுபடியும் உங்களுக்காக நம்பர் சொல்கிறேன், ஏன்னா அப்படி நம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கோம் இல்லையா, அதில் அப்படியே ஒரு டங் ட்விஸ்டர்லாம் வந்துருதுப்பா. 2271760225230 கால் பண்ணி உங்களோட ஆன்சர்ஸ் நீங்க என்கிட்ட சொல்லலாம். மறுபடியும் உங்களுக்காக க்வெஸ்சன், மாடுகள், யானைகள், வரி குதிரைகள் போன்ற பெரிய பாலூட்டிகள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கான ஒரு குரூப் ஆஃப் நேம் என்ன அப்படின்றத இங்கிலீஷில் நீங்கள் என்கிட்ட சொல்ல போகிறீங்க எஃப்எம் ரெயின்போல கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில். ஸோ சவால் எதுவாக இருந்தாலும் கெட்ஸ் இட் கோ அப்படின்னு சொன்னதுமே நம்மளோட விளையாட்டு ஆரம்பம் அது மாதிரி இப்போ ஆரம்பமாக ஒரு பாடல் வருது, கேட்டுட்டு வாங்க ஆரம்பம் திரைப்படத்துல இருந்து.

0: யார் வேகமானவர், யார் புத்திசாலி, யார் வெற்றியாளர் அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் காலர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். மேம்
0: நலமா இருக்கேன் சந்திரசேகர் சார். ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சா?
1: ஆமா ஆமா, அதாவது இந்த என்ன சொல்றது, ப்ரௌடா இருக்கக்கூடிய அந்த இனங்களினுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. அது பேர் இங்கிலீஷ்ல ஹர்ட்.
0: சூப்பர் சூப்பர், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. பாராட்டுக்கள் சார் உங்களுக்கு.
1: தேங்க்யூ சோ மச் மேம். பை பை.
0: ஓகே, நன்றி.

ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம கேட்டிருந்த முதல் கேள்வி என்ன அப்படின்னா, மாடுகள், யானைகள், வரி குதிரைகள் இந்த மாதிரியான ஒரு பெரிய பாலூட்டிகள் இருக்குது அப்படின்னா அதுக்கான ஒரு தனித்துவமான நேம் ஒன்று இங்கிலீஷில், அது என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருந்தேன். கரெக்டான ஆன்சரை நம்மளோட ஃபஸ்ட்டு நேரே கொடுத்துட்டாங்க, ஹர்ட் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். உங்களுக்கான நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இதுதான்ப்பா, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்செக்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, பூச்சிகள், அதில் வந்து பீஸ் ஆகட்டும் இல்லைனா ஃப்ளைஸ், ஈக்களாக இருந்தாலும் சரி தேனீக்களாக இருந்தாலும் சரி, ஸோ இதுடைய அந்த குரூப் ஆஃப் இன்செக்ட்ஸ் ஒரு பேர் உண்டு. ஸோ அந்த நேம் என்ன இங்கிலீஷில் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டே ஃப்ரம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க, 2271760 2275230 நம்பர்ஸ்க்கு. சிரிப்பும் சவாலும் சேரும் ஒரு இடம் எங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நம்மளோட கெட் செட் கோதாம்ப்பா எஃப்எம் ரெயின்போவில். ஸோ மிஸ் பண்ணாமல் சீக்கிரமாக கால் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் நெக்ஸ்ட் உங்களுக்காக செம்மையான ஆட்டம் போடக்கூடிய ஒரு சாங் வருது, கேட்டுட்டு வாங்க. அலெக்ஸ் பாண்டியன் திரைப்படத்துல இருந்து.

0: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியா கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில லாஸ்ட் என்ன க்வெஸ்சன் கொடுத்துருந்தோம் அப்படின்னா, இன்செக்ட்ஸ் பூச்சிகள் இருக்கு இல்லையா, பீஸ் ஆகட்டும் இல்ல ஃபிளைஸ் ஆகட்டும், ஸோ இதுக்கான ஒரு குரூப் ஆஃப் நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். எனக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னு நம்மளோட நேயர் வந்திருக்காரு, யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம், வெள்ளியனூர்ல இருந்து ராஜகோபால் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லமா இருக்கேன் ராஜகோபாலன் சார். ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டீங்க, பாராட்டுக்கள் சார் உங்களுக்கு.
2: நன்றி நன்றி மேம்.
1: நன்றி சார். எஸ் ஸோ ஸ்வாம் அப்படின்றதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ இன்செக்ட்ஸ் அதாவது பூச்சிக்கள், தேனீக்கள், ஈக்கள், இது எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த குரூப், அதோடைய நேம் என்ன அப்படின்னா ஸ்வாம். ஸோ அடுத்த க்வெஸ்சன் உங்களுக்காக இதுதான், என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லயன் அதாவது சிங்கம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கூட்டத்துக்குன்னு ஒரு பேர் உண்டு. அதாவது சிங்கம் அப்படின்னாலே நம்ம வந்து நவகிறது நம்மளுடைய காட்டுக்கு ராஜா அப்படின்றது தான். ஸோ இந்த சிங்க கூட்டத்துக்கான ஒரு தனித்துவமான பேர் உண்டு இங்கிலீஷில், அது என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டு ஃப்ரம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க 2271176027523 0 and share numbers good.

0: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
3: நினைவாற்றல் நகைச்சுவை வேகம் மூன்றும் சேர்ந்தால் அதுதான் நம்மளுடைய கெட் செட் கோ நிகழ்ச்சி. எஃப்எம் ரெயின்போல கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சியில என்ன க்வெஸ்சன் கொடுத்துருந்தேன் அப்படின்னா, சிங்கம் அப்படின்னாலே ஒரு கூட்டம், அப்படின்னாலே ஒரு ராஜா அப்படின்னு கூடிய ஒரு இது வந்துடும் நமக்கு. ஏன்னா ஒரு காட்டுக்கே ராஜா இல்லையா. ஸோ இந்த சிங்க கூட்டத்துக்கு ஒரு பேர் உண்டு இங்கிலீஷ்ல, அதான் என்னன்னு கேட்டிருந்தேன். நான் ஆன்சர் சொல்றேன் மேடம் அப்படின்னு நம்மளோட நேர் வந்திருக்காங்க. யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம் சொல்றது யார், இங்க இருந்து சார்? பெருமை அப்படின்றது வந்து நமக்கே தெரிஞ்ச விஷயம் தான். சோ வந்து இந்த சிங்க கூட்டத்துக்கான பேர் என்ன அப்படின்னா பிரைட். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க, பாராட்டுக்கள் சார் உங்களுக்கு. நம்மளுடைய நேர்கள் எல்லாருமே பங்கேற்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் கெட் செட் கோ. கண்டுபிடிச்சு

0: கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. யார் ஃபர்ஸ்ட், யார் ஃபாஸ்ட், யார் பெஸ்ட் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடனே கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி உங்களோட ஆன்சர்ஸை கேங் கூட ஷேர் பண்ணுங்க. அடுத்ததான் யாரு ஆன்சர் சொல்ல வந்திருக்காங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம். சொல்றது யார், எங்க இருந்து?
1: இங்கிலிருந்து கலைவாணி பேசுறேன் மேம்.
0: ஓகே கலைவாணி மேடம், சொல்லுங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: கண்டுபிடிச்சிட்டேன் மேம்.
0: சொல்லுங்க.
1: போட் மேம். போட்.
0: கரெக்டா ஆன்சர் சொல்லிட்டீங்க. பாராட்டுக்கள் மற்றும் நன்றி.
1: தேங்க் யூ மேம். வாய்ப்பு நன்றி மேம்.
0: நன்றி. ஓகே, ஸோ நம்மளோட ஆன்சரை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம நேயர் போர்டு, POD, அப்போர்ட் அப்படின்றதான் வந்து கரெக்டான ஆன்சர். இது வந்து நம்மளோட திமிங்கல கூட்டத்துக்கும் அதே மாதிரி டால்ஃபின்ஸ் இது எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு பொதுவான பெயர் தான். ஸோ அடுத்த கேள்வி உங்களுக்காக. அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
2: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
3: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம், பயப்படாதீங்க. டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டால் குணமாயிடும்.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

0: ஓகே, நம்ம நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போறதுக்கு முன்னாடி நானும் ஆன்சரை சொல்லிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அடுத்த நேயர் வந்திருக்காங்க, யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்றது யார், இங்க இருந்து?
1: மன்னார்குடியில இருந்து சசிகலா தியாகராஜன் பேசுறேன்.
0: ஓகே சசிகலா மேடம், ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: இது வந்து போர்டு மேம்.
0: போர்டு கரெக்ட்.

0: ஆன்சர் சொல்லிட்டீங்க, பாராட்டுக்கள் மேம் உங்களுக்கு.
1: நன்றி மேடம், வாய்ப்புக்கு
0: நன்றி. எஸ் ஸோ அவங்க கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, ரைனோஸ் அதாவது இந்த காண்டா மிருகங்கள் இருக்கு இல்லையா, ஸோ அதுடைய கூட்டத்துக்கு ஒரு பேர் உண்டு. அது என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்கள், 2275230 2271 1760. ரைனோஸோட கூட்டத்துக்கு ஒரு தனித்துவமான பேர் உண்டு இங்கிலீஷில், அது என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி சீக்கிரமாக கால் பண்ணுங்கள். சிரிப்போட சவால், சவாலோட வெற்றி, அதுதான் நம்மளோட கெட்செட் கோ.

0: கெட் செட் கோ நிகழ்ச்சியா கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் சரியா 10:35 ஆயாச்சு. எப்படிதான்ப்பா டைம் போச்சு அப்படின்னு தெரியாத அளவுக்கு நம்மளோட கெட் செட் கோ நிகழ்ச்சி ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் அப்படின்னு போயிட்டே இருக்கு. ஸோ கடைசி கேள்வி கேட்டிருந்த ரைனோஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதோடைய கூட்டத்துக்கு ஒரு தனித்துவமான பேர் உண்டு இங்கிலீஷ்ல, அது என்னன்னு நான் ஆன்சர் சொல்றேன். நம்மளோட நேர் வந்திருக்காங்க, யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்றது யார், எங்க இருந்து சார்?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு. பாபு
0: பாபு சார், ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: ஆமா மேடம், காண்டாமிருகத்தோட இதுக்கு வந்து கிராஸ்னு சொல்றாங்க மேடம்.
0: கரெக்ட்டா ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்க, பாராட்டுக்கள் சார் உங்களுக்கு. அதாவது ஜிராஃபி அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும், அதோடைய உயரம், ஹைட் இல்லையா? ஸோ இதோடைய ஆன்சரும் அந்த ஹைட்டை வச்சே தான் இருக்கும். ஸோ அதான் உங்களுக்கான க்ளூ. ஸோ ஜிராஃபியோடைய இந்த கூட்டத்துக்கு இங்கிலீஷில் ஒரு பேர் உண்டு. ஸோ அது என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு ஃப்ரம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க, 2275230 2271760. நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான சாங் வருது, கேட்டுட்டு வாங்க. சம்மர் திரைப்படத்துல இருந்து

யோசிக்கலாம், விளையாடலாம், ஜெயிக்கலாம். அதுதான் நம்மளுடைய கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சி. ஸோ லாஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, ஜிராஃபியோட கூட்டத்துக்கான பேர் என்ன அப்படின்றத ஆன்சரை யோசிச்சுட்டே இருக்காங்க நம்மளுடைய இணைகள். யோசிச்சு முடிச்சுட்டிங்களா, உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, இஃப் ரெயின்போக்கு கால் பண்ணும். 2275230 2271760 நம்பர்ஸில் வெளியூர் நேர்களாக இருந்தால் 0413 அப்படின்னு கூடிய கோட் நம்பரையும் சேர்த்து டயல் செய்யுங்க நிகழ்ச்சியில். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ஹிட் சாங் தான் உங்களுக்காக, பாண்டிய நாடு திரைப்படத்துல இருந்து.

0: சாதாரணமான கேள்விதான், பட் சுவாரஸ்யமான சவால். அதுதான் நம்மளுடைய கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சி. ஸோ லாஸ்டா என்ன க்வெஸ்சன் கொடுத்துருந்தேன் அப்படின்னா, ஜிராஃபி இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கான க்ளூ வேற நான் கொடுத்துட்டேன்ப்பா. ஹிண்ட்டு என்ன அப்படின்னா, ஜிராஃபி அப்படின்னாலே ஹைட் அப்படிதான் ஞாபகத்துக்கு வரும். ஸோ அதுக்கு ரிலேட்டடான ஒரு ஆன்சர் தான் அந்த ஜிராஃபி கூட்டத்துக்கு இங்கிலீஷ்ல. ஸோ இந்த ஆன்சரை கண்டுபிடிச்சு ஒருத்தவங்க வந்திருக்காங்க, யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்றது யார் இங்க இருந்து?
1: ரக்ஷிதா, கடலூர்ல இருந்து.
0: ஓகே ரக்ஷிதா, ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஜிராஃபி கூட்டத்துடைய பெயர் என்ன?
1: டவர்.
0: டவர் தான் கரெக்டான ஆன்சர். பாராட்டுக்கள் ரக்ஷிதா, உங்களுக்கு நன்றி. ஓகே, ஸோ ரொம்ப சூப்பராகவே நம்மளோட ரக்ஷிதா ஆன்சர் கண்டுபிடிச்சாங்க. இதோடைய ஆன்சர் என்ன அப்படின்னா, டவர். அதான் அவங்க சொல்லியிருந்தேன், ஜிராஃபி அப்படின்னாலே நமக்கு இந்த ஹைட் அப்படின்றதான் ஞாபகத்துக்கு வரும். ஸோ டவர் அப்படின்றது தான் அந்த கூட்டத்துக்கான ஒரு தனித்துவமான பெயர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் உங்களுக்காக இதுதான், என்ன அப்படின்னா, ஃப்ளமிங்கோஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த ஃப்ளமிங்கோஸுடைய கூட்டத்துக்கான ஒரு ஸ்பெஷலான பேர் உண்டு. அந்த கூட்டத்துடைய தனித்துவமான பேர் அது. ஃப்ளமிங்கோஸ் கூட்டத்துக்கான பேர் என்ன இங்கிலீஷில் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு FM ரெயின்போக்கு கால் பண்ணுங்க. 2271760 2275230 நம்பர்ஸ்க்கு. டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, சோ சீக்கிரமா FM ரெயின்போக்கு கால் பண்ணுங்க.

0: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
0: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
2: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
0: பின்றாங்கப்பா,
3: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லையான்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
4: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, அதையெல்லாம் சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
5: என்ன சொல்றதுல
6: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
7: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
8: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.
9: 10:53 கெட் செட் கோ நிகழ்ச்சியில இருக்கும் லாஸ்ட் க்வெஸ்சன் என்ன கொடுத்திருந்தோம் அப்படின்னா, ஃபிளமிங்கோஸ் அதோடைய கூட்டத்துடைய இங்கிலீஷ்ல ஒரு சிறப்பான பெயர் இருக்கு, அதான் கேட்டிருந்தோம். ஆன்சர் தெரியும், நம்மளோட நேர் வந்திருக்காங்க, யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
10: வணக்கம் மேடம், நெல்லிக்குப்பத்துல இருந்து சுரேந்தர் பேசுறேன்
9: மேடம். ஓகே சுரேந்தர் சார், ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
10: ஆ கண்டுபிடிச்சிட்டேன் மேடம்.
9: ஃப்ளம்போயன். வெரி குட் சார், கரெக்ட்டா ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கீங்க, பாராட்டுக்கள் சார் உங்களுக்கு.
10: நன்றி மேடம், தேங்க்
9: யூ. நன்றி. சோ லாஸ்ட் கலரா வந்து ரொம்ப சூப்பரா ஆன்சர் கண்டுபிடிச்சாரு, ஃப்ளம்போயன்ஸ் அப்படின்றது தான் கரெக்ட்டான ஆன்சர். ஃப்ளமிங்கோஸ் உடைய கூட்டத்துக்கான ஒரு சிறப்பு பெயரும் அதுதான். காலை நேரத்தை கலகலப்பாக்கவும் அறிவை வேகத்தோடையும் களமிறக்கும் ஒரு சூப்பரான ஷோ தான் நம்மளோட கெட் செட் கோ. அந்த ஷோவோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. விளையாட்டுலாம் சின்னதுதான்ப்பா, ஆனா ஜெயிக்கிற விஷயம் இருக்கு, அது எவ்வளவு பெருசு இல்லையா? ஸோ அப்படி ஒரு மோட்டிவை நம்மளோட நேர்கள் மனசுல வச்சுக்கிட்டு எப்படிப்பட்ட க்வெஸ்சன் கொடுத்தாலும், அது சின்னதா இருந்தாலும் சரி, ரொம்பவே ஈஸியா இருந்தாலும், ரொம்ப டஃபா இருந்தாலும் சரி, விளையாடி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நேர்கள் ரொம்ப ஸ்போர்ட்டிவா வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ்க்கு கரெக்டா ஆன்சர் பண்ணாங்க. தெரியல அப்படின்னாலும் இதுவா இருக்குமா அப்படின்னு நான் கெஸ் பண்ணியாவது கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்னு நிறைய பேர் கெஸும் பண்ணாங்க. ஸோ ரொம்ப சூப்பராகவே விளையாடுனேன் எல்லாரும்.

நம்மளுடைய எஃப்எம் ரெயின்போ சார்பாக மறுபடியும் ஒரு பாராட்டுக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். சில பேர் கிளைண்ட் கிடைச்சிருக்கலாம், சில பேர் கிளைண்ட் கிடைக்காம போயிருக்கலாம். டோன்ட் வரி, டெய்லியுமே உங்களுடைய கெட் செட் கோ நிகழ்ச்சி இருக்குது. ஸோ தொடர்ந்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தொடர்ந்து லிசன் பண்ணும் நம்மளுடைய எஃப்எம் ரெயின்போவை. எஃப்எம் ரெயின்போவோட அடுத்த நிகழ்ச்சி மெலோடியான சாங்ஸோட மெலோடி மேஜிக்.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் சத்குணா. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஐஐடி டெல்லியின் 57வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று உரையாற்றுகிறார். விழாவில் 587 முனைவர் பட்ட ஆய்வாளர்கள் உட்பட 3000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்படுகின்றன. ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்க துறைகளில் ஐஐடி டெல்லி எப்போதும் சிறப்பான பங்களிப்பை செய்து வருவதாக பிரதமர் தமது சமூக ஊடகப் பதிவில் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த முன்னோடி நிறுவனத்தின் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களை சந்திக்க தாம் மிகவும் ஆவலுடன் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று மும்பையில் தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் புதிய அலுவலகத்தை திறந்து வைக்கிறார். இந்நிகழ்ச்சியின் போது தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் மற்றும் தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழகம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றும் கையெழுத்தாகிறது. செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பம், இணைய பாதுகாப்பு ஆகியவை நிதி தொழில்நுட்பத்துறையின் அடுத்த கட்ட வளர்ச்சியை தீர்மானிக்கும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மத்திய அரசின் லக்ஷயா திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உயரிய பிளாட்டினம் சான்றிதழ் தொடர்ந்து 2வது முறையாக புதுச்சேரி ஜிப்மர் மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் மகப்பேறு சேவைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் வீர்சிங் நேஹி தெரிவித்துள்ளார். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு கேரள மாநிலத்திற்கு தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து 112 சிறப்பு ரயில்கள் வரும் 14ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி வரை இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே அறிவித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற கிராண்ட் செஸ் டூர் செயின்ட் லூயிஸ் ராபிட் மற்றும் பிளிட்ஸ் பட்டத்தை இந்திய கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தா வென்றுள்ளார். முன்னதாக ஜூன் மாதம் ஓஸ்லோவில் நடைபெற்ற நார்வே செஸ் 2026 போட்டியிலும் அவர் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: தொழில்நுட்பங்கள் மாறலாம், யுகங்கள் கடக்கலாம், ஆனால் புதுச்சேரியின் ஒவ்வொரு அணுவிலும் கலந்திருக்கும் தரம் குறையாத ரசனையோடும் தடம் மாறாத அன்போடும் திசையிலையெல்லாம் தன் இசையால் கட்டிப்போட்டிருக்கும் ஒரே உலகளாவிய முகவரின் உங்கள் இதய துடிப்போடு எப்பவுமே சின்காயிருக்கும் ஒரே இசை பேரரசு புதுவையின் அடையாளம். இது உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8. நேரம் 11:03:30. பரபரப்பான இந்த 24 மணி நேர டிஜிட்டல் ஓட்டத்தில் உங்க மனச ஒரு நிமிஷம் பாஸ் செஞ்சு ரம்யமான நினைவுகளுக்குள்ளார ஒரு டைம் டிராவல் கூட்டிட்டு போக போற இசை மந்திரம் இந்த நேரத்து அழுத்தங்களை எல்லாம் காற்றுல கரைச்சி உங்க காதுகளுக்குள்ளார தேன் வார்க்க வரும் ராகங்களின் சங்கமம். இது உங்கள் இதயத்தை வருடும் மெலடி மேஜிக். இந்த இசை பெருங்கடலில் உங்களோட ரசனையை சரியாக துருப்படுத்த வழிநடத்த உங்க வீட்டு பிள்ளையாக உங்க ஃபேவரட் நண்பனாக உங்க ஹெட்போனுக்குள்ளார கவிதைகளை வாசிக்க இதோ ஒரு குரல். இசைக்கு மொழியில்லை, என் மெலடி மேஜிக்கிற்கு முடிவே இல்லை. நான் உங்க ஆர்ஜே சீனு. நிகழ்ச்சியின் ஆரம்பமே ஹரிஸ் ஜெயராஜ் கௌதம் மேனன் காம்போவோட ஒரு கிளாசிக் ட்ரீட். மாலை நேரத்து வெயில் நம்ம பாண்டிச்சேரி பீச்ல விழும்போது வர்ற அந்த ஒரு ஃபீல், அந்த ஃபீல இப்ப இந்த பாட்டுல கேட்கலாம். வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து.

பாட்டின் இசை பாட்டு உங்க ஹெட்போனுக்குள்ளார ஒரு சொர்க்கம். இதுவே எங்கள் மெலடி மேஜிக். ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக்கல்ல ஸ்ரேயா கோஷல், நரேஷ் ஐயர் செஞ்ச ஒரு இம்பாசிபிள் மேஜிக், இப்ப சில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்திலிருந்து அந்த மேஜிக்கை கேட்டு ரசிக்கலாம்.

0: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
1: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: புதுச்சேரி கடலோர காற்று FM ரெயின்போ புதுவை 102.8.

0: அவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆதி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: உங்க மனசுக்கு வேணும் ஒரு சின்ன ரிலாக்ஸ், அதுக்கு FM ரெயின்போ புதுவை 102.8 தான் என்னைக்குமே பெர்ஃபெக்ட் சாய்ஸ். கவலைகளை மறக்க இது ஒரு மருந்து. நம்ம மெலடி மேஜிக் தான் உங்க மனசுக்கு எப்பவுமே விருந்து. தேவி ஸ்ரீ பிரசாத் சாரோட ஒரு கியூட்டான மாடர்ன் மெலடி, அந்த கிட்டார் பிட்ஸ் கேட்டாலே மனசுக்குள்ளார ஒரு தனி சந்தோஷம் வரும். கண்ணோடு கண்ணோக்கும் அந்த முதல் பார்வையின் அழகு. இதோ உனக்கும் எனக்கும் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணாசாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: டிஜிட்டல் யுகத்தில் உங்களின் பியூர் மியூசிக்கல் பார்ட்னர் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. டென்ஷனுக்கு கொடுப்போம் ஒரு ஃபுல் ஸ்டாப், மெலடிக்கு அழுத்துவோம் பிளே பட்டன். சிலம்பரசன் யுவன் சங்கர் ராஜா காம்போனாலே அது ஒரு தனி கிரேசி வைப் தான். காதலில் விழுந்த ஒரு பையனோட அந்த க்யூட்டான புலம்பல், 2K Kidsோட ஆல் டைம் ஃபேவரேட். இதோ வல்லவன் திரைப்பட பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி. பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. 1 கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி. கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3 தள்ளுபடி.
2: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
3: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
4: என்றும் உங்கள் இதய துடிப்போடு சிங்க் ஆகியிருக்கும் ஒரே இசை பேரரசு இது. FM ரெயின்போ புதுவை 102.8. நேரம் 11:54:20. நேரம் முடியலாம், ஆனா இந்த மெலடி மேஜிக்கோட வைப் உங்க கூடவே இருந்துகிட்டு இருக்கும். நிகழ்ச்சியோட உச்சகட்டத்துக்கு வந்தாச்சு ஒரு ரகசிய காதல் கவிதை. சொல்லப்படாத காதலின் சுகத்தை அனுபவிக்க கோடம்பாக்கம் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்கலாம். கடிகார முட்கள் நகர்ந்து கொண்டே இருக்கலாம், ஆனா இந்த ஒரு மணி நேரமா நாம கேட்ட ராகங்களின் அதிர்வுகள் உங்க மனசுக்குள்ளார அப்படியே உறைஞ்சிருக்கீங்கன்னு நான் நம்புறேன். மஞ்சள் வெயில ஆரம்பிச்ச ரகசியமானதுல முடிகிற இந்த 2000s மெலடிகள் வெறும் பாடல்கள் இல்லைங்க, உங்களோட அழகான நினைவுகளின் டிஜிட்டல் அர்க்கை. ஒரு மெல்லிய சாரலா தொடங்கி இப்ப ஒரு இசை பெருங்கடலா உங்க காதுகளுக்குள்ளார நிறைஞ்சிருக்கு. இன்றைய மெலடி மேஜிக் பயணம் இத்தோடு நிறைவடைகிறது. ஆனா இசை என்பது ஒரு முடிவில்லாத விண்வெளி. அந்த விண்வெளியில் மீண்டும் ஒரு இசை சிறகடிப்போடு உங்களை சந்திக்க வருகிறேன். இசைக்கு மொழியில்லை. FM ரெயின்போ புதுவை 102.8 மெலடி மேஜிக்கிற்கு முடிவே இல்லை. மீண்டும் ஒரு ரம்யமான இசை வேளையில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் ரசனைக்கு உயிர் கொடுத்த நண்பனாக உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் RJ. Chino.

0: தொடர்வது நண்பகல் 12 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் சத்குணா. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று IIT டெல்லியின் 57வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று உரையாற்றுகிறார். விழாவில் 587 முனைவர் பட்ட ஆய்வாளர்கள் உட்பட 3000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்படுகின்றன. மேலும் குடியரசுத் தலைவர் தங்கப்பதக்கம், சங்கர் தயாள் சர்மா தங்கப்பதக்கம், இயக்குநர் தங்கப்பதக்கம் மற்றும் பெர்ஃபெக்ட் 10 தங்கப்பதக்கங்கள் உள்ளிட்ட நிறுவனத்தின் மிகவும் மதிப்புமிக்க விருதுகளும் தகுதியான மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்றன. இந்தியாவிற்கு எதிரான அரசின் கொள்கையை பயங்கரவாதத்தை ஒரு கருவியாக

பாகிஸ்தான் பயன்படுத்தி வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் நேற்று மக்களவையில் தெரிவித்தார். மேலும் புல்வாமா பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் பொருட்களுக்கு சுங்கவரி 200% உயர்த்தப்பட்டதாக கூறினார். அட்டாரி சோதனை சாவடியை மூடுதல் உள்ளிட்ட பல ராஜதந்திர நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் 58 மின்னணு உற்பத்தி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா மாநிலங்களவையில் தெரிவித்தார். மேலும் சென்னை ஐஐடி, சென்னை அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரி, திருச்சி தேசிய தொழில்நுட்ப நிறுவனம் உள்ளிட்ட தமிழ்நாட்டில் உள்ள 61 கல்வி நிறுவனங்களில் செமி கண்டக்டர் வடிவமைப்பு திறனை வளர்ப்பதற்கு மத்திய அரசு ஆதரவு அளித்து வருவதாகவும் அவர் கூறினார். அமெரிக்காவின் யூஜின் நகரில் நடைபெற்ற 20 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆடவர் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்திய வீரர் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் நீரஜ் சோப்ராவிற்கு பிறகு வெள்ளிப்பதக்கம் வென்ற 2வது இந்தியர் என்ற பெருமையை இவர் பெற்றுள்ளார். கிழக்கு ராஜஸ்தான் மற்றும் ஒடிஷா ஆகிய பகுதிகளில் கன முதல் மிக கன மழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் லட்சத்தீவு, வடக்கு உள் கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மனதில் இருப்பதை மனம் விட்டு பேசலாம், ஜாலியா பேசலாம், உண்மையா பேசலாம், நம்ம வாழ்க்கையை பற்றி பேசலாம். அதுதான் எஃப்எம் ரெயின்போவின் பேசுங்க தோழா. சரி, ஓகே, இவ்வளோ சொல்லியாச்சு. நம்ம இன்னைக்கு என்ன தலைப்புல பேச போறோம் அப்படின்னு அப்படியே யோசிச்சுட்டே இருங்க. வேலையை சீக்கிரமாக முடிச்சிடறோம்ப்பா, அப்போ ரொம்ப நம்ம ஸ்மார்ட் ஒர்க்கு தான். இல்லை இல்லை, நான் ரொம்ப நேரமாக வேலை செய்வேன் அப்பா, அப்போ ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர்ப்பா. ஹார்ட் ஒர்க் கூட சேர்ந்த ஸ்மார்ட் ஒர்க்குக்கு கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் தானே. என்னப்பா இப்படி குவஷின் மார்க்கை போட்டுட்டே போகிறீங்க அப்படின்னு கேளுங்க. ஸோ இதுக்கான பதிலை சொல்லுங்கள் தோழர்களே, உங்கள் வேலை செய்யும் ஸ்டைல் என்ன, ஸ்மார்ட் ஒர்க்கா ஹார்ட் ஒர்க்கா, எப்படி நீங்களும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டு இருப்பீங்க தலைப்பு என்ன அப்படின்றதுக்கு. ஸோ இன்றைக்கி நம்மளோட பேசுங்க தோழா நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிற தலைப்பு இதுதான், ஆண்கள் ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸா ஹார்ட் ஒர்க்கர்ஸ். நீங்க தான் இப்போ என்கிட்ட சொல்ல போறீங்க நீங்க எப்படி அப்படின்றத. ஆஹா, நீங்க க்வெஸ்சனே கேட்க வேண்டாம், நாங்க எப்படி அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு நம்மளோட ஃபர்ஸ்ட் நேயர் வந்திருக்காங்க, யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் பட்வாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: சொல்லுங்க சந்திரசேகர் சார், தலைப்பு கேட்டிருப்பீங்க, இன்னைக்கு நீங்க தான் ஓபனிங் அப்படின்னு சொல்லலாம். சோ ஓபனிங் எப்படி இருக்கும், அப்பதானப்பா நம்ம ஃபினிஷிங்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லணும் இல்லையா. சோ அதனால பயங்கரமா ஸ்டார்ட் பண்ணுங்க.
2: ஆமா மேம், என்ன பொறுத்தவரைக்கும் நிச்சயமா ஆண்கள் அப்படிங்கிறவங்க ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸ் அப்படின்ட்டுதான் மேம் நான் சொல்லுவேன். முக்கியமா பாத்தீங்கன்னா, ஆண்களுக்கு ரொம்ப அற்புதமா எந்த வேலையை எப்படி செய்யணும், அதை எந்த ஷார்ட்கட்ல செஞ்சோம் அப்படின்னா நமக்கு டைம் மிச்சமாகும் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க மேம். ஒர்க் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணதுக்கு பதிலா ஸ்மார்ட்டா என்னுடைய டைம் எடுத்துக்கிட்டு நான் எப்படி பண்ணணும் அப்படிங்கறது யோசிச்சு செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பண்றாங்க மேம். அவர்களுடைய அந்த அபாரமான சிந்திக்கும் திறன், செயல் திறன், இதெல்லாமே அதிகரிக்கவும் செஞ்சிருக்கு. அந்த காலகட்டத்திலாம் பாத்தீங்கன்னா ஆண்களா, ஐயோ கடின உழைப்பாளர்கள்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பிம்பம் இருக்கும்.

0: இருக்கக்கூடிய அந்த ஜென்சி கிட்ஸா இருக்கட்டும், அல்லது ஒரு 90ஸ்க்கு மேல இருக்கக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே டக்குன்னு ஒரு விஷயத்த ஷார்ட்கட்ல பண்ணி, அவங்களுக்கு டைம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கெயின் பண்ணி, ஒரு ஒரு ஒரு 10 வேலையை சைமல்டேனியஸா பேரலா பண்ணிடுவாங்க. அதனால அந்த ஹார்ட் ஒர்க்கிங் அப்படிங்கறத விட ஸ்மார்ட் ஒர்க் தான் ரொம்ப சூப்பரானது அப்படிங்கறத அவங்க உணர்வு பூர்வமாக உணர்ந்திருக்காங்க, அதை செயல்முறைப்படுத்துறாங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல இன்னும் சூப்பரா அவங்க செயல்முறைப்படுத்தி தன்னிகரற்ற ஒரு நபர்களாகவும் திகழ்வாங்க மேம். அதனால ஆண்கள் எல்லாம் ஹார்ட் ஒர்க்கர்ஸ் கிடையாது, ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸ்.
1: அப்படின்னு சொல்லிட்டீங்க நீங்க, ஆண்கள் வந்து ஹார்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாம் இல்ல ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸ் தான் அப்படின்னு சொல்றீங்க.
0: ஆமா, நிறைய இடங்கள்ல நான் ஸ்மார்ட் ஒர்க்கிங்க தான் மேம் பாத்துருக்கேன். ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் சமைக்கிறத பாருங்களேன், பெண்கள் ரொம்ப டைம் எடுத்துட்டாலும் ஆண்கள் சும்மா சூப்பரா டக்கு டக்கு டக்கு டக்கு டக்குன்னு வேகமா கட் பண்ணி எல்லா விஷயத்தையுமே முடிச்சிருவாங்க.
1: அப்ப நீங்க இந்த மாதிரி ஃபாஸ்டா செஞ்ச ஒரு டிஷ் என்ன?
0: எனக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணி செய்ய தெரியும், வேகமா செஞ்சுவேன்.

0: பேரும் சமைக்கிறத பாருங்களேன், பெண்கள் ரொம்ப டைம் எடுத்துட்டாலும் ஆண்கள் சும்மா சூப்பரா டக்கு டக்கு டக்கு டக்கு டக்குன்னு வேகமா கட் பண்ணி எல்லா விஷயத்தையுமே முடிச்சுடுவாங்க.
1: அப்ப நீங்க இந்த மாதிரி ஃபாஸ்டா செஞ்ச ஒரு டிஷ் என்ன?
0: எனக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணி செய்ய தெரியும், வேகமா செஞ்சுவேன். தோசை எல்லாம் சும்மா பறக்கு பறக்கு பறக்குன்னு போடுவேன், சப்பாத்தி எல்லாம் வேற லெவலுக்கு தேய்ப்பேன். அதாவது ஒரு சப்பாத்திய ஒரே சமயத்துல தேய்க்கிறதுக்கு பதில ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு அத நாட்ட தேய்ச்சு ஒரே சமயத்துல
1: நாங்கெல்லாம்
0: அதெல்லாம் நாங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்து எப்படி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கறத கத்துட்டு இருக்கோம்னா பாருங்களேன்.
1: ஆஹா, சூப்பரா சொன்னீங்க. அப்ப நீங்க ஸ்மார்ட் ஒர்க்கர் தான் அப்படின்னு ஒத்துக்கிறீங்க.
0: கண்டிப்பா.
1: ஓகே, ரொம்ப சூப்பரான ஒரு ஓபனிங் கொடுத்தீங்க, உங்களோட கருத்துக்கு நன்றி சார்.
2: தள்ளுபடி
3: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: ஓகே, சோ நம்மளோட பேசுங்க தொழிலாளிகள் சில அடுத்ததா ஒரு நேர் வந்திருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: எங்கள் தோழிக்கு பிற்பகல் வணக்கம்.
0: வணக்கம் சொல்றது யார், எங்கிருந்து சார்? ஓகே கலையரசு சார், சொல்லுங்க.
1: எந்த ஒரு வேலையா இருந்தாலும் இதுல ஆண்கள் திறமசாலிகள், பெண்கள் ஒன்றுமே தெரியாதவர்கள், யாரையுமே நம்ம தவற கணிக்கிட முடியாது. பெண்களும் அப்பாறு திறமைசாலிகளா குடும்ப வேலைகள் ஆகட்டும், உணவு தயாரிப்பாகட்டும், மற்ற ஒரு விஷயமா வந்து அந்த குடும்ப நிர்வாகத்தை மிக சாமர்த்தியமாவும் மிக சாதுரியமாவும் செய்து முடிக்கிறது நாங்கள் கிராமங்கள்ல பாக்குறோம்.
0: அதை
1: நுண்ணறிவாக்கிட்டு திறமையாக்கிட்டு சுறுசுறுப்பு. இதை தாண்டி ஆண்கள் அப்படின்னு சொல்ற நேரங்கள்ல ஒரு தையல்காரனா இருக்கு. அப்படி இருக்கிற நேரங்கள்ல எனக்கு மென்மையான வேலைகளும் கிடைக்கும், மிக கடினமான வேலைகளும் கிடைக்கும். அந்த வேலைகள் கிடைக்கிற நேரங்கள்ல வாடிக்கையாளர்களுடைய வருமானம், எதிர்பார்ப்பு இது கவனத்துல வச்சுக்கிட்டு மிக கவனமாகவும் மிக நேர்த்தியாகவும் மிக பொறுப்புணர்வோடவும் அந்த வேலையை நான் செய்து கொடுக்கிறதுல கவனமா இருப்பேன். ஐயோ இந்த வேலைய கஷ்டமான வேலையை நம்ம கிட்ட குடுத்துட்டாங்களே, இது எப்படி நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு பயம், அது நம்ம கிட்ட வரவே வராது. அது மாதிரி அந்த கை தொழிலாளர்களா இருந்தாலும், அரசு ஊழியர்களா இருந்தாலும், தனியார் தொழில் இருக்கிறவங்களா இருந்தாலும், உங்களை மாதிரி வானொலியில பணியாற்றக்கூடியவங்களா இருந்தாலும் எதுக்கு அவங்களுக்கு சிறந்தங்கிறதே கிடையாது, எளிதுங்கிறதே கிடையாது. அதனால நம்ம எடுத்துக்கிற மனப்பக்குவத்தை தான் இருக்கு, என்னால முடியும் இந்த வேலைய அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நாம கவனத்துல கொண்டு வந்துட்ட போது மிக சாதாரணமா போயிடும் அந்த வேலை. அந்த நேரத்துல ஐயோ இந்த வேலையை எப்படி நாம செய்யறது, நிறைய ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைச்சோம்னா அதை தேங்கி போயிடும். இப்ப நான் வந்து தையல் வேலையில வந்து ஒரு அஞ்சாறு வீட்டு துணியை வாங்கி வச்சிருவேன், விழுப்புரத்துல துணி வச்சுட்டு
0: இருக்கிறேன்.
1: அப்ப எனக்கு மலைப்பா இருக்கும், ஆனா பாத்துக்கலாம், நம்ம சுறுசுறுப்பா இந்த வேலையை செய்வோம், நம்ம கவனமா செய்வோம்.
0: எழுதப்பட்ட
1: ஒரு வார்த்தை சொல்லி யாரும் ஒரு வேலை நேற்று சொன்ன மாதிரி
0: கத்துக்குங்க.

0: இந்த மாதிரி கடினமான வேலை, சிரமமான வேலைன்னு சொல்ற நேரங்கள்ல குழந்தைகளுக்கு உங்களுடைய வாரிசுகளுக்கு இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. அப்படி சொல்லிக் கொடுத்த அவங்களும் ஒரு சுறுசுறுப்பாளர்களா மாறிடுவாங்க, அவங்க சோம்பல ஒரு பக்கம் தள்ளி வச்சிருவாங்க. அப்ப இது என்ன வேலை, இது என்ன என்ன பண்ணும் அப்படின்னு நினைப்பாங்க. எங்க பாட்டி கொல்லிக்கு போவாங்க, வீட்டுக்கு வருவாங்க சாயந்தரம் 6 மணி 7 மணி. அப்ப கம்பு நெல்லை குத்தணும், கம்பு இடிக்கணும், அப்படி பல வேலைகளுக்கு சமல் வேலை. என்ன பாட்டி இப்பதான் வந்திருக்கிறீங்க, எப்படி இது என்ன பண்றது பாத்துக்கலாம் அப்படின்பாங்க. அப்படியே பண்ணிருக்காங்கன்னு இப்ப என்ன.
1: நன்றி. ஓகே சார், ரொம்ப சூப்பரா சொன்னீங்க, நன்றி சார் உங்களுடைய கருத்துக்கு.
0: நன்றி.
1: எஸ், அப்ப நம்மளுடைய நேயர்கள் வந்து அப்படியே அவங்களுடைய கருத்துக்கள், அதாவது அந்த உழைப்பை பற்றி அந்த ஒரு ஒர்க் வந்து அவங்களுடைய மனநிலையில அவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்றத ரொம்ப சூப்பராகவே சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம்.

0: எஸ் நம்மளோட பேசுங்க தொழா நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பில் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஆண்கள் ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸ் ஆஹா இல்லை ஹார்ட் ஒர்க்கர்ஸ் நான் இப்படிதான் அப்படின்னு இப்ப சொல்ல வந்திருக்காங்க. யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார். சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்கள்.
1: நாங்க கிராமத்துல இருக்கிறோம் மேடம்.
0: ஓகே.
1: கிராமத்துல இருக்கிறதுனால லேடிஸ்க்கும் வீட்டுல கூண்டு வாங்க ஹார்ட் ஒர்க் தான் மேடம். ஏன் இருக்கனால காலையில நிலத்துக்கு நிலத்துக்கு போயிடுவாங்க, நிலத்துக்கு ஆம்பளைங்க போயிடுவாங்க. அவங்க மிஸ்ஸஸ் வந்து அவங்க சாப்பாடு எடுத்துட்டு வந்து 8 மணி 9 மணிக்கு எல்லாம் நிலத்துக்கு சாப்பாடு எடுத்துட்டு
0: வந்துருவாங்க.
1: அப்படின்றதுனால நிலத்துல வந்து களை எடுத்து வலை பறித்து எல்லாத்தையும் இருக்கெல்லாம் கூட இருந்து ரெண்டு பேருமே கூட இருந்து அந்த நிலத்தை பராமரிச்சு சாயங்காலம் 6 மணி 7 மணிக்கு தான் வருவாங்க. அப்படின்றதுனால ரெண்டு பேருமே கிராமத்துல இருந்தாலும் ஜென்ட்ஸ் லேடிஸ் தான் ஹார்ட் ஒர்க் தான் மேடம். ஸ்மார்ட் ஒர்க் ஸ்மார்ட் தான் கிடையாது. ஆனா டவுன்ல இருக்கவங்களுக்கு எப்படி அது தெரியல. வீட்டுக்கு சமையல் சேர்த்து பசங்களுக்கு வந்து என்ன பசங்களுக்கு என்ன சேர்த்து போட்டதுனால நைட்டு 8-9 மணி வரைக்கும் ஹார்ட் ஒர்க் தான்.
0: ஓகே சார், நன்றி சார் உங்களோட கருத்துக்கு. அவங்களுடைய வேலையை பொறுத்துதான் அவங்கவுங்க வந்து இந்த கருத்துக்களை சொல்றாங்க. நீங்க வந்து பொதுவா வந்து நிறைய விஷயங்களை வந்து என் கூட ஷேர் பண்ணலாம். ஆண்கள் ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸா ஹார்ட் ஒர்க்கர்ஸா, நம்ம ஏற்கனவே சொன்னபடி ரெண்டும் சேர்ந்தா பல வெற்றிகள் கிடைக்கும்பா அப்படின்னு கூட நீங்க எனக்கு சொல்லலாம். அப்படி இல்லையா, என் ஸ்டைலே வேற அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ ரெயின்போக்கு கால் பண்ணும். 2271523022717760 நம்பர்ல ஸ்டைலை பத்தி பேசியாச்சு, ஸ்டைலை பத்தி பாட்டு போட வேணும். உங்களுக்காக ஒரு ஸ்பிரிட் சாங் வருது, கேட்டு வாங்க. பாஷா திரைப்படத்துல இருந்து

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: ஆண்களின் உலகம், ஆண்களின் அனுபவம், ஆண்களின் குரல், அதுதான் நம்மளுடைய பேசுங்க தோழா. ஸோ சாட்டர்டே ஸ்பெஷல் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் ஆண்கள் ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸா ஹார்ட் ஒர்க்கர்ஸா, நான் வர மேடம் சொல்றதுக்கு அப்படின்னு நம்மளோட நேர் வந்திருக்காங்க. யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்
2: லாவண்யா மேடம் அவர்களுக்கு. வணக்கம.
1: வணக்கம்
2: வணக்கம். நான் புதுவையிலிருந்து ஆசை தம்பி.
1: ஓகே ஆசை தம்பி சார், சொல்லுங்க.
2: நலமா இருக்க மேடம், நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேங்க சார், சொல்லுங்க.
2: அதாவது ஆண்களின் உலகம், ஹார்ட் ஒர்க், ஆண்கள் வந்து ஹார்ட் ஒர்க்னாக்கா அவருக்கு அவங்க வேலை எல்லாமே ஹார்டா தான்
1: இருக்கும்.
2: கஷ்டப்பட்டு தான் செய்யணும் வேலை, கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு செய்யணும்.

0: கஷ்டப்பட்டு
1: ஆமா
0: இஷ்டப்பட்டு செய்யணும். ஓகே
1: ஆமா, அப்படி செய்யும்போது இப்ப நான் ஒரு நிறுவனத்தில் வந்து ஒரு சூப்பர்வைசரா இருந்தேன்.
0: ஓகே.
1: அப்ப போன உடனே ஒரு 4 இயர்ஸ்
0: ஆ
1: ஹார்டா ஒர்க் பண்ணிட்டு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு ஒவ்வொரு மிஷினுடைய நுணுக்கங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு அங்கேயே நின்று அது எப்படி செய்யணும் அவங்க கூட நம்ம வேலை செஞ்சு அந்த அனுபவத்தை பெற்றதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம்னா, என் கீழ இருக்கிற அந்த டெக்னீஷியன்ஸ் அவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணோம்னா, உட்காந்துக்கிட்டு அந்த ஒரு ஃபால்ட், இந்த ஃபால்ட்னா அந்த இடத்துல இந்த பார்ட் போயிருக்கும், இந்த பார்ட் இருக்கட்டும் மாத்துங்க நீங்க, அப்படி ஸ்மார்ட்டா பண்ணுவோம்.
0: ஸ்மார்ட் வர்க், ஹார்ட் வர்க்க கத்துக்கிட்டு அதை நீங்க ஸ்மார்ட் வர்க்கா மாத்துறீங்க.
1: ஹார்ட் வர்க் போட்டதின் விளைவு என்னன்னா ஸ்மார்ட் வர்க்.
0: ஸ்மார்ட் வர்க், ஓகே சூப்பர்.
1: இங்க எதுவும் எல்லாமே ஹார்ட் வர்க் போட்டதின் விளைவு ஸ்மார்ட் வர்க்கா மாறி போச்சு. எங்க ஆபீஸ்ல ஹார்ட் டிஸ்க்,
0: ஓகே ஓகே,
1: அதுல என்ன பண்றோம் நம்ம வந்து எல்லாத்தையும் ஃபிட் பண்றோம்.
0: ஓகே,
1: ரொம்ப ஹார்டா வர்க் பண்ணி அந்த ஹார்ட் டிஸ்க ஃபிட் பண்ணிட்டு அப்படி ஈஸியா உட்காந்து தட்டிட்டு ஒண்ணு ஒண்ணு அங்க இருந்து எடுத்துட்டு இருக்கோம்.
0: சூப்பர் சூப்பர்.
1: அதுதான் இப்போதைக்கு AI டெக்னிக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னீஷியன் டெக்னிக்கல். இப்ப எப்படி நம்ம அனுபவ அறிவு எப்படி பெற்றது பாத்தீங்களா, எப்படி மாத்திட்டோம் பாத்தீங்களா, ஸ்மார்ட்டா.
0: ஆமா,
1: அவ்வளவு. அப்ப இன்னைக்கு அந்த இப்ப ஒரு தோழர் பேசினாரு, நிலங்களிலே அவர்கள் ஏர் உழுதார்கள், களை எடுத்தார்கள், ஆண்களின் ஒர்க் என்பது ஹார்ட் ஒர்க்கில் இருந்து விளைந்த விளைவு இன்னைக்கு ஸ்மார்ட் ஒர்க்கா மாறி போச்சு.
0: சூப்பர் சூப்பர்.
1: எல்லா இடத்துலயுமே ஸ்மார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க்ன்றதுல ஹார்ட் ஒர்க் போட்டோம்னா அது 4 நாள் கழிச்சு என்னுடைய விளைவு நம்ம ஈஸியா அந்த அனுபவத்தை வைத்து அதை ஸ்மார்ட் ஒர்க்கா மாத்திரம்.
0: ஓகே,
1: ஆமா, ஈஸி ஆயிக்கிறோம் வேலையா. ஹார்ட் ஒர்க் அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது, மூளையை உபயோகித்தால் அது ஸ்மார்ட் ஒர்க்.
0: சூப்பர், ஓகே, நன்றி சார் உங்களோட கருத்துக்கு.
1: நன்றி நன்றி நன்றி.
0: அவர் சொல்ற மாதிரி அவருடைய அது வியூ என்ன அப்படின்னா, நான் ஹார்ட் ஒர்க் நிறைய பண்ணுவேன், அந்த ஹார்ட் ஒர்க் தான் இப்போ வந்து எனக்கு ரொம்ப ஸ்மார்ட் ஒர்க்காக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இது வந்து நம்ம வந்து இப்போ வந்து வெளியிடங்கள் இது வந்து பொதுவாக நம்ம பேசுறோம் அப்படின்னா, இப்போ ஆஃபீஸ்ல எல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணவங்க இருப்பாங்க, ஆனால் அந்த வீட்டில் வந்து சில வேலைங்கள்லாம் வீட்டில் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல அவ்வளோ நேரம் அந்த வேலையை செய்யணுமா, அது அப்படியே ஸ்மார்ட்டாக அப்படியே வந்து கொஞ்ச நேரத்தில் செஞ்சுட்டு எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் நம்மளை ஸ்மார்ட்டாக யோசிச்சு அதை டக்கு டக்கு டக்குனு பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டே இருப்போம். ஸோ அந்த இடத்துல கூட நிறைய ஆண்கள் வந்து வீட்டில் வந்து நிறைய ஸ்மார்ட் ஒர்க்கை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். 2271760 2275230 நம்பர்ஸில் நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒரு சூப்பரான சாங் வருது, அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
2: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
3: இது டெங்குவோட அறிகுறி இருக்கலாம், பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிடும்.
2: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

0: பேசுங்க தோழா, நிகழ்ச்சியில் இருக்கீங்க. சாட்டர்டே சண்டே ஸ்பெஷல். ஸோ இன்னைக்கு என்ன தலைப்பில் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஆண்கள் ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸா ஹார்ட் ஒர்க்கர்ஸா நான் வந்திருக்கேன் அப்படின்னு நம்மளோட நடத்த நேர் வந்திருக்காங்க, தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். திருமறை என்போ கண்ணன் பேசுறேங்க.
0: சொல்லுங்க கண்ணன் சார்.
1: என்னைக்குமே வந்து ஆண்கள் வந்து ஹார்ட் ஒர்க் இருக்காங்க, ஸ்மார்ட் ஒர்க் தான் நம்ம நினைக்கிறோம். இப்போ ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க கூட பாத்தீங்கன்னா அவங்க ஏசியில இருப்பாங்க, ஒரு சேர்ல உட்காந்துட்டு எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து மெண்டல் சார்ஜஸ்லாம் இருக்கும். ஒரு வகையில பார்த்தா கண் பார்வை ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும், உடம்பு வலி இருக்கும். ஆனா அதே அவங்களுக்கு ஒரு ஆர்ட் ரொம்ப இதா தான் இருக்குங்க. ஆனா பாக்குறதுக்கு வெளியில இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைப்போம். அதே மாதிரி நாமளும் எந்த வேலையில வந்து நம்ம எது ஈஸியா செய்யக்கூடிய வேலையை அதை மாத்திக்கலாங்க, தப்பு இல்ல. ஆனா எல்லா வேலையும் நம்ம ஈஸியா இருக்கு மாத்திக்கணுங்கும் போது பாத்தீங்கன்னா, அது மத்தவங்கிட்ட கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு திருப்தி இல்லாத போயிடும். அதுல மத்தவங்கிட்ட அந்த வேலையை கொடுத்து செஞ்சு வாங்கும் போது நாம கொஞ்சம் சொகுசா இருக்கிற மாதிரி தெரியுங்க. ஆனா அந்த வேலையினுடைய திருப்தி நமக்கு வரவே வராது.
0: கண்டிப்பா
1: நாம செஞ்சாதான் அதுல திருப்தி இருக்குங்க. அது மாதிரி பாக்கும்போது நம்ம ஆமா ஜாலியா இருக்க கொஞ்சம் ஈஸியா வேலை அப்படிங்கிற மாதிரி தெரியுங்க. ஆனா தவறு, நம்ம வேலையை நாம தான் முழுமையா செஞ்சு முடிக்கணுங்க.
0: ஈஸியா தெரியும்.
1: ஆனா அதனுடைய இது வந்து நமக்கு வந்து திருப்தி தரதே இல்லைங்க.

0: அன்னைக்கு வந்து நீங்க வந்து கைத்தறி நெய்யோ நெசவுன்னு பாத்தீங்கன்னா கையிலயே நெஞ்ச ஒரு துணி வந்து இன்னைக்கு வந்து வருதுங்க. ஆனா அந்த அவருடைய இது நமக்கு திருப்தி குடுக்கலீங்க,
1: குடுக்கல. ஓகே ஓகே.
0: அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் ஹார்ட் ஒர்க் செஞ்சு அதை வந்து நம்ம பயன்படுத்தும் போது பாத்தீங்கன்னா நமக்கும் முழு திருப்தியா இருக்கும். அது வந்து எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருங்க. ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கறது ஒரு சில இது மட்டும்தாங்க. இப்ப ஒரு ஆபீஸா இருக்குன்னா 10 இடத்துல நின்னு ஒரு பார்வையிடறதோட ஒரு இடத்துல ஒரு கேமரா வச்சு பாத்துக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் ஸ்மார்ட்டா இருக்கும்.
1: ரொம்ப ஷார்ட்டா லாஸ்ட்ல ஒரு கன்க்ளூஷனோட சூப்பரா முடிச்சிட்டீங்க. ஓகே சார், நன்றி சார்.
0: நன்றி நன்றி.
2: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, 1 கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி. கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3 தள்ளுபடி.
3: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
4: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆடி ஆஃபர், நேரு வீதி புதுச்சேரி.
1: நம்மளோட மனதில் இருக்கிறத மனசு விட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நண்பர்களுக்குள்ள பேசுகிற விஷயத்தை கூட நம்மளோட பேசுங்க தோழ நிகழ்ச்சியில் நீங்கள் எப்படிப்பா இருப்பீங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஸோ வேலை வாழ்க்கை நட்பு எல்லாத்தையும் சேர்ந்து மனம் திறந்து பேசக்கூடிய ஒரு ஷோ தான் நம்மளோட பேசுங்க தோழா. இன்னைக்கு நம்மளோட பேசுங்க தோழா நிகழ்ச்சியில் என்ன தலைப்பில் பேசணும் அப்படின்னா, ஆண்கள் ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸா ஹார்ட் ஒர்க்கர்ஸா அப்படின்னு கேட்டிருந்தேன். வந்த நேர்கள் எல்லாமே வந்து அவங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்க. அதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் எனக்கு வந்து அதில் ஒரு முழுமையே கிடைக்கும், என்னால் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு ஓகே நான் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் நான் நினைப்பினே தவிர அதில் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டே இல்லைங்க அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் இல்லை இல்லை ஸ்மார்ட் ஒர்க்ஸ் தான் வந்து இப்போதைக்கு எனக்கு அது வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்குது, ஸோ ஸ்மார்ட்டாக ஒரு ஒர்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், இதுக்காக ரொம்ப மெனக்கெட வேண்டியது இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. இல்லை ஹார்ட் ஒர்க் தான் எப்பயுமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இது எல்லோரும் நேர்களுடைய கருத்துக்கள். ஸோ நம்மளோட நேர்களோட கருத்துக்களோட வழியிலே நம்மளும் போயிடலாம். ஸோ ஸ்மார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் டிபெண்டிங் ஆன் த சிச்சுவேஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ எந்த இடத்துல நம்ம ஹார்ட் ஒர்க்கை நம்ம யூஸ் பண்ணுமோ, எந்த இடத்துல நம்ம ஸ்மார்ட் ஒர்க்கை யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் அதுக்கான ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நிகழ்ச்சியோட கன்க்ளூஷனுக்கு நம்ம கொடுத்துட்டு லாஸ்ட் சாங் கேட்கலாம். காதலன் திரைப்படத்திலிருந்து

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். அனைத்து துறைகளிலும் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு பணியாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயர்கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் நிலவும் பாதுகாப்பு சூழல் குறித்து ஐநா கவலை தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் வெள்ளி பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். அனைத்து துறைகளிலும் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு பணியாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தில்லி ஐஐடியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். உலகம் விரைவாக மாறுதல்களை கண்டுவரும் இந்த சூழலில் தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்பவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று அவர் தெரிவித்தார். எந்த ஒரு சவாலையும் வாய்ப்பாக மாற்றிக்கொள்ளும் திறனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். உயர்கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்படும் என்று

0: அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். புதுதில்லியில் இதுதொடர்பாக அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். சர்வதேச தரத்திற்கு இணையாக கல்வி கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். நாட்டின் எல்லைப் பகுதிகளில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை மேற்கொள்வது தொடர்பான நெறிமுறைகளை உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. 1 கிலோமீட்டர் தொலைவிற்குள் புதிய திட்டங்கள் தொடங்கப்படக்கூடாது என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் உரிய ஒப்புதல் இன்றி அண்டை நாடுகளைச் சேர்ந்தவர்களை இத்திட்டப் பணிகளில் ஈடுபடுத்தக்கூடாது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளை தனிநபர்கள் கட்டணமின்றி தொடர்ந்து மேற்கொள்ளலாம் என்று அதற்கான குழுமம் அறிவித்துள்ளது. சிறு வர்த்தகர்களுக்கும் இது பொருந்தும் என்று அந்த குழுமத்தின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதி தொழில்நுட்ப நிறுவனங்களும் ரிசர்வ் வங்கியும் இணைய குற்றங்களை களைவதற்கான கட்டமைப்புகளை வலுப்படுத்தி வருவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழு கூட்டம் போபாலில் நடைபெற்று வருகிறது. இதில் பங்கேற்ற வெளிநாட்டு பிரதிநிதிகள் இன்று மத்திய பிரதேசத்தின் பாரம்பரியமிக்க சுற்றுலா தலங்களை பார்வையிட்டனர். வெளிநாட்டு நன்கொடை சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ள கருத்துக்களை நிராகரிப்பதாக இந்தியா கூறியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தி ஜெய்ஸ்வால், சட்ட மசோதாக்களை கொண்டு வருவது உள்நாட்டு விவகாரம் என்று தெளிவுபடுத்தினார். இதில் தலையிடுவதற்கோ கருத்து தெரிவிப்பதற்கோ யாருக்கும் அதிகாரம் இல்லை என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். பாகிஸ்தான், துருக்கி, சவுதி அரேபியா இடையே மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஒப்பந்தத்தை இந்தியா உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் திரு ரந்தீப் ஜெய்ஸ்வால் கூறினார். தமிழகத்தில் தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் மாநிலத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். சென்னை கலைவாணர் அரங்கத்தில் பிற்பகல் 3 மணியளவில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்று திமுக அறிவித்துள்ளது. கேரளத்தில் போதைப் பொருளை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு ரமேஷ் சென்னிதாலா கூறியுள்ளார். பாலக்காட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கென நடத்தப்பட்ட சிறப்பு இயக்கத்தில் 9000க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். 7000க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கேரள அரசின் இந்த நடவடிக்கைகளுக்கு மக்கள் முழு ஒத்துழைப்பு அளித்து வருவதாகவும் திரு ரமேஷ் சென்னிதாலா கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஹிமாச்சல பிரதேசத்தில் இன்று காலை நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர், 11 பேர் காயமடைந்தனர். சம்பா மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து நிலை தடுமாறி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மணிப்பூரில் சவாலான சூழ்நிலையின்போது அதிகாரிகள் சிறப்பாக பணியாற்றியதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யும்னம் கெம்சந்த் சிங் கூறியுள்ளார். இம்பாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நிலவளத்துறையின் கைபேசி செயலி சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். நில ஆவணங்கள் நிர்வாகத்தில் வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்ய இது உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். நில ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கும் பணிகளில் அதிகாரிகள் அர்ப்பணிப்புடன் பணியாற்றியதாகவும் திரு யும்னம் கெம்சந்த் சிங் கூறினார். ஜார்க்கண்டில் தேர்வு முறைகேட்டுக்கு எதிராக மாணவர்கள் மேற்கொண்டு வரும் போராட்டம் 15வது நாளாக இன்றும் நீடிக்கிறது. இதற்கிடையே போராட்டம் நடத்தி வரும் ஒரு குழுவினருடன் அம்மாநில அரசு இன்றும் பேச்சு நடத்தியது. நேற்று ஒரு குழுவினருடன் அரசு நடத்திய பேச்சுகளில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வெடி மற்றும் போதைப் பொருளை கடத்தியது தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்ட 2 பேருக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை தேசிய புலனாய்வு அமைப்பு பதிவு செய்துள்ளது. மொஹாலியில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பஞ்சாப் மற்றும் தில்லியில் தாக்குதல் நடத்த இவர்கள் திட்டமிட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் நிலவும் பாதுகாப்பு சூழல்

0: குறித்து ஐநா கவலை தெரிவித்துள்ளது. அப்பகுதியில் போராட்டம் நடத்தி வருபவர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்ரஸ் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். ஒடிஷா மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கர்நாடகா, தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்திலும் கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. காசர்கோட், கண்ணூர், வயநாடு, கோட்டயம், ஆலப்புழா மற்றும் பத்தனம்திட்டா மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே அசாமில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 98 அதிகரித்துள்ளது. 13 மாவட்டங்களுக்குட்பட்ட பகுதிகளில் 100,000-க்கும் மேற்பட்டோர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். அமெரிக்காவின் நியூஜனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஈட்டி எறிதல் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் நீளம் தாண்டுதல் பிரிவில் ஷானவாஸ்கான் மற்றும் ஜிதின் அர்ஜுனன் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். மகளிர் உயரம் தாண்டுதல் பிரிவில் பூஜாவும் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-13, 16-21, 21-13 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் ரக்ஷிதா ஸ்ரீயை வென்றார். மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பெங்களூருவில் நடைபெற்ற இப்போட்டியில் அன்மோல் எகா ஹாட்ரிக் கோல் அடித்தார். 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் 2வது ஆட்டம் இன்று நடைபெறுகிறது. லெக்சிங்டன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாந்தா பூனாச்சா, ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 4-6, 7-5, 10-6 என்ற செட் கணக்கில் இவான் லிட்ரோவாச், ரே ஹோ இணையை வென்றது. பல்கேரியாவில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான படகு சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மெலெம் ஹுய்த்ரம் சானு இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா செக் குடியரசை வென்றது. இலங்கை லெவன் அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 67 ரன் எடுத்துள்ளது. கொழும்பில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இலங்கை லெவன் அணி முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 363 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனைத்து துறைகளிலும் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு பணியாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயர்கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் நிலவும் பாதுகாப்பு சூழல் குறித்து ஐநா கவலை தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நிலையத்தின் நேரம் 12:50 தொடர்வது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: நீங்கள் இவன் சாமியாரின் மகனா என்று கேட்டாள் தாய். ஆமாம் ஆமாம், என் தந்தையை உங்களுக்கு எப்படி தெரியும்? நானும் வஸ்கிரசென்ஸ்க் ஊர்காரிதான். அடடே, நீங்கள் என் ஊர்க்காரரா? சரி, நீங்கள் யார் மகள்?
4: உங்கள் அடுத்த வீட்டுக்காரரான செரியோக்கின் தம்பதிகள்தான் என் பெற்றோர்.
3: நொண்டி நடக்கும் நீலின் மகளா நீங்கள்? எனக்கு அவரை நன்றாய் தெரியுமே. எத்தனை தடவை அவர் என் காதை பிடித்து திருகியிருக்கிறார் தெரியுமா?
4: அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக்கொண்டே சரமாரியாக கேள்வி கேட்டுக்கொண்டார்கள். தேநீரை வடிகட்டி கொண்டிருந்த சாஷா புன்னகை செய்தாள். கோப்பைகளின் ஓசை தாயை மீண்டும்

0: மட்டும் சூழ்நிலையின் பிரஞ்சைக்கு இழுத்து வந்தது. ஓ, என்னை மன்னித்து விடுங்கள், எல்லாம் எனக்கு மறந்தே போய்விட்டது. சொந்த ஊர்க்காரர் யாரையாவது சந்திப்பது என்றால் ஒரே மகிழ்ச்சி. இல்லை, மன்னிப்பு கேட்க வேண்டியது நான்தான். நான் பாட்டுக்கு இங்கேயே பொழுதை போக்கிவிட்டேன். மணி 11 ஆகிவிட்டது. இன்னும் நான் வெகு தூரம் நடந்து செல்ல வேண்டும் என்றாள் சாஷா. எங்கே போகிறீர்கள், நகருக்கா என்று வியப்புடன் கேட்டாள் தாய். ஆமாம். எதற்காக போக வேண்டும்? ஒரே இருட்டாய் இருக்கிறது. ஒரே ஈரம் களைத்து போயிருக்கிறீர்கள். இரவு இங்கே தங்கிவிடுங்கள். இகோர் இவனாவிச் சமையல் கட்டிலே தூங்கட்டும். நாம் இருவரும் இங்கே படுத்துக்கொள்ளலாம். இல்லை, நான் போய்த்தானாக வேண்டும் என்றாள் சாஷா. துரதிருஷ்டவசமாக அவள் போய்தானாக வேண்டியிருக்கிறது. அவளை இங்கு எல்லோருக்கும் தெரியும். நாளைக்கு காலையில் அவளை யாரும் தெருவில் பார்த்துவிடக்கூடாது என்றான் ஈகோர். ஆனால் எப்படி போவது? தனியாகவா? ஆமாம், தனியாகவேதான் என்று சிறு சிரிப்புடன் சொன்னான் ஈகோர். அந்த பெண் ஒரு கோப்பையில் தேநீரை ஊற்றினாள். ஒரு கருத்த ரொட்டியின் மீது உப்பை தடவிக்கொண்டு சாப்பிட ஆரம்பித்தாள். சாப்பிடும்போது தாயை கடைக்கண்ணால் பார்த்து கொண்டாள். நீங்களும் நதாஷாவும் எப்படித்தான் துணிந்து போகிறீர்களோ? நானா இருந்தால் போகவே மாட்டேன். எனக்கு ஒரே பயம்தான் என்றாள் பெலகேயா. இவளுக்கும் பயம்தான் என்றான் இகோர். என்ன சாஷா, பயம்தான் இல்லையா? இல்லாமல் இருக்குமா? பயம்தான் என்றாள் அந்த பெண். தாய் அவளையும் இகோரையும் பார்த்தாள். நீங்களெல்லாம் என்ன பிறவிகளோ அம்மா என்று அதிசயித்தாள் தாய். தேநீர் பருகி முடித்தவுடன் சாஷா ஒன்றும் பேசாமல் இகோருடன் கை குலுக்கிவிட்டு சமையல் கட்டுக்குள் வந்தாள். தாயும் அவளை பின்தொடர்ந்தாள். நீங்கள் பாவலை பார்க்க நேர்ந்தால் நான் கேட்டதாக சொல்லுங்கள், மறந்து விடாதீர்கள் என்றாள் சாஷா. கதவின் கைப்பிடியில் கை வைத்து திறக்கப் போகும் சமயம் அவள் மீண்டும் திரும்பினாள். நான் உங்களை முத்தமிடட்டுமா? தாய் ஒன்றுமே பேசாமல் அவளை ஆர்வத்தோடு அணைத்து அன்பு ததும்ப முத்தம் கொடுத்தாள். ரொம்ப நன்றி என்று கூறிவிட்டு அந்த பெண் தலையை அசைத்து விடை பெற்றவாறே வெளியே சென்றாள். தாய் அறைக்குள் திரும்பி வந்தவுடன் ஜன்னல் வழியாக கவலையோடு வெளியே எட்டி பார்த்தாள். இருளில் குளிர்ந்த பனித்துடிகள்தான் பெய்து கொண்டிருந்தன. உங்களுக்கு புரோசரவ் தம்பதிகளை ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டான் இகோர். அவன் தன் கால்களை அகல பரப்பியவாறு தேநீரை ஓசை எழும்ப உறிஞ்சி குடித்தான். அவனது முகம் சிவந்து திருப்தி நிறைந்து வியர்வை பூத்து போய் இருந்தது. ஆமாம், நினைவிருக்கிறது என்று ஏதோ நினைவாய் கூறிக்கொண்டு மேஜை அருகே வந்தாள் அவள். அவன் பக்கத்திலேயே உட்கார்ந்து இகோரை சோகம் ததும்ப பார்த்தாள். பாவம் அந்த சாஷா, அவள் எப்படி நகருக்கு போய் சேரப்போகிறாள்? அவள் மிகவும் களைத்து போவாள் என்று தாய் கூறியதை ஆமோதித்து பேசினான் ஈகோர். சிறை வாழ்க்கை அவள் உடல் பலத்தை உருக்குலைத்து விட்டது. அவள் எவ்வளவு பலசாலியாக இருந்தாள்! செல்லமாய் வளர்க்கப்பட்ட பெண். அவள் நுரையீரல் ஏற்கனவே கெட்டு போயிருப்பது போலத்தான் தோன்றுகிறது. யார் அவள் என்று மெதுவாக கேட்டாள் தாய். அவள் ஒரு கிராமாந்திர கணவானின் மகள். அவள் சொல்வதை பார்த்தால் அவள் தந்தை ஓர் அயோக்கியனாகத்தான் இருக்க வேண்டும். அவர்கள் இரண்டு பேரும் கல்யாணம் செய்து கொள்ள விரும்பினார்களே, தெரியுமாம்மா? யார்? அவளும் பாவலும் தான். ஆனால் நீங்கள் தான் பார்க்கிறீர்களே, அது ஒன்றும் நடக்கிற வழியாய் காணும். அவன் வெளியே இருந்தால் அவள் சிறையில் இருக்கிறாள். அவள் வெளியில் இருந்தால் அவன் சிறையில் இருக்கிறான். எனக்கு தெரியாதே என்று ஒரு கணம் கழித்து பதில் சொன்னாள் தாய். பாவல் தன்னை பற்றி பேசுவதே இல்லை. தாய்க்கு அந்த பெண் மீது அதிகப்படியான அனுதாப உணர்ச்சி மேலோங்கியது. தன்னை மீறிய ஒரு வெறுப்புணர்ச்சியோடு அவள் இகோரிடம் திரும்பி பேசினாள். நீங்கள் ஏன் அவளை வீட்டுக்கு கொண்டு போய்விடவில்லை?
1: அது முடியாது என்று அமைதியுடன் பதில் சொன்னான் இகோர். எனக்கு இங்கே எத்தனையோ வேலைகள் ஆக வேண்டியிருக்கிறது. விடிந்து எழுந்திருந்தால் ஒவ்வொரு இடமாக போய் வர வேண்டும். என்னை மாதிரி மூச்சு முட்டும் பேர் வழிக்கு அதுவே ரொம்ப சிரமமான காரியம்.
0: அவள் நல்ல பெண் என்றாள் தாய்.
1: அவளது மனத்தில் இகோர் அப்போது சொன்ன விஷயமே நிறைந்து நின்றது.

0: அந்த விஷயத்தை தன் மகன் மூலமாக கேள்விப்படாமல் ஒரு அந்நியனின் மூலமாக கேள்விப்பட்டதானது அவளது மனத்தை புண்படுத்திவிட்டது. அவள் தன் புருவங்களை சுருக்கி சுழித்து இரு உதடுகளையும் இருக்க கடித்து முடிக்கொண்டாள். அவள் நல்ல பெண்தான், சந்தேகமே இல்லை என்று தலையை ஆட்டினான் இகோர். நீங்கள் அவளுக்காக வருத்தப்படுவது எனக்கு தெரிகிறது, அதில் அர்த்தமே கிடையாது. எங்களை மாதிரி புரட்சிக்காரர்களுக்கெல்லாம் அனுதாபப்பட்டு கொண்டிருந்தால் இதயமே தாங்காது. உண்மையை சொல்லப்போனால் எங்களில் யாருக்குமே சுக வாழ்க்கை கிடையாது. என்னுடைய தோழர்களில் ஒருவன் நாடு கடத்தப்பட்டு சமீபத்தில்தான் திரும்பி வந்தான். அவன் நீழ்நி நோவ்கரத் சென்ற பொழுது அவனது மனைவியும் குழந்தையும் ஸ்மெலன்ஸ்கில் அவனை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அவன் ஸ்மெலன்ஸ்கிக்கு திரும்பி வருவதற்குள் அவர்கள் மாஸ்கோ சிறைக்கு சென்று விட்டார்கள். இப்பொழுது அவனது மனைவி சைபீரியாவுக்கு போகப் போகிறாள். எனக்கும் ஒரு மனைவி இருந்தாள், ரொம்பவும் அருமையானவள்தான். இந்த மாதிரிதான் நாங்களும் 5 வருஷம் தத்தளித்தோம். பிறகு அவளது வாழ்வும் முடிந்தது. அவன் தன் முன்னிருந்த தேநீரை ஒரே மடக்கில் பருகினான். பிறகு தன் கதையை மேலும் தொடர்ந்தான். அவனது சிறைவாச காலத்தில் புள்ளி விவரங்கள், நாடு கடத்தப்பட்டு சைபீரியாவில் பட்ட பசிக்கொடுமை, சிறையிலே விழுந்த அடி உதைகள் எல்லாவற்றையும் அவளிடம் சொன்னான். அவள் அவனையே பார்த்தாள். துன்பமும் துயருமுமே நிறைந்த சோக வாழ்வு சித்திரத்தை அவன் அமைதியோடு எளிதாக நினைவு கூர்ந்து சொல்லுகின்ற முறையை கண்டு அவள் அதிசயத்தாள்.
1: சரி, நாம் நம் விஷயத்துக்கு வருவோம்.
0: அவனது குரல் மாறிவிட்டது. முகமும் முன்னைவிட உக்கிரம் அடைந்தது. அவள் எப்படி தொழிற்சாலைக்குள் அந்த பிரசுரங்களை கொண்டு போக உத்தேசித்திருக்கிறாள் என்பதை கேட்டு தெரிந்து கொண்டான். ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக ஆராய்ந்து கேட்கும் அவனது அறிவைக் கண்டு தாய் பிரமிப்பு அடைந்தாள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத் தொடர். வாசித்தவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பாட்டு பாடவா?
2: வேணாம் வேணாம்.
1: பாட்டு கேட்கவா?
3: இது ஓகே. மனம்
1: விரும்புதே? உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
2: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
3: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
2: மனம் விரும்புதே.

0: தொடர்வது ஒரு மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் சத்குணா. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஐஐடி டெல்லியின் 57வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி உரையாற்றினார். இன்று பட்டம் பெறும் மாணவர்கள் தங்கள் கல்வியை முடிப்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குகிறார்கள் என்று அவர் தமது உரையில் கூறினார். மேலும் உற்சாகம், ஆர்வம், கனவுகள் மற்றும் உணர்ச்சிகள் நிறைந்த இந்த தருணத்தை தாம் மாணவர்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமை அடைவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். புதுச்சேரி காவல்துறைக்கு நாட்டின் உயரிய விருதான குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி வழங்கும் விழா நாளை நடைபெறுவதை முன்னிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று மாலை புதுச்சேரிக்கு வருகிறார். அவரது வருகையொட்டி புதுச்சேரியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையின் பல இடங்களில் நிலவும் மோசமான வானிலை மற்றும் சாலை நிலைமைகள் காரணமாக ஜம்முவிலிருந்து பால்டால் நோக்கி செல்லும் அமர்நாத் யாத்திரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் பால்டாலில் இருந்து புனித குகைக்கோவில் நோக்கிய யாத்திரை வழக்கம்போல் தொடர்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு கேரளம் மாநிலத்திற்கு தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து 112 சிறப்பு ரயில்கள் வரும் 14ஆம் தேதி முதல் செப்டம்பர் 6ஆம் தேதி வரை இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே அறிவித்துள்ளது. ஹிமாச்சல

உத்தரப்பிரதேசத்தின் சம்பா மாவட்டத்தில் இன்று பேருந்து ஒன்று விபத்துக்கு உள்ளான சம்பவத்தில் 8 பேர் உயிரிழந்தனர், 11 பேர் காயமடைந்தனர். இந்த விபத்து குறித்து ஆழ்ந்த வருத்தம் தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய தாம் பிரார்த்திப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு.

0: 100.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:03 நேர்கள் அனைவருக்கும் ஒரு சூப்பர் குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன் சொல்லிட்டு நான் வந்தாச்சு உங்களோட ஆர்ச்சியே லாவண்யா. ஹாய் ஸ்நேகிதியே, மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில உங்கள் மனம் விரும்பிய பாடல் உங்கள் மனம் விரும்பும் நேரத்தில் வழங்கும் இந்த நிகழ்ச்சி மகளிர் உங்கள் சாய்ஸ். மகளிர் எல்லாம் ரெடி சாட்டர்டே சண்டே ஸ்பெஷல். ஸோ நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு பிடித்த பாடல என்கிட்ட கேட்கணும் அப்படின்னா, எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க. 2271760 2275230 நம்பர்ஸ்க்கு உங்களோட விருப்ப பாடலை எல்லாம் வழங்குறதுக்காக தான் நான் இங்க ரெடியா இருக்கேன். ஸோ சீக்கிரமா கால் பண்ணி உங்களோட விருப்ப பாடலை எஃப்எம் ரெயின்போல கேட்டு ரசிங்க.

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: ஹாய் ஸ்நேகிதிய மகளிர், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியா கேட்டுட்டு இருக்கீங்க. முதல் நேரா நம்மளுடைய இந்த மகளிர் வந்திருக்காங்க, வெறும் பாடல் கேட்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் தோழி, எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கேன். வணக்கம் சொல்றது யார், எங்க இருந்து?
3: பர்வீன், திருநாமலை.
2: ஓகே பர்வீன், மேடம் என்ன விருப்ப பாடல் வேணும்?
3: சின்ன வரப்படத்துல இருந்து மாறா பூசல அந்த பாட்டு பிளே பண்ணுங்க, கேட்போம் எல்லாருமே.
2: கண்டிப்பா வழங்கிடலாம். அதையே நீங்க அப்படி கேக்குறீங்க, அப்படியே ஹாப்பியா கேளுங்க. உங்களுக்காக அங்க
3: வழங்க போற மாட்டா சொல்ல மாட்டீங்களே, எப்படிதான் தேடி கண்டுபிடிச்சிருந்த அந்த திறமை உங்களால அடிச்சு யாரும்
2: சூப்பர்
3: அதெல்லாம் பெரிய தோல்வி.
2: உங்களுக்காக நாங்க பாடல் கொடுத்துறோம் மேடம். நன்றி.
3: தேங்க்யூ மா.
2: ஓகே, நேயர்கிட்ட விருப்ப பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, வழங்கிடலாம்.

0: 1:15. சோ ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு தனி சாய்ஸ், அதை கொடுக்கறதுக்கான நேரம் தான் இந்த மகளிர் உங்கள் சாய்ஸ். சோ நிகழ்ச்சியில அடுத்ததா யார் விருப்ப பாடல் கேட்க போறாங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் பாண்டிச்சேரியில இருந்து ஆனந்தி பேசுறேன் மேடம்.
0: ஆனந்தி மேடம்க்கு என்ன விருப்ப பாடல் வேணும்?
1: எனக்கு இந்த 3 திரைப்படத்துல இருந்து கமலும் ஸ்ரீதேவியும் பாடுவாங்க மேடம், நல்லா இருக்கும் அந்த பாட்டு. அதுல அந்த நரி கதை வரும், நீல சாயம் வெளுத்து போச்சுன்னு.
0: பாட்டு கேக்கல, நாங்களும் உங்க கூட சேர்ந்து கதை கேக்குறோம். நன்றி, உங்களுக்கு பாடல் வந்துட்டே இருக்கு.
2: என்னமோ கதை சொல்றேன்னு சொன்னியே, என்ன கதை?
3: நரி கதை.
2: ஐயா அத சொல்ல,
3: இறங்கு முதல்ல கீழே உட்கார்.
2: சரி சொல்லு.
3: நரி கதை தானே?

0: நரி கலர் மாறி போச்சு, பிறகு காடு தேடி போச்சு. நரி
1: காடு மாறி போச்சு,
0: ஐயோ அப்புறம்
1: கலர் தேடி போச்சு.
0: கெட்டது போ, கதையே மாத்தி விட்ட. நரி கலர் மாறி காட்டுக்குள்ள போச்சா? மத்த மிருகங்கள்லாம் என்னடா இது, புதுசா ஒரு மிருகம் வந்திருக்குதே அப்படின்னு பார்த்து பயந்து போச்சு.
1: ஐயோ,
2: நான் ஆண்டவன் அனுப்பிய புருஷன், உங்களை ஆள வந்திருக்கும் அரசன்.
0: மிருகங்கள் எல்லாம் பயந்தது, அங்கு நரியின் ராஜ்யம் நடந்தது. ஒரு நாள் மேகம் இடித்தது, மின்னல் வெடித்தது, காற்று அடித்தது, காடு துடித்தது, நிலம் அசைந்தது, மழை பொழிந்தது. காட்டு விலங்குகள் கலங்கின, கொஞ்சம் பயந்தன, உடல் நடுங்கின, ஆவி ஒடுங்கின. நீல நரியின் வாசல் வந்து ஓலமிட்டு அழுதன. நீ அழுகிற?
1: நீ அழுத?
0: நான் புலி, சிங்கம், மயில் குட்டி அது மாதிரி அழுத, நீ எதுக்கு அழுகிற?
1: அப்ப சரி,
0: இங்க வா.
1: சொல்லு.
0: நரியும் வழியில் வந்தது. மழையில் கொஞ்சம் நனைந்தது. நீல சாயம் கரைஞ்சது, நரியின் வேஷம் கலைஞ்சது. நீல சாயம் வெளுத்து போச்சு, ராசா வேஷம் கலைஞ்சு போச்சு. நீல சாயம் என்னாச்சு? நீல சாயம் வெளுத்து போச்சு, ரசா வேஷம் கலைஞ்சு போச்சு. நீல சாயம் வெளுத்து போச்சு, ரசா வேஷம் கலைஞ்சு போச்சு. காட்ட விட்ட ஓடி போச்சு.
3: ஹாய் ஸ்நேகிதியே, மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் சரியா 1:19:32 ஆயாச்சு. அடுத்ததா யார் விருப்ப பாடல் கேட்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேம்.
3: வணக்கம். சொல்றது
4: நன்றி.

0: விருப்பமே எங்கள் முன்னுரிமை, அதுதான் மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி. சோ மகளிர் உங்களோட விருப்ப பாடலை கேட்டுட்டு இருக்கீங்க. ஹாய் ஸ்நேகிதி, மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில அடுத்ததா யார் வந்து அவங்களோட விருப்ப பாடலை கேட்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: என்ன
0: பாடல் வேணும் தமிழ்செல்வி மேடம்க்கு?
1: படிக்காதவன் படத்திலிருந்து ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன்.
0: என்ன ஒரு இப்படி ஒரு சாங் கேக்குறதுக்கான ஏதாவது இது இருக்கா, இல்லன்னா சும்மா ஜென்ரலா கேக்குறீங்களா? பாட்டை போடுங்க அப்படின்றீங்க. ஓகே, கண்டிப்பா வழங்கிக்கலாம். நன்றி. ஓகே, சோ இப்ப வந்து நம்மளுடைய தமிழ்ச்சொல்லி மேடமுக்காக நம்ம ஒரு சூப்பரான சாங் கொடுக்க போறோம். உங்களோட விருப்ப பாடலை கேட்கறதுக்கு நீங்க எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ண வேண்டிய எண்கள் 2272530, 2271760.

0: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: மகளிர் உங்களோட ஃபேவரட் சாங்ஸை கேட்கறதுக்கான ஒன் அவர் டைம் தான் இது. மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி. ஸோ நெக்ஸ்ட் யார் ஃபேவரட் சாங் கொடுக்க போறோம் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். சொல்றது யார், எங்க இருந்து?
2: வாழப்பட்டாம் பாளையம் கலா பேசுறேன். நலமா?
1: நலமா இருக்கேன் கலா மேடம். என்ன விருப்ப பாடல் வேணும்?
2: நம்ம அலைகள் ஓயதுல இருந்து 1000 தாமரை மொட்டுக்கள் என்ற பாட்டு கொடுங்க மேம்.
1: கண்டிப்பா கொடுத்துடலாம் கலா மேடம்.
2: தேங்க்யூ மேம்.
1: நன்றி.
2: நன்றி.

0: ஹாய் ஸ்நேகிதி மகளிர், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் சரியா 1:36:15 ஆயாச்சு. ஃபேவரட் சாங் அடுத்து யாருக்கு கொடுக்க போறோம் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். சொல்றது யார், எங்க இருந்து மேம்? கிரிஜா மேடம், எப்படி கஷ்டப்பட்டு லைன் புடிச்சு வந்துட்டீங்க? என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: மேட்டுக்குடி படத்துல இருந்து மானா மதுர குண்டு மல்லிகை அந்த பாட்டு.
0: சூப்பரா பாடுறீங்க. அப்படி இன்னும் ரெண்டு லைன் சேர்த்து பாடினீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, உங்களுக்கான விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி. ஓகே, ஸோ இதே மாதிரி உங்களோட ஃபேவரட் சாங்கை நீங்கள் எஃப்எம் ரெயின்போவில் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? எஃப்எம் ரெயின்போவுக்கு கால் பண்ணணும், 2271

0: சாய்ஸுக்கு எங்க வாய்ஸ் அதுதான் எஃப்எம் ரெயின்போவின் மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி. ஸோ இன்னைக்கு நம்மளோட நெக்ஸ்ட் ஃபேவரட் சாங்கை கேட்கறதுக்கு யார் அடுத்ததா வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், பாண்டன் ஜெயா பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் ஜெயா மேடம். என்ன விருப்ப பாடல் வேணும்
1: மேம்? படம் அண்ணாமலை பாடல், கொண்டையில் தாழம்பூ, அந்த பாடல் மேம்.
0: ஆஹா, தாழம்பூ கண்டிப்பா உங்களுக்காக வழங்கிடலாம். நன்றி மேடம்.
1: தேங்க்யூ மேம்.
0: ஓகே, ஸோ நம்மளோட நேர்கள் அடுத்தடுத்து வந்து ரொம்ப சூப்பர் ஹிட்டான சாங்ஸை தான் கேட்டுட்டே இருக்காங்க. அப்போ அதாவது நம்மளோட எஃப்எம் ரெயின்போ டியூன் பண்ணி கேட்டுட்டு இருக்கோங்க, சேஞ்ச் பண்ணவே முடியாதுப்பா அப்படின்ற அளவுக்கு சூப்பர் ஹிட் சாங்ஸாக கேட்டுட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் சாங் கேட்க போகிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சாங்கை கொடுத்துடலாம் இல்லையா? கண்டிப்பாக.

0: உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் சரியா 1:47 ஆயாச்சு. அடுத்த ஃபேவரட் சாங் யாருக்கும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். சொல்றது யார் இங்க இருந்து மேம்?
1: மன்னார்குடியில இருந்து சசிகலா தியாகராஜன் பேசுறேன்.
0: ஓகே சசிகலா மேடம், என்ன விருப்ப பாடல் வேணும்?
1: எனக்கு அதிசய பிறவி படத்துல இருந்து தானந்தன கும்மி கொட்டி அந்த பாடல் கொடுங்க மேம்.
0: கண்டிப்பா வழங்கிடலாம். நன்றி மேம்.
1: நன்றி மேம் வாய்ப்புக்கு.
0: நேர்கேட்ட விருப்ப பாடல் உங்களுக்காக வந்திருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபா, தோத்து போச்சு.
0: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
2: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
0: பின்றாங்கப்பா,
3: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லையான்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
4: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்லண்டா, அதே சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
5: என்ன சொல்ற அந்த ஆஞ்சி கொலையும் பண்ணதே நான் தான்.
6: வெளியில போக
5: விடுற, வெளியே போக விடுற.
0: அதிரதுல
7: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
8: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
9: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
8: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
10: உங்கள் காதுகளுக்கு இசை, உங்கள் மனதுக்கு நட்பு, உங்கள் நாளுக்கான உற்சாகத்தை வழங்கிக் கொண்டிருக்கும் நம்மளுடைய எஃப்எம் ரெயின்போவின் மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில லாஸ்ட் ஃபேவரட் சாங் யாருக்கு கொடுக்க போறோம் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
11: வணக்கம் மேம்.
10: வணக்கம். சொல்றது யார், எங்க இருந்து?
11: ஓகே,
10: தமிழ்ச்செல்வி மேடம், என்ன விருப்ப பாடல் வேணும்? ஓகே, இது லாஸ்ட் சாங் உங்களுக்கு தான், அது உங்களோட ஃபேவரட் சாங் வந்துட்டே இருக்கு. நன்றி.
11: நன்றி மேம்.
10: ஓகே, ஸோ இன்னைக்கு நிறைய நேர்கள் அவ கால் பண்ணி அவங்களோட ஃபேவரட் சாங்கை கேட்டாங்க. சில பேருக்கு லைன் கிடைக்காம இருந்திருக்கும். டோன்ட் வரி, உங்களுக்காகவே ஈவினிங் மனம் விரும்புதே ஷோ இருக்கு. ஸோ அதுக்கு கால் பண்ணி உங்களோட விருப்ப பாடலை கேட்டு ரசிங்க. மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்களாச்சே லாவண்யா.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காற்றலில் கலந்திருக்கும் நேயர்களுக்கு இனிதொரு மதிய வணக்கம். காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் தீபா. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய காலத்தை வென்ற காணங்களில் என்ன பிளேலிஸ்ட்ல என்ன மாதிரியான வெரைட்டிஸ் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோலோ ஆஃப் டிஎம் சவுந்தரராஜன் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதுலேயுமே வந்து இந்த பாட்டு கேட்கும் போது ஒரு விதமான ஒரு ஹாப்பினஸ் வந்து உங்களுக்குள்ளே உண்டாகக்கூடிய மாதிரியான பாடல்களை வந்து செலக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஸோ அந்த வகையில் நம்ம கேட்கலாம் ஃபர்ஸ்ட் பாடல் பாசம் திரைப்படத்திற்காக.

0: தெய்வம் உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக.
1: உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக.
0: மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக.
2: காலத்து வென்று காணங்கள் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. நேரம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 2:20, 41 மணித்துளிகள். அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் என்ன திரைப்படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு சாங்ல எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ எந்த மாதிரியான நம்ம சாங்ஸ் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஸோ நம்மளுடைய அடுத்த பாடல் நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் செகண்ட் சாங், நிச்சய தாம்பலம் திரைப்படத்துலேருந்து.

காலத்தை வென்று கானங்கள் நிகழ்ச்சியில் என்னோட பிளேலிஸ்ட்ல பாடக்கூடிய அடுத்த பாடல் மூன்றாவது சாங் உங்களுக்காக கூடி இருந்த கோவில் திரைப்படத்துல இருந்து டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்கிறத கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிலையத்தின் நேரம் 2:26.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: காலத்தை வென்று காணங்க நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம பாடல் கேட்கலாம். நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல வரக்கூடிய ஃபோர்த்து சாங் இருவர் உள்ளம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் சோலோவா பாடியிருக்கிறாரு. சுகேட் என்ஜாய் பண்ணுங்க. ரெயின்போ புதுவாய் 102.8.

0: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். ஆனா தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
2: சூப்பர்ப்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
3: I can talk English, I can walk English, I can laugh English. Vaiyapuri in Tamil becomes Vaipuri in English and Belpuri in Hindi.
2: பின்றாங்கப்பா.
4: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லைன்னு பாக்குறீங்களா? என் முகத்தை தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
5: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, அதையா சுத்தி வளைச்சிட்டு சொல்ற.
2: அதிரதுல
6: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
2: பிற்பகல் 3 மணிக்கு
7: ஞாயிற்றுக்கிழமைகளில்
2: ரெயின்போ கிட்ஸ்.

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 2:40 விட ஆயிட்டிருக்கு. சோ நம்மளோட நிகழ்ச்சியில நம்மளோட பிளேலிஸ்ட்ல அடுத்ததா பாடக்கூடிய பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பாத்தீங்கன்னா இதே வீணை திரைப்படத்துல இருந்து. இதுல வந்து TM சவுந்தரராஜன் சோலோவா இல்ல, சோ எஸ் ஜானகியோட இணைந்து பாடியிருக்காங்க. சோ கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

அடுத்து வந்து காணங்கள் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. நேரம் பார்த்தீங்கன்னா 2:44 நிமிடம் 6 துளிகள் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஒரு லவ் மூடில் ஒரு பாடல் கேட்கலாமா? ஸோ பட்டினத்தில் போதும் திரைப்படத்திலேருந்து உங்களுக்காக பாடல் வருது. இதுவும் TM சவுந்தரராஜன் மற்றும் P. சுஷிலா இணைந்து பாடியிருக்காங்க. கேட்டேன் சார் பண்ணிங்க. இதை ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: காலத்தை வந்து காணங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 2:51 ஆயாச்சு. சோ இந்த நேரத்துல நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல பாடக்கூடிய பாடல் ராமன் எத்தனை ராமனடி திரைப்படத்துல இருந்து வரது கேட்கலாம். டிஎம் சவுந்தரராஜனோட ஹாப்பி மூட்ல கேட்க போறீங்க. சோ கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8.

0: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
0: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
2: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
0: பின்றாங்கப்பா,
3: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லையான்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
4: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, அதையா சுத்தி வளைச்சிட்டு சொல்ற.
5: என்ன சொல்ற அந்த ஆஞ்சி கொலையும் பண்ணதே நான் தான்.
6: வெளியில போக
5: விடுற, வெளிய போக விடுறா.
7: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
8: காலத்தை வந்து காணுங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியோட நிறைவு தரத்துக்கு வந்தாச்சு. சோ நிகழ்ச்சி நிறைவா பாடல் வந்து கேட்கலாம் வாங்க. உயர்ந்த மனிதன் திரைப்படத்துல இருந்து பாடல் உங்களுக்காக. நிலையத்த நேரம் 2:56. அடுத்ததான் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்க உங்களோட ஃபேவரட் ஷோ கல்லூரி பூக்கள் இருக்கு. சோ மிஸ் பண்ணாம கேளுங்க. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: ஹலோ மக்களே, நேரம் சரியா 3:01 ஆயிட்டு இருக்கு. FM ரெயின்போ புதுவை 102.8 இது உங்க ஃபேவரட் ஆன ஷோ கல்லூரி புகழ் நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சர்வதேச இளையோர் தினத்தை முன்னிட்டு கல்லூரி மாணவர்களின் கலந்துரையாடலை கேட்கலாம். நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சூப்பரான விஷயத்தை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்டர்நேஷனல் யூத் டே, சர்வதேச இளையோர் தினம் August 12 வரப்போகுது. அதை ஒட்டின சூப்பரான ஜாலியான டிஸ்கஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்க போகுது, அதே சமயம் ஃபன்னாகவும் இருக்க போகுது. இதை பற்றி நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க, அவங்கள பற்றி கேட்போம். சொல்லுங்கள், நீங்கள் யார், எங்கேருந்து வந்திருக்கீங்க?
3: வணக்கம், என் பேர் கோபிநாத். புதுவை பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறையில் இளங்கலை 3rd ஆண்டு படிக்கிறேன்.
4: ஹாய், என் பேர் புனிதா. நான் பாண்டிச்சேரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில்

0: இருந்து வரேன். நான் பிஏ தமிழ் ஹானர்ஸ் படிக்கிறேன்.
1: ஹாய், என் பேர் ஷாலினி, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன், காஞ்சிமா முனியார் காலேஜ்லேருந்து வந்துடுறேன்.
2: வணக்கம், என் பேர் புஷ்பகுமார், நான் வந்து எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன்.
3: வணக்கம், நான் சர்வேஸ்வரன், நான் இந்திரா காந்தி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் பிசிஏ தேர்ட் இயர் படிச்சுட்டு வரேன்.
4: வணக்கம், நான் சக்தியானந்தில் பிசிஏ தேர்ட் இயர் படிக்கிறேன்.
1: சூப்பர், இன்னைக்கு வந்து அப்போ நம்ம நிறைய ஃபீல்ட்ஸ்லேருந்து நிறைய பேர் வந்திருக்கீங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான டிஸ்கஷன் கேட்க போகிறோன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக வந்து உட்காந்துருக்கீங்க என் பக்கத்தில். ஓகே, இன்னைக்கு நம்மளோட டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இன்டர்நேஷனல் யூத் டே, டிஃப்ரெண்ட் கான்டெக்ஸ்ட், காமன் ஆஸ்பிரேஷன்ஸ், இதுதான் வந்து இன்னையோட டாப்பிக்காக இருக்க போகுது. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? என்னடா இது டிஃப்ரெண்ட் கான்டெக்ஸ்ட் ஆனால் காமன் ஆஸ்பிரேஷன்ஸ், அது எப்படி உண்மையாக இருக்க முடியும்? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். சக்தி ஆனந்தம்,
4: இன்னைய காலகட்டத்தில் இந்த டாபிக் வந்து ரொம்ப ரிலவெண்ட்டாக இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கட்டும், ஒரு எஜுகேஷன் ஒரு சொசைட்டினால நிறைய வந்து டிஸ்கிரிமினேஷன் ஆர் இன்இக்வாலிட்டிஸ் இருக்கு. என்ன தான் நிறைய இன்இக்வாலிட்டிஸ் டிஃப்ரென்ஸ் இருந்தால் கூட அவங்க எல்லாரும் வந்து ஒரு சேம் ஆஸ்பிரேஷன், லைக் ஒரு நல்ல நிலையான வேலை ஆர் ஒரு நல்ல வாழ்க்கையை நோக்கி அவங்களோட கோல்ஸை வச்சுருக்காங்கன்னு நான் பார்க்குறேன்.
1: சூப்பரான ஒரு எக்ஸ்பிளனேஷனை வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க இந்த டாப்பிக்கு. புனிதா, நீங்கள் சொல்லுங்கள்.
0: நம்ம எல்லாருமே ஒவ்வொரு சூழ்நிலையில் வாழ்ந்து வரோம். சிலர் வில்லேஜ்லேயும் சிலர் சிட்டிலையும் வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களோட கனவு எல்லாமே உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், அவங்களோட வாழ்க்கை எல்லாமே வேறு வேறையாக இருந்தாலும், அவங்களோட மனசில் இருக்க ஆசை எல்லாமே ஒன்றா தான் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஒரு நல்ல வேலை, குடும்பத்தில் மகிழ்ச்சியாக எல்லாத்தையும் வச்சுக்கணும், சமூகத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட கனவாகவே இருக்குது. பின்னணி என்ன வேணாலும் இருக்கட்டும், ஆனால் பாதை எல்லாத்துக்குமே ஒன்னா தான் இருக்கும், இலக்கு எல்லாமே ஒன்னா தான் இருக்கும்.
1: சூப்பரா சொன்னீங்க புனிதா. இதே மாதிரி சொல்லுங்க சர்வேஷ், இதுல உங்களோட ஒப்பீனியன் என்ன?
3: இப்போ வந்து இந்தியாவில வந்து காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரி வாழ்ற எல்லாரோட மக்களோட ஒரே லட்சியம் வந்து நாம் வளரணும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வளரணும், எல்லாரும் வளர்ச்சியை மட்டும்தான் நோக்கி போகணும். அதுதான் வந்து எல்லாரோட ஒரே இலக்காக இருக்குது. மக்கள் வந்து கடல் தாண்டி வாழ்ந்தாலும், இல்லை கிராமத்தோட ஒவ்வொரு முடுக்கலையும் மூலையில் வாழ்ந்தாலும், எல்லாருக்குமே ஒரே லட்சியம் வந்து முன்னேற்றம் தான். இப்போது ஒரு மரத்தோட கிளைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது வந்து என்ன தான் வெவ்வேறு திசையில் வளர்ந்தாலும், அந்த மரம் வந்து எப்படின்னா சூரிய ஒளியை மட்டும்தான் நோக்கி போகும். அதே மாதிரி பாமரர், படித்தவர், ஏழை, பணக்காரர், ஆண் பெண் என எப்படி வந்து ஒருத்தவங்களை வந்து வகைப்பாட்டின் கீழ் வந்தாலும், அவங்களோட ஒரே லட்சியம் வந்து அந்த சூரிய ஒளி போல பொதுவான முன்னேற்றத்தை நோக்கி போகிறது தான் வந்து இன்றைய சூழலில் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு.
1: சூப்பராக சொன்னீங்க சர்வேஷ், நல்ல எக்ஸாம்பிள்ஸ்லாம் வேற கொடுத்தீங்க. சொல்லுங்கள் ஷாலினி, உங்கள் ஒப்பீனியன் என்ன?
5: என்னோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுவேன்னா, இப்போ இருக்க எல்லா யூத்துமே வந்து கிளவராக தான் இருக்காங்க, மெச்சூர்டாகவும் யோசிக்கிறாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு.
1: சொல்லுங்க கோபிநாத், இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?
6: வெவ்வேறு சூழல்கள் ஒரே இலக்குன்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து மாணவர்கள் வந்து வெவ்வேறு சூழல்லேருந்து வந்தாலும், நியூ எஜுகேஷன் பாலிசி என்இபின்னு ஒன்று கொண்டு வராங்க. அதில் எப்படின்னா எல்லாருக்கும் ஒரே சமமான கல்வியும், அந்த கல்வியில் கல்வி சார்ந்த வேலைவாய்ப்பும் அதுலேயும் திறனும் சேர்ந்து அந்த கல்விக் கொள்கையில் இருக்குது. அந்த கல்விக் கொள்கையில் இப்போ நான் படிச்சுட்ருக்கேன், பிஏ ஹானர்ஸ் தமிழ் படிக்கிறேன். அதில் வந்து எப்படின்னா, நாங்கள் தமிழ்னா தமிழ் இலக்கியம் மட்டும் படிக்கணும் அப்படின்னு கிடையாது, அதில் வந்து லாங்குவேஜ் ரெண்டு லாங்குவேஜ் கம்பல்சரி படிக்கணும். அந்த லாங்குவேஜ் தெரியறது மூலமா நம்மளுக்கு வந்து நாலேஜ், அது இல்லாமல் தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு படிப்பு இருக்கு, டிஜிட்டல் டெக்னாலஜின்னு ஒரு படிப்பு இருக்கு, அது இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த யோகான்னு ஒரு கோர்ஸ் ஒன்று இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து ஒரு கல்வி கொள்கையை கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலமா வந்து அவங்களோட மாணவர்களோட இலக்கு வந்து மாறுது. சூழல் எதுவாக இருந்தாலும் அவங்க அந்த கல்விக் கொள்கை மூலமாக அவங்களோட இலக்கு வந்து எல்லாருமே சமமாக வந்து அடைகிறாங்க. இதுதான் என்னோட கருத்து.
1: சூப்பர் கோபிநாத். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போது என்னதான் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ்லேருந்து பீப்புள் வந்தாலும், சர்வே சொன்ன மாதிரி காஷ்மீர் டு கன்னியாகுமரி, இந்த பார்டர்ஸில் இருக்க எந்த ரிலீஜனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஜெண்டராக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே சேர்ந்து காமனாக அவங்களுக்குன்னு இருக்க ஒரு ஆஸ்பிரேஷன் என்னென்னா க்ரோ ஆகணும், அவங்க ஒரு லைஃப்பில் செட்டில் ஆகணும், ஒரு சஸ்டைனபிள் ஃபியூச்சர் அவங்களுக்கு கிடைக்கணும், இதுதான் வந்து அவங்களோட மெயின் கோலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூத்துக்கு இருக்க மெயின் கோலை அவங்க வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கரெக்டாக கிடைக்கணும் இல்லையா? இப்போ ரூரலில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அர்பனில் ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ரெண்டு பேருக்குமே வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதா? அதை பற்றின உங்களோட ஒப்பீனியன்லாம் என்ன சொல்லுங்கள் புஷ்பகுமார்.
2: இப்போ இங்கே வந்து ஈக்குவலாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதான்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா. இதில் வந்து யூத் ஆகிய நாங்கள் அதை எப்படி பயன்படுத்திக்கிறோன்னு ஒன்று இருக்கு இல்லையா. இது எப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது எங்கள் எல்லார் கையிலுமே மொபைல் ஃபோனும் ஒன்று இருக்குது. இப்போ அதை வச்சு நாங்கள் எப்படிலாம் யூஸ் பண்ணுறோம்னு இருக்குது. இப்போ எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு துறையில் வந்து எனக்கு ஆர்வம் இருக்குன்னு வைங்களேன், அதை வந்து நான் தான் வளர்த்துக்கணும். மற்றவங்களை இப்போ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்றத விட நான் ஸ்கில்ஸை நான் வளர்த்துக்கிட்டாக்கா எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தன்னால் தான் நம்ம தேடி வரும்ன்றது ஒரு பாயிண்ட். இளைஞராகிய எல்லாருக்கிட்டே.

0: எல்லாத்துக்குமே அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னென்ன ஆர்வங்கள் இருக்கோ அதை அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க ஓன் இன்ட்ரெஸ்ட் வச்சு அவங்க வளர்த்துக்கிட்டாங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அவங்களை தேடி வரும். நான் அதுக்குன்னு எல்லா இடத்துலையும் கிடைக்குதுன்னு சொல்லலை, இல்லாமல் இருக்கணும்னு சொல்லலை. எல்லா இடத்துலையுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது இருக்குது, ஆனால் அது யூத் ஆகிய நாங்கள் அதை நாங்களும் பயன்படுத்திக்கணும் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட.
1: சொல்லுங்க சக்தியானந்தம், இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?
2: என்னோட தனிப்பட்ட கருத்து வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஈக்குவலாக கிடைக்கலன்னு தான் சொல்லுவேன். ஈவன் சிட்டிஸ்லே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த எஜுகேஷனாக இருக்கட்டும் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்கு நான் மெயினான ரீசன் வந்து எஜுகேஷனுக்கும் அந்த ஆக்சுவல் ஜாப்க்கும் நல்ல பெரிய கேப் இருக்குன்னு.

0: ஆப்பை நம்ம மினிமைஸ் பண்ணாலே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் நான் நினைக்கிறேன்.
1: ஓகே சக்தியானந்தம், இப்போ நம்ம சக்தியானந்தம் வந்து ஒரு கருத்தை வந்து வச்சாங்க, என்னென்னா கல்விக்கும் வேலைவாய்ப்புக்கும் நடுவில் ஒரு பெரிய கேப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேப் வந்து எப்படி ஃபில் பண்ண முடியும்? யூத்தாக உங்களால் வந்து ஒரு ஒப்பீனியன் இருக்கும்ல, எனக்கு இந்த ஐடியா இருக்குது, இதெல்லாம் பண்ணால் வந்து இந்த ஒரு கேப் வந்து ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, எல்லாருக்கும் ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, அதில் உங்களோட ஒரு ஐடியாவை நீங்கள் எதை சொல்லுவீங்க சொல்லுங்கள் சர்வேஷ்.
2: இப்போது வந்து எல்லோரும் வந்து எப்படின்னா, இப்போ காலேஜில் படிக்கிறாங்களோ அவங்க வந்து மோஸ்ட்லி வந்து தியரியில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. தியரியில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோன்னா இண்டஸ்ட்ரியலாக ப்ராக்டிக்கலாக நம்மளால் வந்து எதுவுமே கற்றுக்க முடியாது. தியரி வந்து இம்பார்ட்டன்ட் தான், பட் அதே சமயம் வந்து ப்ராக்டிக்கல் ஸ்கில்லும் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். இதை ரெண்டுத்தையுமே வந்து நம்ம கற்றுக்கிட்டால் தான் வந்து ஒரு வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, அதை வந்து நம்ம வந்து கரெக்டாக இருக்க முடியும். எல்லோரும் இப்போ வந்து ஜாப் சீக்கர்ஸாக தான் இருக்கும், எல்லாருமே வந்து வேலை தான் வந்து தேடிட்டு இருக்கோம் தவிர, யாரும் வந்து ஒரு புது ஸ்டார்ட் அப் கம்பெனியோ இல்லை ஒரு புது கம்பெனி வேறு ஏதோ சம்மந்தப்பட்டதோ ஏதோ வைக்கலை. ஸோ என்னோடய கருத்து என்னென்னா, ஜாப் சீக்கர்ஸாக இருக்கிறத விட ஜாப் கிரியேட்டர்ஸாக இருப்பது தான் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்.
1: சூப்பர் சர்வேஷ். இப்போ வந்து எல்லா டைமுமே வந்து ஜாபை நம்ம வந்து தேடி போகிறத விட நம்மளே வந்து 10 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறது வந்து ஒரு பெரிய விஷயம் தானே. ஸோ அதை பற்றி நீங்கள் பேசுனீங்க, சொல்லுங்கள் கோபிநாத் உங்களோட ஒப்பீனியனை பற்றி சொல்லுங்கள், உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்கள்.
3: என்னோட ஒப்பீனியனும் அதுதான். இப்போ எப்படின்னா, இப்போ வந்து எல்லோரும் காலேஜ் முடிச்சுட்டாங்க, காலேஜ் முடிச்சுட்டு பிளேஸ்மெண்ட் கிடைக்குதான்னு பார்க்குறாங்க, ஒரு ஜாபுக்கு போய் உட்காந்துடுறாங்க, அங்கேருந்து அவங்களோட லைஃப்பை வந்து போயிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஒரு சில பேருக்கு ஜாப் கிடைக்கல. இப்போ வந்து ஜாபு வந்து தேடி போகிறதோட ஜாபு உருவாக்குறது அவர் சொன்ன பாயிண்ட்டு கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் அந்த ஜாப் உருவாக்குறதுக்கும் சொல்கிறேன், அதுக்கும் இந்த நிறைய திறன்களை நம்ம வந்து வளர்த்துக்கணும். நம்ம வந்து படிக்கும்பொழுதே நிறைய திறன்களை வளர்த்துக்கிட்டா தான் நம்ம வந்து அதில் நம்ம ஜாபை வந்து ஜாபை தேடி போக போகிறோமா, இல்லை ஜாபை நம்மளே உருவாக்கி நம்மளோட லைஃப்பை வந்து கண்டினியூ பண்ண போகிறோமா. இதில் முக்கால்வாசி என்னென்னா, நம்ம வந்து ஜாபை உருவாக்குனா தான் நம்மளோட நாட்டோட வளர்ச்சி வந்து பெருகும். ஜாபை தேடி தேடி போனாங்கன்னா, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் இங்கே வந்து இங்கே படிக்கிறாங்க, படித்து முடிச்சுட்டு அப்ராடில் வேலைக்கு போயிடுறாங்க. ஆக மொத்தம் இங்கே வந்து நாட்டிற்கு இங்கே படித்து முடிச்சுட்டு நம்ம நாட்டில் படிச்சுட்டு மற்ற நாட்டுக்கு போய் உழைக்கிறாங்க. அந்த நாட்டில் இருக்கிற சாஃப்ட்வேர் கம்பெனி ஏதோ ஒரு கம்பெனி கார்ப்பரேட் கம்பெனிக்கு உழைச்சி அவங்க வந்து அங்கே வளர்ச்சி தேடுறாங்களே தவிர நம்ம நாட்டுக்கு வளர்ச்சி தேட மாட்டேங்கிறாங்க. அந்த வகையில் வந்து ஜாபை வந்து நம்ம வந்து இங்கே நம்ம நாட்டிலே வந்து ஜாபை வந்து உருவாக்கணும், உருவாக்கி நம்ம நாட்டில் இருக்கிற மக்களுக்கு ஜாபை வந்து கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ.
1: கரெக்டாக சொல்லுங்க கோபிநாத். இப்போ இதை பற்றி பேசுகிறப்ப தான் ஒரு விஷயம் வந்து நம்ம தெரிய வருது, என்னென்னா இப்போது நம்ம இங்கே வந்து படிக்கிறோம், நம்மளோட கல்வியோட அந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு நம்ம ஊருக்கு அதை இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம நாட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணோன்னா அது நம்ம நாட்டோட வளர்ச்சியில் வந்து அது கொண்டு போய் சேர்க்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வரும்போது யூத் வந்து இந்த சொசைட்டிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட், யூத்தோட ரோல் என்ன, சொசைட்டல் ரோல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, என்ன தான் வந்து யூத்தோடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனித்தனி கோல்ஸ் இருந்தாலும், அவங்களோட சஸ்டைனபிள் ஃபியூச்சரை பற்றி நம்ம பேசினாலும், யூத்னால நம்ம சொசைட்டிக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது, மெயினாக சொசைட்டிக்காக யூத் பண்ண வேண்டிய ரோல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்க புஷ்பகுமார்.
4: ஆக்சுவலாக நீங்கள் கேட்டிங்களா கேள்வி, நாடு நமக்கு என்ன பண்ணியிருக்குன்றதை விட நம்ம நாட்டுக்காக என்ன நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றது நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதே போல் இப்போது யூத் ஆகிய நம்ம பண்ண வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. ஒரு சின்ன உதாரணமாக சொல்லணும்னா, அதில் நம்ம சேர்ந்து நம்ம வேலை செய்யணும் அப்படின்றது தான் முக்கிய குறிப்பாக நம்ம கருதணும். என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ என்எஸ்எஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அது எதுக்குன்னு பார்த்தா இளைஞராகிய நம்ம யுனைட்டியாக சேர்ந்து வேலை செய்யணும் அப்படின்ட்டு. பல நேரத்தில் நம்ம ராக் பீச் க்ளீனிங் ப்ராசஸ் மட்டும் நடக்கும். அடிப்படையாக பார்த்தோம்னா அந்த பிளாஸ்டிக் பேக்ஸாக இருக்கட்டும், பாட்டில்ஸாக இருக்கட்டும், நிறைய விஷயம் இருக்குது. அது வந்து ஒவ்வொரு வாட்டியுமே பல கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே எடுத்துகிட்டு தான் இருக்கும். ஆனால் மறுபடியும் மறுபடியும் எப்படி வந்துகிட்டே இருக்குது ஒரு கேள்வி இருக்குது இல்லையா. நம்ம எடுத்துக்கிட்டே தான் இருக்கோம், க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருக்கோம், ஆனால் அங்கே எப்படி வருது? அப்போது இளைஞர்கள் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்டெப் எடுக்கிறோமோ அதை மறுபடியும் அங்கே விடாமல் நம்ம அதுக்கு என்னென்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அதுவும் நம்ம பார்க்கணும். இது போல் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது.
1: சூப்பராக சொன்னீங்க புஷ்பகுமார், உங்களோட இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்பவே வேலிடாக இருந்துச்சு. இந்த மாதிரி நம்மளும் வந்து நிறைய சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அதை வந்து நம்ம பண்ணணும். சொல்லுங்கள் கோபிநாத்.
3: சமுதாயத்தில் இளைஞரோட வந்து பங்களிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு நாட்டில் வந்து 65% வந்து இளைஞர் இருக்காங்க. இப்போ நாட்டோட வளர்ச்சிக்கு 65% இருக்கிற இளைஞரால் தான் அந்த நாட்டு வந்து வளர்ச்சி அடையுது. அதில் பார்க்க போனீங்கன்னா, இப்போ அவர் சொன்ன அந்த என்எஸ்எஸ்ன்னு சொன்னாரு, நாட்டை சுத்தமா வச்சுக்கணுன்றாரு. 100% நீங்க உங்களுக்கு ஒர்க் பண்றீங்கன்னா அதுல 20% நாட்டுக்காக ஒர்க் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்பதான் நாடு வளர்ச்சி அடையுன்றாங்க. சொசைட்டில முக்கிய பங்கா யங்ஸ்டர் இருக்காங்க.

0: சூப்பராக சொன்னீங்க கோபிநாத். நீங்கள் சொல்லுங்கள் புனிதா, உங்களோட ரோல் என்ன? யூத் வந்து சொசைட்டியில் என்ன மாதிரி ரோல்லாம் ப்ளே பண்ணணும்? இது வரைக்கும் ப்ளே பண்ணலை, ஆனால் இது ப்ளே பண்ணால் நம்ம சொசைட்டி நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் எதெல்லாம் சொல்லுவீங்க?
1: மாற்றம் அப்படின்றது வந்து இவங்கள்டருந்து அவங்கள்டருந்து வர்றது அப்படின்றது கிடையாது, நம்மகிட்டேருந்து நம்மளாக வர்றது தான் வந்து மாற்றம்.
0: புனிதா, டிஃப்ரெண்ட்டான ஒப்பீனியனாக எனக்கு இருக்குது. இப்போ வந்து நம்ம இவ்வளோ நேரம் வந்து ரோல் ஆஃப் யூத் இன் சொசைட்டியை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட். நீங்கள் எல்லாருமே ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி பேசும்போது ஸ்கில்லை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க. ஸ்கில்ஸ் இருந்தால் தான் நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கட்டும், வேலைவாய்ப்புலேருந்து கல்வி வரைக்கும் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஸ்கில்ஸை வளர்த்துக்கணும். அப்போ தான் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகிறதுக்கும் சரி, இல்லைனா வந்து ஒரு நல்ல ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் சரி, அது வந்து ஒரு விஷயமா இருக்குது, இம்பார்ட்டண்ட்டான விஷயமா வந்து ஸ்கில்ன்றது வந்து கருதப்படுது. இந்த ஸ்கில் அப்படின்னா என்ன, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்கில்ஸை வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எப்படி எப்படிலாம் டெவலப் பண்ணணும்? இப்போ ஆண்டர்ப்ரனர்ஷிப்னா இதில் வந்து இந்த ஸ்கில்ஸ்லாம் இருக்கணும்ப்பா, அப்போ தான் வந்து ஒரு நல்ல ஆண்டர்ப்ரனராக ஆக முடியும். வேலைவாய்ப்பா இந்த மாதிரி ஸ்கில்ஸ்லாம் வளர்த்துக்கிட்டா வேலைவாய்ப்பு வந்து கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்கில்ன்றது உண்மையாலுமே இம்பார்ட்டன்ட் தானா? ஏன் அப்படி இம்பார்ட்டன்ட்னா அது எதனால் இம்பார்ட்டண்ட்டாக மாறி இருக்கு? இதை பற்றி இப்போ யார் பேச போகிறாங்க? நம்ம சர்வேஸ் பேசலாம்.
2: இளைஞர்கள் வந்து நாட்டின் தூண்கள். அதே மாதிரி வந்து இப்ப வந்து ஒரு ஸ்கில் வந்து அவங்களோட வாழ்க்கையை வந்து எப்படி உயர்த்தும்னு பார்த்தோம்னா, ஒருத்தன் வந்து ஒரு ஏழை குடும்பத்துல வந்து பிறக்கிறான், இதுல ஒரு பணக்கார குடும்பத்துல பிறக்கிறான், இதுலனா மிடில் கிளாஸ் குடும்பத்துல பிறக்கிறான்னு வச்சுக்கோ, அவன் வந்து ஜெயிக்கிறதுக்கு வந்து அவனோட ஸ்கில்ஸ் தான் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும். எல்லாரும் வந்து பட்ட படிப்பை முடிச்சுட்டு நிறைய பேர் வந்து வேலை கிடைக்காம இருக்காங்க. படிக்கிறது வந்து முக்கியம்தான், வந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து ஒரு உயர்ந்த தரத்துக்கும் ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக கொண்டு போக முடியும். இன்றைக்கி நம்ம வந்து பெரிய பெரிய கம்பெனியில் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண போனாலோ, இல்லை இன்டர்ன்ஷிப், இல்லை வேலைவாய்ப்பு போன்ற விஷயத்துக்கு வந்து நாம் போனோன்னு வச்சுக்கிட்டா, அவங்க வந்து நம்மக்கிட்ட கேட்குற ஒரே விஷயம், உங்ககிட்ட வந்து எந்த திறமை இருக்குது. நம்ம ஸ்கூலில் நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க, மார்க் தான் வந்து எல்லாமே வந்து முக்கியம், மார்க் இருந்தால் வந்து நீ வந்து சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்தவரை மார்க்கு தான் வந்து நமக்கு தேவையில்லை, மார்க்கோட வந்து நமக்கு வந்து ஸ்கில்ஸ் இருந்தால் தான் வந்து நம்ம வந்து இந்த உலகத்தில் வந்து வெற்றி பெற முடியும். அதனால் அனைவரும் வந்து வாய்ப்புக்காக காத்திருக்காம வாய்ப்பை வந்து நம்மளே வந்து ஏற்படுத்திக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி திறமையை வளர்த்துக்கிட்டு நம்ம வந்து ஒரு நல்ல பாதையில வந்து போகணும்னு சொல்லிட்டு நான் விரும்புகிறேன்.
0: ஓகே சர்வேஷ், இப்போ சர்வேஷ் பேசுனதை தொடர்ந்து கோபிநாத் பேசுகிறாங்க. கேட்போம்.
3: இப்போ ஸ்கில்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து மாணவர்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்மளோட அந்த கருப்பொருள்னா இருக்குன்னா வெவ்வேறு சூழலில் இருந்து ஒரே இலக்காக அவங்க வந்து போகிறாங்க. ஸ்கில் வந்து வந்து கிடைக்கிறதில்ல. இப்போ ஸ்கில் கற்றுக்கணும், ஸ்கில்லை தெரிஞ்சுக்கணும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் பத்தாது. அந்த ஸ்கில்லை வச்சு நீங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மட்டும்தான் அது ஸ்கில், இல்லைனா அது ஸ்கில் கிடையாது. இப்போ அந்த ஸ்கில்லை வந்து இப்போ நான் நிறையா இருக்குது. இப்போ வந்து இப்போ பிசிஏ படிக்கிறீங்க, இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக பேசிக் கம்ப்யூட்டர் வந்து ஸ்கில் கண்டிப்பாக இருந்திருக்கணும். அதேமாரி இப்போ நீங்கள் ஒரு லாங்குவேஜ் படிக்கிறீங்கன்னா அந்த லாங்குவேஜோட அடிப்படை என்னது இலக்கணம் அதெல்லாம் தெரிஞ்சால் தான், அந்த ஸ்கில் தெரிஞ்சால் தான் அந்த துறையில் நல்லா பண்ண முடியும். அதேமாரி அந்த ஸ்கில்லு வந்து நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். அந்த ஸ்கில் வந்து பயனற்றதாக இருந்ததுன்னா அந்த ஸ்கில் வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காதுன்னு என் கருத்து. ஸ்கில் என்பது பயனுள்ளதாக இருக்கிறது மட்டும்தான் ஸ்கில்.
0: கரெக்டாக சொன்னீங்க. ஒரு ஸ்கில்லாகவே இருந்தாலும் அது பயன் இருக்கிற வரைக்கும் தான் அது ஒரு ஸ்கில். அதை நம்ம பயன்படுத்தவே இல்லை அப்படின்னா அது ஒரு ஸ்கில்லாக இருந்தும் வந்து பிரயோஜனம் இல்லை. கரெக்டாக சொன்னீங்க.
4: இல்லை, ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஸ்கில்லு வந்து பயன்பட்டால் தான் வந்து ஸ்கில் அப்படி இல்லைனா இல்லைன்றீங்களா? அப்படி கிடையாது ஆக்சுவலாக. ஏன்னு பார்த்தா ஒரு ஸ்கில்லுன்றது ஒரு புது புது விஷயத்த நம்ம கற்றுக்கிறது. ஒரு விஷயம் நம்ம இப்போ கற்றுக்குறோம் வச்சுக்கலாம், இப்போது இந்த ஏஜில் நமக்கு யூஸ் ஆகாமல் இருக்கலாம், ஆனால் ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் நமக்கு அது யூஸ் ஆக தான் செய்யும். ஸோ எதுவுமே வேஸ்ட்டுன்றது கிடையாது. நம்ம வந்து கற்றுக்கணும், கற்றுக்கிட்டே இருக்க போகிறோம், அவ்வளோதான். அது ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு அது கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதே போல் நம்ம ஒரு ஸ்கில்ஸை கற்றுக்குறோம்னு வைங்களேன், கண்டினியூவாக கற்றுக்கணும். நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, அடிப்படையிலேருந்து நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி அடிப்படையை நம்ம கற்றுக்கணும். அதேமாரி அடிப்படையை கற்றுக்கிட்டு நம்ம தான் கற்றுக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. அது ஃபர்தராக நம்ம ஸ்டெப் எடுத்து நம்ம ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம ஃபர்தராக நம்ம மூவ் ஆகிட்டே இருக்க தான் நம்ம சக்ஸஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸோ எல்லாமே நம்ம கிடைக்க வரும். நியூ லாங்குவேஜ் ஏதோ கற்றுக்கணும்னு வைங்களேன், கொஞ்ச நாள் கற்றுப்போம், ஒரு பத்து நாள் நம்ம எடுத்து பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்மளால் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தா டிஸ்ட்ராக்ஷன் ஆகும், அந்தமாதிரி டிஸ்ட்ராக்ஷன் ஆகக்கூடாது. ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கணும்னு ஒரு கோல் வைக்கிறீங்களா, சின்ன சின்னதாக வைங்க கூகுளில், அந்த சின்ன சின்ன கோல் வச்சு ஃபஸ்ட்டு சின்னதாக வந்து அச்சீவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பெருசு பெருசாக நீங்கள் சின்ன சின்னதாக வந்து அச்சீவ் பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும். பெருசாக என்ன எடுத்துமே வச்சுட்டு அதை நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்மளால் முடியாது ஆக்சுவலாக. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, கோலை வந்து சின்ன சின்னதாக வச்சு நான் ஃபஸ்ட்டு அதை அச்சீவ் பண்ணணும். நீங்கள் ஒரு கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணி பாருங்களா சின்னதாக வச்சு, அது வந்து எப்படி இருக்குன்னா, வாவ் இது நல்லா இருக்கே, எப்படா நம்ம பண்ணோம், நம்ம சக்ஸஸ் பண்ணிட்டோமே, அது பண்ணக்குள்ளே உங்களுக்கே ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அதை நீங்கள் கண்டினியூ பண்ணி நீங்கள் ஃபர்தராக நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா இன்னும் ஃபர்தராக வந்து ஹாப்பினஸ்ஸோ

0: ப்ளஸ் க்ரோத் எல்லாமே கிடைக்கும். ஓகேங்களா? அதே போல் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே சொல்கிறேன் இல்லையா. ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து நீங்கள் ஏதோ எந்த ஸ்கில்லாக வேணால் இருங்க, நீங்கள் எந்த ஸ்கில்லாக வேணால் வச்சுங்க, ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிறப்போ நான் கற்றுக்கணுன்ற மோட்டிவில் நீங்கள் கற்றுக்கணும்னு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அந்த பீப்புள்ஸ் கூட நீங்கள் கனெக்டில் இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அந்த ஸ்கில்ஸை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிப்பீங்க. இப்போது நல்லா இங்கிலீஷ் பேசுகிறவங்க கூடவே நீங்கள் மட்டுமே இருங்களேன், அவங்க பேசுகிறதோ எது ஒன்றுமே அவங்கள பார்த்தே நீங்கள் கற்றுப்பீங்க. இந்த பல விஷயத்த என்ன உங்களுக்கு ஆர்வம் இருக்கோ அந்த பீப்புள்ஸ் கூட நீங்கள் கனெக்டில் இருங்க, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து க்ரோத் ஆகிடுவீங்க, உங்களுக்கு சக்ஸஸும் கிடைக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் எந்த குறிக்கோள போகிறீங்களோ அந்த பீப்புள்ஸ் கூட கனெக்டில் இருந்தால் மட்டுமே போதும், ஆட்டோமேட்டிக்காக நீங்களும் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. இது வந்து என்னோட கருத்து.
1: சூப்பராக சொன்னீங்க புஷ்பராஜ். இப்போ அடுத்ததாக வந்து ஷாலினி வந்து பேச போகிறாங்க, அவங்க பேசுறது கேட்கலாம். இப்போ இருக்க யூத் எல்லாருமே வந்து ஸ்கில்ன்றது ஒரு 6 மந்த் கோர்ஸாக பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன், பிகாஸ் நான் அதை அப்படி தான் பார்த்தேன். அண்ட் ஸ்கில்ன்றது வந்து ஒரு நாலேஜை கெயின் பண்ணுறது தான், பட் இருந்தாலும் ஏன் எல்லோரும் அந்த ஒரு 6 மந்த் கோர்ஸாகவும் இல்லை ஒரு நாலேஜை கெயின் பண்ணுறதாகவும் பார்க்குது? என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் ஒரு டைலரிங் அப்படி இல்லைனா ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்கிறது அதுவும் ஒரு நாலேஜ் பேஸ் பண்ணி தானே. இப்போ அது யூத் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே வந்து ஐடி போகிறாங்க. என்னோடய இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்க ஸ்கில்ஸ் கற்றுக்கிட்டா அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும், அண்டு இதில் வந்து இந்தியாவும் டெவலப் ஆகும்னு என்னோட பாயிண்ட்லேருந்து சொல்கிறேன்.
2: சூப்பராக ஸ்கில்ஸை பற்றி பேசுனீங்க ஷாலினி. இப்போ இதை தொடர்ந்து வந்து நம்ம ஸ்கில்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இந்த ஸ்கில்ஸை தாண்டி என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் பண்ணால் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்கும் அப்படிலாம் நம்ம பற்றி பேசணும் இல்லையா. ஆனால் இதில் வந்து டிக்னிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. எல்லா யூத்துமே வந்து ஒரே வந்து ஆஸ்பிரேஷனோடு இருந்தாலும் அவங்க வர கிரவுண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா. ஒரு ஒரு கிரவுண்டில் வந்து அவங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரிலீஜனாக இருக்கட்டும் இல்லைனா ஜெண்டராக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரியான எந்த டிஸ்கிரிமினேஷனும் இல்லாமல் அவங்க ஒரு இடத்துக்கு வராங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு இப்போ இருக்க காலகட்டத்தில். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ இந்த டிக்னிட்டி அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இது வந்து எவ்வளோ பெரிய ரோலை வந்து பிளே பண்ணுது யூத்தோட லைஃப்பில். அண்ட் ஆல்சோ இந்த டிக்னிட்டி அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிடைக்காம இருக்கிறதுனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வருது அது ரிலேட்டடாக வந்து உங்களோட கருத்துக்கள் எல்லாம் சொல்லுங்க. சொல்லுங்க புஷ்பராஜ். சொல்லுங்க புஷ்பகுமார்.
0: ஆக்சுவலாக டிக்னிட்டி ப்ளஸ் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லையா. இதில் இப்போது எல்லாருமே வந்து அது ஒன்றுத்து இல்லைன்ற பட்சத்தில் அவங்க அந்த பர்சனே இல்லைன்ற மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எந்த இடத்துக்கு போனதாக இருந்தாலும் சரி எங்கே வந்தாலும் சரி பெரியவங்களாக இருக்கட்டும் சின்னவங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் மரியாதை கொடுத்து நம்ம பேசணும். ஆக்சுவலாக ஒரு விஷயம் நம்ம கொடுக்குறதா இருக்கணும், வாங்குற ஆட்டோமேட்டிக்காக நம்ம வரும்னு சொல்கிற மாதிரி பெரியவங்க சொல்லுவாங்க.
2: சொல்லுங்கள் சர்வேஷ்.
3: இப்போ டிக்னிட்டி பற்றி வந்து நம்ம பேசணுன்னா ஒரு மனுஷன் வந்து ஏழையாவோ இல்லை பணக்காரனோ எப்படி வேணால் வாழலாம், அவன் வந்து யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் இந்த மண்ணில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் சுயமரியாதையோட சுய காலில் நிற்கணும் அப்படின்னு வந்து அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். அது யாராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எல்லோரும் வந்து அவங்க சுய மரியாதை வந்து கண்டிப்பாக இருக்கணும் இருக்கும். இப்போது வந்து அவங்க வந்து சுயமரியாதையாக இருக்கணும்னா அவங்களுக்குன்னு வந்து ஒரு சில லட்சியங்களை வந்து அவங்க வந்து நிறைவேற்றிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அவங்க வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும், எப்படின்னா வந்து கேரக்டராகவும் சரி அதே மாதிரி சொசைட்டியாகவும் சரி அதே மாதிரி ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும். இப்போ வந்து சம வாய்ப்புன்றது வந்து ஒரு சலுகையோ இல்லை வந்து ஒரு இலவசமோ கிடையாது, அது வந்து ஒரு மனுஷனோட ஒரு உரிமை. அந்த உரிமைக்கு ஏற்ற மாதிரி எல்லாருக்கும் வந்து சம வாய்ப்பு வந்து நம்மளோட அரசாங்கம் வந்து நமக்கு கொடுத்துட்டு இருக்குது, அதை வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து பயன்படுத்திக்கணும்.
2: சூப்பராக பேசுனீங்க சர்வேஷ். நீங்கள் வந்து உங்களோட இந்த கருத்தை வந்து நல்லாவே பதிவு பண்ணிங்க. கருத்தை பற்றி வந்து பேசிகிட்டு இருக்கிறோம், அந்த வகையில் இப்போ ஷாலினி வந்து நம்ம கூட பேச போகிறாங்க, அவங்க பேசுகிறத கேட்கலாம்.
1: யா, கண்ணியம்ன்றது ஒரு ஒரு ரெஸ்பெக்ட் அப்படி இல்லைன்னா ஒரு ஒரு நல்ல வழியை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி நீங்கள் உங்களோட பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதை நல்லாவே ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் எல்லாருமே நிஜமாக கண்ணியமாக தான் இருக்காங்க. என்ன என்ன கேட்டிங்க?
4: கண்ணியம் வந்து யூத்துக்கு வந்து கண்டிப்பாக தேவை. ஏன்னா வந்து யூத்துன்னா சின்ன வயசுலேருந்து வளர்ந்து ஒரு ஸ்டேஜ் வரும், ஒரு 18 வயசுக்கு அப்புறம் ஸ்டேஜுக்கு வரும், அதுக்கப்புறம் நம்ம வந்து கண்ணியம் அதில் எப்படின்னா அது நம்ம ஒரு பாதையில் வரோம். சின்ன வயசுலேருந்து ஒரு பாதையில் வரப்போ அந்த பாதையில் நம்ம பாதை மாறுறதுக்கு பல விஷயங்கள் நடுவில் இருக்குது. அதில் வந்து சோஷியல் மீடியாவிலேருந்து ஒரு தவறான பழக்க வழக்கங்கள் எவ்வளோ தூரம் இருக்குது சொசைட்டியில், அது நிறைய கொட்டி கிடக்குது. அதை சொல்லித்தரதுக்கும் பல ஒரு கூட்டங்கள் இருக்குது. அதெல்லாம் மீறி

0: வாழ்க்கையில் ஒரு நம்மளோட பாதை எதுவோ அதை அப்படியே நேராக போகணும். அதில் வந்து நம்ம வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் நேராக போனீங்கன்னா அது கண்ணியத்தோட ஒரு இடத்துல இருக்கும். அதுதான் யூத்துக்கு முக்கியமாக கண்ணியம் தேவை. யூத்து வந்து கண்ணியத்தோடு இருந்தால் தான் அவங்க வந்து அடுத்தடுத்த காலகட்டத்தில் அடுத்தடுத்த அவங்களோட பயணத்தில் அது வந்து கரெக்டாக போய் முடியும். இப்போ அப்படி இருந்தால் தான் அவங்க ஒரு சீனியர் சிட்டிசன் ஆகுறப்ப அவங்க வந்து அப்போ இருக்கிற யூத்துக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கருத்து சொல்கிறது, இல்லை ஒரு விஷயத்தை இப்படி இப்படி நடந்துக்கணும் அப்படி சொல்கிறதுக்கு யூத் கண்ணியம் கண்டிப்பாக தேவை. இதுதான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ.
1: கண்ணியத்தை பற்றி ரொம்ப நல்லாவே சொன்னீங்க கோபிநாத். அடுத்ததாக புனிதா, நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட கருத்து என்ன இதை பற்றி.
2: இவர் சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனால் வந்து எல்லாருமே அப்படி இருக்க நேர்வழியில் நான் போகணும், நேர்வழியில் நான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி எல்லாருமே பாதுகாத்து ஒருத்தவங்களோட கனவை அவங்கவுங்களோட கனவை அவங்கவுங்க நிறைவேற்றிக்கிறது தான் அவங்களோட கண்ணியம்.
1: சொல்லுங்கள் சத்யானந்தம், உங்களோட கருத்து என்ன இதை பற்றி.
3: இந்த காலகட்டத்தோட யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த கண்ணியத்துக்கும் சரி மரியாதைக்கும் சரி ரொம்ப முக்கியத்துவம் அதிகமாகவே கொடுக்குறோன்னு தான் நினைக்கிறேன். வாழ்க்கையில் வந்து மேஜர் கோல்ஸாக இருக்கட்டும், அது எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் தான் மற்றதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். இந்த டைமில் வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது, லைக் சோஷியல் மீடியாஸாக இருக்கட்டும், ட்ரக் யூசேஜாக இருக்கட்டும், இன்ஃபர்மேஷன்ஸும் ரொம்ப அதிகமாக கன்சியூம் பண்ணுறதுனாலையும் அவங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் அது எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணி அவங்க கோலை அச்சீவ் பண்ணுறாங்க. இந்த ரெஸ்பெக்டாகவும் சரி, இந்த ரெஸ்பெக்டாக இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த சிஸ்டமையும் க்வெஷ்சன் பண்ணுறாங்கன்னு நான் பார்க்குறேன். இந்த ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் இந்த க்வெஷ்சனை வந்து யாரும் மோஸ்ட்லி கேட்கல, பட் இந்த கரண்ட் ஜென்ரேஷனில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து அந்த சுயமரியாதைக்காக அந்த ஒர்க் கல்ச்சராக இருக்கட்டும் இல்லை எஜுகேஷனாக இருக்கட்டும் அதை வந்து ரெவல்யூஷனைஸ் பண்ணுறாங்கன்னு நான் கருதுகிறேன். ஸோ இந்த காலகட்டத்தில் யங்ஸ்டர்ஸ்க்கும் நடுவில் கண்ணியமும் மரியாதையும் ரொம்ப முக்கியத்துவமாக கருதப்படுதுன்னு என்னோடய கருத்தாக இருக்குது.
1: சூப்பராக சொன்னீங்க சக்தியானந்தம். இப்போ நம்ம இவ்வளோ நேரமாக பார்த்தீங்கன்னா கண்ணியம் அதாவது டிக்னிட்டி அப்புறமா செல்ஃப் ரெஸ்பெக்ட் சுயமரியாதையை பற்றி வந்து பேசிகிட்டு இருந்தோம். இதை பற்றி நம்ம பேசுகிறப்போ இந்த லேபரில் வந்து என்ன நல்லா இருக்குது, எந்த வகையான மக்களாக இருந்தாலும் சரி அவங்க என்ன வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே ஈக்குவலான ரெஸ்பெக்ட் வந்து நம்மளோட சொசைட்டியில் கிடைக்கணும் இல்லையா. குறிப்பாக யூத்தை பொறுத்த வரைக்கும் யூத்தோட ஒரு ஐடியாவாக இருக்கட்டும் இல்லை அவங்களோட க்ரியேட்டிவிட்டியாக இருக்கட்டும் நிறைய இடத்துல வந்து கேட்கப்படுறதில்ல. ஸ்கில்ஸ் இருந்தாலும் சரி அவங்களுக்கான அந்த மேன் பவர் கிடைக்க மாட்டேங்குது. ஸ்கில்ஸ் இருந்தாலும் இப்போ அது ஒருத்தவங்கக்கிட்ட போய் அவங்க அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு கரெக்டான ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குது. எல்லா இடத்துலையுமே இப்படி இருக்கிறதில்ல, ஆனால் ஒரு சில இடத்துல இன்னமும் இப்படி தான் இருந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் நடக்கிறதுனால அவங்களோட அந்த கோர் ஐடியாஸ் வந்து நல்ல ஐடியாவாகவே இருந்தாலும் அது வந்து அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகுது. ஃபெயிலியர்னு ஒரு விஷயம் வரப்போ யூத்துக்கு வந்து இப்போ ஃபெயிலியர்ன்றது வந்து சகஜம். ஃபெயிலியர் இல்லாமல் நம்மளால் வந்து நம்மளோட கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணவே முடியாது. இந்த ஃபெயிலியர் அப்போலாம் பார்த்தீங்கன்னா மென்டல் ஹெல்த் வந்து ரொம்பவே பாதிக்கப்படும். அதாவது மனநலம் வந்து நமக்கு வந்து சரியாக இருக்காது, நம்மளால் வந்து கரெக்டான டெசிஷன்ஸ் எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி மனநிலை இருக்கும்போது நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு யூத்தாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற ஐடியாஸ்லாம் வந்து நீங்கள் சொல்லலாம். சொல்லுங்கள் ஷாலினி, இதை பற்றின உங்களோட கருத்து என்ன. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரப்போ அதாவது ஃபெயிலியர்ஸையும் செட்பேக்ஸையும் வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் பார்க்குறப்போ அவங்க அதை எப்படி மேனேஜ் பண்ணணும், எப்படி வந்து அவங்க அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்றதை நீங்கள் நினைக்கிறீங்க.
4: ஃபெயிலியர்ஸ் ஃபெயிலியரை பற்றி சொல்லணும்னா நிறையா சொல்லலாம். ஃபெயிலியர்னு சொன்னாலே அது நெக்ஸ்ட்டு ஸ்டெப் தான் சொல்லுவேன். ஏன்னா ஃபெயிலியர் வந்தால் மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னான்னு சொல்லிட்டு ஒரு திங்க் பண்ணுவோம். அதை அக்செப்ட் பண்ணுற ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா இப்போ யாருக்குமே அது கிடையாது. ஃபெயிலியரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு மைண்ட் செட் நம்மளுக்கு இருந்தாலே நம்ம வின் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் நம்மளுக்கு கொண்டு வரணும். அண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அண்ட் பாசிட்டிவாக இருந்தீங்கனாலே போதும், ஃபெயிலியர் ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிடலாம். அண்ட் பி பாசிட்டிவ், எல்லா யூத்துக்கும் நான் தான் சொல்லுவேன், ஃபெயிலியரை நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் உட்காந்து திங்க் பண்ணாலே போதும், உங்களை ஃபெயிலியரை நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம்.
1: சூப்பர் ஷாலினி, ஃபெயிலியரை ஹேண்டில் பண்ணுறதுக்கான டிப்ஸுமே நீங்கள் கொடுத்தீங்க, அதே மாதிரி பாசிட்டிவாக இருக்க சொல்லி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இதே மாதிரி இந்த ஃபெயிலியர்ஸ் அப்புறமா இந்த டிப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இப்போ இருக்க முக்காவாசி யூத்தை வந்து போய் கேட்டிங்கன்னா என்னடா நல்லா இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் மச்சான் எனக்கு ஒரே டிப்ரெஷனாக இருக்குது, நான் வந்து ஒரே சோகத்தில் இருக்கேன் அப்படி தான் வந்து பாதி பேர் சொல்கிறாங்க. அது என்ன டிப்ரெஷன் சொல்லிட்டு கடைசி வரைக்கும் நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிப்ரெஸ்டாக இருக்க யூத்துக்குலாம் வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க சொல்லுங்க சர்வேஷ்.
5: இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து மனிதர்கள் வந்து எல்லாத்தையும் வந்து நோக்கி அவங்க லட்சியத்தை அடையிறதுக்காக வந்து பயணிச்சுட்டே இருக்காங்க. பயணத்தில் வந்து சில தடைகள் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பஸ்ஸில் வந்து இப்போ வந்து ஒரு இடத்துக்கு போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிறைய வேக தடைகள் இருக்கும். அதே மாதிரி வந்து மனிதர்களோட வாழ்க்கையில் வந்து ஒரு வேக தடை இருக்கும். அது எதுக்குன்னா நம்ம வாழ்க்கையை வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து எப்பயுமே வந்து

0: ஸ்மூத்தாக இருந்தால் நல்லா இருக்காது. ஒரு சில இடத்துல ரஃப் பேச்சஸ் இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து டிப்ரெஷன்ஸ், இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அடிக்ஷன்ஸ், இது எல்லாமே வந்து மனிதர்களோட வாழ்க்கையில் வரது இயல்பு. அதை நாம் எப்படி வந்து கடந்து போகிறோமோ அதுதான். இப்போது வந்து ஷாலினி சொன்ன கருத்தை வந்து நான் வந்து ஏற்றுக்கிறேன். இப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அக்செப்டன்ஸ் ஓவர் டினையல் தான் சொன்னாங்க. இப்போ எப்படின்னா வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து ஏற்றுக்கணும், தோத்துட்டோம் தோத்துட்டோம் அப்படின்னு வந்து நம்ம வந்து நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அந்த தோல்விக்கான கருத்து, ஏன் தோத்தோம் அப்படின்னு வந்து அதை வந்து நம்ம ஆராய்ஞ்சு அதுக்கான வழியில் வந்து நம்ம செயல்பட்டால் நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறலாம்.
1: சூப்பரான ஒரு தாட்டை வந்து சொன்னீங்க சர்வேஷ். இதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி வி ஷுட் நாட் கிவ் அப். இப்போ இந்த இன்னோவேஷன் அப்படின்றது வந்து யூத்துக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. புதுமைகள், புதுமைகளை வந்து கண்டுபிடிக்கிறதுன்றது வந்து யூத்தோட ஒரு பெரிய டாஸ்காகவே ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். சமீப காலத்தில் வந்து இந்த இன்னோவேஷன்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து டெவலப் ஆகிட்டே வருது. இதை பற்றின உங்களோட கருத்து என்ன? இந்த இன்னோவேஷன்ஸ் வந்து நம்மளோட எக்கனாமியோட டெவலப்மெண்ட்டுக்காக இருக்கட்டும், நம்ம நேஷனோட டெவலப்மெண்ட்டுக்காக இருக்கட்டும், எந்த வகையிலலாம் வந்து உதவியாக இருக்குது சொல்லுங்கள் புஷ்பகுமார்.
2: ஆக்சுவலாக இப்போ நீங்கள் கேட்டு சொன்னீங்க இல்லையா, இனோவேஷன் இல்லைங்களா, இனோவேஷன் எதுக்கு? நம்ம புதுசாக ஒரு விஷயத்த கண்டுபிடிக்க போகிறோம், கண்டுபிடிச்சி அது மூலயமா மக்கள் நிறையா வந்து பயன்படுத்தணும், அது மூலயமா நம்மளும் பயன்படையணுன்றது தான்.
1: இனோவேஷனை சார்ந்த நிறைய விஷயத்த வந்து புஷ்பகுமார் நம்ம கூட ஷேர் பண்ணார். அடுத்ததான் வந்து கோபிநாத், நீங்கள் சொல்லுங்கள் இதை பற்றி உங்களோட கருத்துக்கள்லாம்.
3: இனோவேஷன் புதுமை, இப்போ புதுமையாக பார்க்க போனால், இப்போ நம்மக்கிட்ட இப்போ இந்த காலகட்டத்தில் புதுமையாக பார்க்க போனால் நம்மக்கிட்ட வந்து மொபைல் இருக்குது, அந்த காலத்தில் மொபைல் கிடையாது, இந்த காலத்தில் மொபைல் இருக்குது, அதில் ஏஐன்னு புதுசாக ஒன்று வந்திருக்கு. அந்த ஏஐ மூலிமா எவ்வளோ விஷயங்கள் புதுமையாக நடந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ பிஸ்னஸ்ன்னு இருந்தாகட்டும், பிஸ்னஸ் ஆன்லைன் பிஸ்னஸ் ஒரு பக்கம், அது இல்லாமல் இப்போ நம்ம கல்வியே ஏஐயில் மாறிடுது. இப்போ வந்து நம்ம இப்போ என்னோடய டாபிக் நாங்கள் படிக்கிறது தமிழ்னா வச்சுக்கோங்க, இப்போ தமிழில் எவ்வளோ இலக்கியங்கள் இருக்குது, அந்த இலக்கியங்கள் எல்லாத்தையுமே ஏஐ மூலயமா நம்ம விஷுவலாக பார்க்குறோம். அதில் புதிய புதிய வளர்ச்சிகள், அப்டேட்கள் நிறைய நடந்துகிட்டே இருக்குது. அதில் வந்து முக்கிய பங்காற்றுகிறாங்க இளைஞர்கள், வந்து புதுமையில் முக்கிய பங்காற்றுக்கிறாங்க. இந்த கருத்துக்களெல்லாம் தான் நான் வந்து போட்டி நிறைந்த உலகத்தில் இளைஞர்கள் கண்டிப்பாக வந்து அடைய வேண்டிய கருத்துக்களை நான் பார்க்குறேன்.
1: சூப்பர் கோபிநாத், இவ்வளோ நேரம் வந்து சூப்பராக எல்லாருமே நிறைய டாபிக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா. டிஃப்ரெண்ட் கான்டெக்ஸ்ட், காமன் ஆஸ்பிரேஷன்ஸ், இந்த கான்ஃபரன்ஸ் வந்து ஒரு பெரிய ஐ ஓப்பனராக தான் இருந்துச்சு. நம்ம பேக்ரவுண்ட் எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம யூத்குள்ளே இருக்கிற பேஷன், யூனிட்டி, கிரியேட்டிவிட்டி, இதெல்லாம் தான் வந்து அந்த ஒரு யூத் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்தையே வந்து ரொம்ப அழகாக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி நம்மளோட யூத்ஸாக இருக்கட்டும், இந்தியாவில் இருக்க எல்லா யூத்துக்குமே வந்து ஒரு பெரிய செல்யூட். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன்ஸ் எல்லாம் வந்து நமக்கு அடிக்கடி வாய்ப்பு கிடைக்காது. இந்த இன்டர்நேஷ்னல் யூத் டேவை முன்னிட்டு நம்ம இவ்வளோ விஷயத்த வந்து பேசினதில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இவ்வளோ நேரம் என் கூட வந்து பயணிச்சு இந்த டிஸ்கஷனில் ரொம்பவே ஆக்டிவாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் நிறையா தாட்ஸை நீங்கள் கொடுத்தீங்க, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பேசுனீங்க, அது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.

0: வெல்கம் பேக் மக்களே. இவ்வளவு நேரம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட டிஸ்கஷனை கேட்டோம். இதுக்கப்புறம் நம்ம கல்லூரி புக்கள் நிகழ்ச்சியில நல்ல ஒரு மெலோடி வைப் கொடுக்கக்கூடிய சாங்ஸ் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நீங்கள் தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
1: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: கல்லூரி புக்கள் நிகழ்ச்சியில முதல் பாடலா மாரி 2 படத்துல இருந்து கேட்கலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நேரம் சரியா 3:37 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. FM ரெயின்போ 102.8 கல்லூரி புகழ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததா வந்த பாடல் நண்பன் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

0: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: தொடர்ந்து கல்லூரிப்புகள் நிகழ்ச்சியில பாடல் கேட்கலாம். குக்கு திரைப்படத்திலிருந்து

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.
2: நேரம் சரியா 3:49 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. கல்லூரி புக்கள் நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு பாடல் கேட்கலாம், விடுதலை திரைப்படத்திலிருந்து.

0: இங்கே தான் நான் அம்மாவை கடைசியாக பார்த்தேன். இப்போ வரைக்கும் அதை நினப்பு வரப்பெல்லாம் இங்கே தான் வந்து உட்காருவேன். இன்றைக்காச்சும் ஒரு நாள் நான் இங்கே வரப்பேன். எனக்காக இங்கே காத்திருக்கணும்னு ஒரு நம்பிக்கை. இது வரைக்கும் அதை யாருக்கிட்டேயும் சொல்லணும்னு தோணலை, ஆனால் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு.
1: அவங்களுக்கு ஒன்றா இருக்காது, கண்டிப்பாக ஒரு நாள் வந்துடுவாங்க.

0: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
1: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
0: செம்ம டேஸ்ட்.
1: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
2: கலருப்புகள் நிகழ்ச்சியில தொடர்ந்து ஒரு பாடல் கேட்கலாம். 96 திரைப்படத்திலிருந்து.

இதுதான் இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பாடல். கல்லூரி புகழ் நிகழ்ச்சி இவ்வளவு சீக்கிரமா முடிஞ்சிச்சு, எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் நமக்கு டைம் ஒன்னு இருக்கு இல்லையா. இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏஞ்சலா.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனியதொரு மாலை வணக்கத்துடன். எஃப் எம் ரெயின்போ புதுவை 102.8 கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியை தொகுதி வழங்குவதற்காக நான் உங்கள் ஆர்ஜே சோனி. என் கூட இன்னொரு ஆர்ஜேவும் இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கிறதுக்காக சிறப்பு விருந்தினரா நம்ம கூட இருக்காங்க. ஹாய் சொல்லிடுங்க.
2: இன்னைக்கு
1: வந்து உங்களுக்கு சூப்பர் சூப்பரான ஃபேமஸான டைலாக் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். சோ அதை தான் நீங்க வந்து எப்பவும் போல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி காமிக்க போறீங்க. சோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் டைலாக் நம்ம பிளே பண்ணிடலாம் தீபா.
2: அதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் அப்ளைஸ் இருக்கு. கட் கேமரா ரோலிங் கோ ஆர்ஜே நான் சொன்னாதான் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணும் உங்களோட டைலாக்.
1: சில டைம் வந்து மெய் மறந்து இருக்கும் போது என்ன பண்ணலாம் அந்த கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணுங்க.
2: அதையும் சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன எந்த டைலாக்கும் பேச
1: சொல்லக்கூடாது.
2: ஆமா, அதுதான் வந்து கண்டிஷன்ஸ் அப்ளைஸ் ஆகுது இன்னைக்கு.
1: ரெண்டு கண்டிஷன். எஸ், ஓகே. இந்த கண்டிஷனுக்கு நான் உடன்படுறேன். ஓகே, உங்களுக்கான கண்டிஷன் சாரி டைலாக் பிளே பண்ணிடலாம்.
3: ஜெயிச்சுட்டே இருக்கோம், எங்கேயோ போயிட்டு இருக்கோம்னு நினைக்கவே நினைக்காத. வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் யாரு முன்னாடி போறாங்கிறது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வராங்கிறது தான் முக்கியம்.
1: டைலாக் எல்லாம் கேட்டீங்களா? சிலம்பரசனோட டைலாக் தான் வந்து நம்ம போட்டிருக்கோம் ஒரு ஃபேமஸான மன்மதன் திரைப்படத்துல இருந்து. சோ திரும்பவும் உங்களுக்காக ஒரு முறை அந்த டைலாக நான் இப்ப பிளே பண்ணிடுறேன். ஓகேவா? கேட்டுட்டு நீங்க உடனே வந்து வந்துருங்க.
3: ஜெயிச்சுட்டே இருக்கோம், எங்கேயோ போயிட்டு இருக்கோம்னு நினைக்கவே நினைக்காத. வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் யாரு முன்னாடி போறாங்கிறது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வராங்கிறது தான் முக்கியம்.
1: நிகழ்ச்சியில டைலாக் வந்து போட்டாச்சு. இப்ப நீங்க எல்லாருமே ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உடனே கால் பண்ணுங்க எஃப் எம் ரெயின்போக்கு 2271760, மற்றொரு எண் 2271770. வெளியூர்ல இருந்து கால் பண்ணக்கூடிய நேயர்கள் 0413 என்ற முன்குறிட்டையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. உங்களோட பார்ட்டிசிபேஷனுக்காக நாங்க இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
2: ஆமா,
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

0: ஷோ கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில முத முதலா வந்து டைலாக் சொல்றதுக்காக ஒரு நேயர் வந்திருக்காங்க. பேசிடலாமா தீபா?
1: இதை விடாம நம்ம பேசிட்டு இருக்கோம்.
0: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், சொல்வது யார் சார்?
2: ஐயப்பன்.
0: சொல்லுங்க ஐயப்பன் சார், டைலாக் பேச ரெடியா?
2: இல்ல, எனக்காக ஒரு வாட்டி போடுங்க.
1: இல்ல,
0: அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு ஏதோ சொல்ல போறீங்கன்னு சொல்லிட்டு டைலாக் திருப்பி போடணும் அதானே?
2: நினைக்காதீங்க.
1: இது மோஸ்ட் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு சிம்பு டைலாக் இது. நாங்களே அதை சொல்லிட்டோம். இதுக்கப்புறம் நீங்க அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. சொல் பேச்சு கேக்குற கிளி பிள்ளையே ரிப்பீட் பண்ணுங்க.
0: ஜெயிச்சுட்டே
2: இருக்கோம், எங்கேயோ போயிட்டே இருக்கோம் நினைச்சிட்டு இருக்காதிங்க. லைஃப்ல யாரு ஃபர்ஸ்ட் வராங்கிறது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வராங்கறத முக்கியம்.
0: பலே பலே,
1: வாவ் வாவ்
0: வாவ் வாவ் வாவ், சம சூப்பர் சார்,
1: எக்ஸலென்ட் ஃபர்ஸ்ட் டைலாக். வந்து நான் கேட்கவே இல்லைங்க, எனக்கு மறுபடியும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள தாச்சா காமிச்சிட்டு பயங்கரமா வெளுத்து கட்டிட்டாரு. அதான் அங்க ஐயப்பன் சார், எக்ஸலென்ட், தேங்க்யூ ஃபார் காலிங். நன்றி
2: நன்றி
0: நன்றி. ஓகே, நீங்களும் இந்த கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா கால் பண்ண வேண்டிய எண்கள்
1: 2271760
0: மற்றொரு 2271770.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. கட் கேமரா ரோலிங். நேரம் 4:10 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா அவங்களோட திறமையை நிரூபிக்கிறதுக்காக ஒருத்தவங்க வந்திருக்காங்க. யாரு, எங்க இருந்து பாக்கலாம்? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம். சொல்வது யாரு மேம்?
1: நன்றிங்க மேம், வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிங்க மேம். ஹேமலதா, கள்ளக்குறிச்சியில இருந்தேங்க மேம்.
0: உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாதான் மேம் ஷோவே.
1: ஒரு மணி நிகழ்ச்சிக்கு வந்து வந்து பாத்துட்டு சரி அவங்களை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்துட்டாங்க மேம்.
2: ஓகே, வந்து வந்து எட்டி பாத்துட்டு போறீங்களா?
1: ஹாய் ஸ்நேகிதே. ஓகே பிசி. ஓகே ஓகே மேம்.
0: என்ன மேம், டயலாக் பேசுறீங்களா இல்ல போடணுமா?
1: போடுறதோ ப்ளே பண்ணுங்க மேம், மறந்து போச்சு.
0: ஓகே, வாங்கிடலாம்.
1: ஃபர்ஸ்டா வந்தாலும் லாஸ்டா வந்தாலும்
2: எப்படி பெஸ்ட் வருவேன்.
1: பெஸ்டா தான் வருவோம்.
0: பாக்கலாம் பாக்கலாம்
1: பாக்கலாம்.
3: ஜெயிச்சுட்டே இருக்கோம், எங்கேயோ போயிட்டு இருக்கோம்னு நினைக்கவே நினைக்காத. வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் யாரு முன்னாடி போறாங்கிறது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வராங்கிறது தான் முக்கியம்.
0: கேட்டிங்களா மேம்?
1: தேங்க்யூ மேம், கேட்டேங்க மேம்.
0: ரெடியா?
1: ரெடிங் மேம்.
0: கட் கேமரா ரோலிங்
2: ஸ்டார்ட்.
1: வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கோம்னு பாக்காத வாழ்க்கையில ஜெயிச்சுட்டே போயிட்டே இருக்கும்னு நினைக்காத. ஃபர்ஸ்ட் வர்றாங்களோ லாஸ்டா வர்றாங்களோ அது வந்து பெஸ்டா வர்றாங்கல்ல, லாஸ்டா வந்தாலும் பெஸ்டா வர்றாங்கல்ல, அவங்களதான் பாக்கணும்.
0: இந்த டைலாக் எழுதிந்து யாரு அத சொல்லுங்க. நாங்க போட்டது ஒரு டைலாக், நீங்க பேசி மீனிங் ஒன்னா வந்தா போதுமா? எங்களுக்கு அந்த மாடுலேஷன்ல சிம்பு சார் சொன்ன மாதிரியே நீங்க பேசணும். யாரு ஃபர்ஸ்டா வராங்கன்றது முக்கியம் இல்ல, யாரு லாஸ்டா ஃபர்ஸ்ட் வராங்கன்றது தான் முக்கியம். இப்ப நீங்க இதான் சொல்லி ஆகணும், நான் விட மாட்டேன்.
1: முயற்சி பண்றேங்க மேம், அது கன்ஃபியூஸ் ஆயிடுது. அது சொல்லுங்க
0: பாருங்க, யாரு ஃபர்ஸ்ட் வராங்கன்றது முக்கியம் கிடையாது.
1: ஓகே,
0: யாரு லாஸ்டா ஃபர்ஸ்ட் வராங்கன்றது தான் முக்கியம்.
2: ஆமா.
1: ஓகே ஓகே, சூப்பர்ங்க மேம்.
0: ஓகேவா? கட் கேமரா ரோலிங் ஸ்டார்ட்.
1: வாழ்க்கையில ஜெயிச்சிட்டே போயிட்டே இருக்கும்னு நினைக்காத. வாழ்க்கையில யாரு ஃபர்ஸ்ட் வராங்கிறது முக்கியம் இல்ல, யாரு
2: ஃபர்ஸ்டா
1: வராங்கன்னு முக்கியம்.
0: ஃபர்ஸ்டா
1: வராங்கன்னு பாக்கணும்.
0: இன்னொரு முறை சொல்லுங்க.
1: ஓகே, வாழ்க்கையில ஜெயிச்சிட்டே போயிட்டே இருக்கும்னு நினைக்காத. ஃபர்ஸ்ட் வர்றாங்களோ இல்ல அத பார்த்து போது பாருங்க, ஃபர்ஸ்ட் வர்றது முக்கியம்.
2: மிடில் வச்சுக்கோ. சூப்பர் சூப்பர். இருந்தாலும் நாங்க கொடுத்த கொடுமையெல்லாம் சகிச்சுட்டு பயங்கரமா நீங்க ஆன்சர் பண்ணிருக்கீங்க.
1: ஆமா, ஃபர்ஸ்ட் வர்றது முக்கியம் இல்ல, லாஸ்டா யாரு ஃபர்ஸ்ட்
0: வர்றாங்க.
1: தேங்க்யூ, வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி.
0: நன்றி நன்றி.

0: அன்வர் பாஷா.
1: அன்வர் பாஷா சார், டைலாக் பேச ரெடியா?
0: ரெடி மேடம்.
1: ஓகே, கட் கேமரா ரோலிங் ஸ்டார்ட்.
0: வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம், எங்கேயே போயிட்டு இருக்கும் நினைக்காத. லைஃப்ல யார் ஃபர்ஸ்ட் வராங்கன்றது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் வராங்கன்றது தான் முக்கியம்.
1: சூப்பர், 100க்கு 200% பாஸ் ஆயிட்டீங்க. செலக்டட், யூ ஆர் செலக்டட்.
0: அடுத்து மேடம், அடுத்து நான் ஒரு டைலாக் மக்கள் எம்ஜிஆர்.
1: ஓகே பேசுங்க.
0: இது வந்து படகோட்டி வசனம் மேடம். இதுல வந்து நாலு குப்பம், அந்த நாலு குப்பத்துக்கும் அரசாங்கத்துக்கிட்ட பேசி எம்ஜிஆர் வரும்போது அவருக்கு எதிராக ஒரு குப்பம், அது ராமதாஸ் சார் குப்பம். அவர் வரும்போது என்ன செய்வாங்க, அந்த ராமதாஸ் குப்பம் மாணிக்கம் வர.
1: டைலாக் போயிடுங்க சார் டைரக்டா.
0: அதனால சொல்லுங்க, மாணிக்கம் ஒழிக, மாணிக்கம் ஒழிக.
2: அதெல்லாம் சொல்ல முடியாது.
0: அவர் வந்து என்ன சொல்லுவாரு, நானும் சொல்லுவேன் நீங்க எல்லாம் வாணும்ட்டு சொல்லுவாரு. நாம எல்லாம் கடல்ல போயிட்டு நம்மளோட உயிரை பணைய வச்சு மீன் கொண்டு வரோம், நமக்கு நல்ல சாப்பாடு உண்டா, குடியிருக்க நல்ல வீடு உண்டா, நாம எல்லாம் ஒன்னு சேர்ந்தா அரசாங்கம் நமக்கு படகு, கடனுதவி, மீன்பிடி சாதனங்கள், பசங்க படிக்க பள்ளிக்கூடம், கல்வி வசதி இதெல்லாம் செய்யற தரங்குது. இதையெல்லாம் சொல்ல சொல்ல வந்தா என்னையே நீங்க அடிக்க வரீங்க. எப்படி மேடம் வசனம்?
2: சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் கூட நீங்க ஏதோ கதை சொல்லி இருக்கீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டாவும் கொட்டி கேட்டு. ஓகே சூப்பர் சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ
1: தேங்க்யூ சார், தேங்க்யூ
0: தேங்க்யூ மேடம்.
3: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம், கொசு உற்பத்தியை தடுப்போம், டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
4: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.
1: அதுக்கு இல்லாத டைலாக் எல்லாம் போட்டு சொல்லிடாதீங்க சார், இருக்கு
5: சொல்ல மாட்டேன்.
1: ரெடியா?
5: ஓகே மேடம்.
1: கேமரா ரோலிங் ஸ்டார்ட்.
5: ஜெயிச்சுக்கிட்டே இருக்கோம், எங்கேயோ போயிட்டே இருக்கோம் என்று நினைக்கவே நினைக்காத. வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் யார் முன்னாடி போறா என்பது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யார் முன்னாடி வர்றான்றதுதான் முக்கியம்.
1: எங்கேயோ
5: போயிட்டே இருக்கோம் என்ன நினைக்கவே நினைக்காத. வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் யாரு முன்னாடி போறா என்பது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் வரா என்பதுதான் முக்கியம்.
1: ஓகே சூப்பர் சூப்பர்.
2: தெரியுது
5: என்ன சார், பணம் பணம் சொல்லிக்கிறீங்க. வாழ்க்கையில ஒரு நாள் சிரிக்காத ஏழையும் இல்ல, ஒரு நாள் அழாத பணக்காரனும் இல்ல.
2: சூப்பரான டயலாக்,
1: சூப்பர்.
5: தேங்க்யூ மேடம், வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி மேடம்.
1: நன்றி. நேர்களை நீங்களும் இந்த நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ணா கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770.

0: வணக்கம்
1: மேடம்.
0: வணக்கம். சொல்வது யார் சார்?
1: கடலூர் தேவாம்பட்டினம்.

0: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. ஒரு கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி. கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ. கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து ஒரு புது டைலாக் வந்து போட போறேன். சோ வர நேயர்கள் வந்து இதையும் கேட்டுட்டு பேசுறதுனாலும் தயார் தான்.
4: ஊர்ல 10-15 ஃப்ரெண்ட் வச்சிருக்கோம்னா சந்தோஷமா இருக்கான். ஒரே ஒரு ஃப்ரெண்ட வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்த
5: ஜெயிச்சுட்டே இருக்கோம், எங்கேயோ போயிட்டு இருக்கோம்னு நினைக்கவே நினைக்காத. வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் யாரு முன்னாடி போறாங்கிறது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வராங்கறதா முக்கியம்.
3: கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில எந்த டைலாக் பேச போறாங்கன்னு தெரியல. யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க, யாரு எங்க இருந்துன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம்.
3: வணக்கம். செல்வதி யார் மேம்?
6: நான் ஜான்சி ராணி, கனடி நகர்ல பேசுறேன்.
3: சொல்லுங்க ஜான்சி ராணி மேம், என்ன டைலாக் பேச போறீங்க?
6: நீங்க போட்டதுதான்.
3: ஓகே ஓகே, ரெடியா?
6: ரெடிதான்.
3: கட் கேமரா ரோலிங் ஸ்டார்ட்.
6: வாழ்க்கையில யாரு ஃபர்ஸ்ட் வராங்கன்றது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல

0: யாரு ஃபர்ஸ்ட் வராங்கன்றதுதான் முக்கியம்.
1: ஊர்ல 10-15 ஃப்ரெண்ட் வச்சிருக்கலாம், சந்தோஷமா இருக்கான். ஒரே ஒரு ஃப்ரெண்ட வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தர் இது.
2: கேட்டீங்களா மேம்?
0: பேசுறேன்.
2: நாங்களும் ரொம்ப எடிட் பண்ணி ஸ்டார்ட்ல இருந்து
0: ஆரம்பிச்சிடுறோம். ஊர்ல 10-15 ஃப்ரெண்ட் வச்சிருக்கான்னு சந்தோஷமா இருக்கிறான். ஒரே ஒரு ஃப்ரெண்ட வச்சு நான் படுற அவஸ்தை இருக்கு. ஐயோ,
3: அந்த ஃப்ரெண்ட் யாரும் சொல்லுங்க எங்களுக்கு.
0: ஒரு 2-3 பேர் இருக்கிறாங்க,
2: அவ்வளவுதான். ஓகே, அப்ப அந்த டைலாக் உணர்ந்துதான் சொல்லிருக்கீங்க நீங்க, அனுபவ டைலாக்கா?
0: ஆமா ஆமா.
2: ஓகே மேம், தேங்க்யூ சோ மச்.
0: நன்றி நன்றி.
2: நீங்களும் கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ணும்னா கால் பண்ணுங்க 2271760 மற்றொரு 2271770.

0: நிகழ்ச்சியில பேசுறதுக்காக இன்னொரு நேயர் இருக்காங்க.
1: கண்டிப்பா பேசலாம்.
0: தீபா, உங்க பேரை மறந்துட்டேன். வணக்கம்.
2: இருவருக்கும் வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் சந்திரசேகர். நீங்க நலமா இருக்கீங்களா?
2: எனக்காக ஒரு வாட்டி போட்டுருங்க.
3: ஜெயிச்சிட்டே இருக்கோம், எங்கேயோ போயிட்டு இருக்கோம்னு நினைக்கவே நினைக்காத. வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் யாரு முன்னாடி போறாங்கிறது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வராங்கிறது தான் முக்கியம்.
4: ஊர்ல 10-15 ஃப்ரெண்ட் வச்சிருக்கலாம், சந்தோஷமா இருக்கான். ஒரே ஒரு ஃப்ரெண்ட வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தர் இது.
1: எங்கயோ போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கவே நினைக்காத.
2: ஓகே, வாழ்க்கையில ஜெயிச்சிட்டோம் எங்கயோ போயிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு நினைக்கவே நினைக்காதீங்க. வாழ்க்கையில யாரு ஃபர்ஸ்ட் வராங்கிறது முக்கியம் இல்ல, வாழ்க்கையில யாரு லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வரா அப்படிங்கிறது தான் முக்கியம்.
5: ஒரே ஒரு

0: அடுத்து அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பே கொடுக்க கூடாது.
1: நம்மளே இப்ப போட்டுட்டு நம்ம சாங்குக்குள்ள போயிடுறோம். ஓகேவா? லாஸ்டா வர அந்த எதிர்பார்க்கிறோம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: 4:34 கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சியில அடுத்ததா தன்னோட தனித்திறமையை நிரூபிச்சு இன்னைக்கு செலக்ட் ஆக போற அந்த நேயர் யார் எங்க இருந்து பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், சொல்வது யாரு மேம்?
3: வாழப்பட்டாம்பாளையம் கலா பேசுறேன். இருவரும் நலமா?
2: நலம் நலம் கலா மேம். நீங்க நலமா?
3: நானும் நலமா இருக்கேன் மேம்.
2: கலா மேம், என்ன டைலாக் வந்து நடிச்சு காமிக்க போறீங்க?
3: ரெண்டு டைலாக் சொல்றேன்
2: மேம். சிம்பு டைலாக்கும் ஒரே ஒரு ஃப்ரெண்ட் அதுவா?
3: வாழ்க்கையில வாழ்க்கையில ஜெயிச்சே இருக்கோம், எங்கே போயிட்டே இருக்கணும் நினைக்கவே நினைக்காது. வாழ்க்கையில யாரு ஃபர்ஸ்ட் வரான்றது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் வரான்றதுதான் முக்கியம்.
2: ஏ சூப்பர், கரெக்டா தான சொல்றாங்க.
4: என்னைய பார்த்து சொல்ற மாதிரி.
2: ஓகே ஓகே, அடுத்த டைலாக்.
3: ஊருக்குள்ள 10-15 ஃப்ரெண்ட் வச்சிருக்கலாம், நிம்மதியா இருக்கிறான். நான் ஒரே ஃப்ரெண்ட் வச்சிருக்கிறேன். ஐயோ
2: கேட்டீங்களா மேம்? ரெடியா?
3: ரெடி மேம்.
2: ஓகே சொல்லுங்க.
3: மாப்பிள்ள மாப்பு
2: சண்டை போட்டாங்கன்னா ஒருவேளை சோத்துக்கு இது மாதிரி உயிரிழப்பீங்க.
4: நீங்க வானத்தை பறக்காதீங்க.
2: ஓகே நேர்களே, நீங்களும் வந்து கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா கால் பண்ணுங்க 2271760 மற்றொரு 2271770.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில அடுத்ததா பேச காத்திருக்கும் நேயர் யார், எங்க இருந்து பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்வது யார் சார்?
1: இளமாங்கலம் ஆர் முருகன்.
0: ஓகே சார், என்ன டைலாக் பேச போறீங்க? மூணு டைலாக் போட்டிருந்தோம்,
1: ரெண்டு டைலாக் பேசிடுறேன் மேடம்.
0: ஓகே, பேசலாமா?
1: பேசலாம் மேடம்.
0: கட் கேமரா ரோலிங் ஸ்டார்ட்.
1: ஊருக்குள்ள அவன் 10-15 ஃப்ரெண்ட் எல்லாம் வச்சிருக்கான். நான் வச்சுக்கிறேன் பாரு, ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான். ஐயோ, நான் படுற பாடு இருக்க, ஐயோ சொல்ல முடியலடா சாமி,
0: சொல்ல முடியல சாமி. ஓகே,
1: மாப்பிளா மாப்பிளா, ஐயோ வச்சுட்டா மாப்பு ஆப்பு, வச்சுட்டா ஆப்பு
0: மாப்பு வச்சிட்டாயா ஆப்பு அப்படி சரி
2: சொல்லுங்க. உங்களுடைய அந்த ஐயோ ஃப்ரெண்ட் யாரு? மாப்பு மாப்பிள யாரு சொல்லுங்க.
1: மாப்பிள்ளைய வேட்டு என்ன மாப்பிள்ள வரல மேடம். ஆனா இப்பத்துக்கு வர மாட்டாப்ல, ஒரு 10-15 வருஷமாவது ஆகும் மாப்பிள்ள வரத்துக்கு.
0: இல்ல இல்ல, அந்த ஃப்ரெண்டு அது சொல்லுங்க.
2: மாப்பிள்ள மச்சான் அப்படியே நம்ம கூப்பிடுவோம்ல, சும்மா பேச்சு வாக்குல.
1: கூப்பிடுவானா
2: கோச்சுக்கோங்க.

0: அதான் சொல்ல கூடாது. ஓகே சரி, ஓகே தப்பிச்சு போங்க சார்.
1: வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறன்ட்டு எங்கேயோ போய்கிட்டே இருக்கிறன்ட்டு முக்கியம் இல்ல, நினைக்காத. யாரு லைஃப்ல முன்னாடி வராங்கதான் முக்கியம், லைஃப்ல பின்னாடி வரது முக்கியம் இல்ல, முன்னாடி வரதுதான் முக்கியம்.
0: முன்னாடி வரதான்
2: முக்கியம். மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆதி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
3: ஊர்ல 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கலாம், சந்தோஷமா இருக்கான். ஒரே ஒரு ஃப்ரெண்ட வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தரு இது.
4: ஜெயிச்சுட்டே இருக்கோம், எங்கேயோ போயிட்டு இருக்கோம்னு நினைக்கவே நினைக்காத. வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் யாரு முன்னாடி போறாங்கிறது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வராங்கிறது தான் முக்கியம்.
5: வாழ்க்கையில ஜெயிச்சுட்டே இருக்கிறோம், முன்னாடி எங்கேயும் போயினா இருக்கிறோம் நினைக்கவே நினைக்காத. வாழ்க்கையில யார் ஃபர்ஸ்ட் வர்றாங்கன்னு முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் வர்றாங்க தான் முக்கியம்.
2: ஓகே சூப்பர், நெக்ஸ்ட்.
5: நெக்ஸ்ட் மேம், சாரி மேம், ஊர்ல 10-15 ஃப்ரெண்ட் வச்சுக்கிறான் சந்தோஷமா இருக்கிறான், நான் ஒரே ஒரு ஃப்ரெண்ட் வச்சு நான் படுற அவஸ்தை இருக்குது. ஐயோ
2: ஜெயா மேம், ஓகே சூப்பரா பண்றீங்க. கொஞ்சம் வந்து எதுக்கு அடுத்தடுத்தது வேணாம், சூப்பரா பொறுமையா சொல்லுங்க எங்களுக்கு, ஏன்னா நீங்க அவ்வளவு அழகா டைலாக் டெலிவர் பண்றீங்க.
5: ஊர்ல 10-15 ஃப்ரெண்ட் வச்சுக்கிறாங்க சந்தோஷமா இருக்கிறாங்க, நான் ஒரே ஒரு ஃப்ரெண்ட் வச்சு நான் படுற அவஸ்தை
2: இருக்குது. யார் அந்த ஃப்ரெண்டு?
5: இல்லைங்க மேம், ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்ல கிடையாது மேம்.
2: ஓகே மூணாவது,
5: மாப்பிள்ள
2: நீங்க அந்த மாதிரி பேய்க்கெல்லாம் பயந்துருக்கீங்களா ஜெயா மேம்?
5: ரொம்ப பயப்படுவேன் மேம்.
2: ஓகே ஓகே மேம், சூப்பரா சொன்னீங்க. முடிங்க முடிங்க, டயலாக் முடிக்கல பாருங்க. நீங்க மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, திரும்ப சொல்லுங்க. மாப்பு
5: மாப்பிள்ள,
2: ஆமா ஆமா
5: மாப்பிள்ள, மாப்பு மாப்பு வச்சுட்டாண்டா.
2: சூப்பர் சூப்பர் ஜெயா மேம், தேங்க்யூ
5: தேங்க்யூ மேம், உங்களுக்கும் தீபா மேம் தேங்க்யூ,
2: நன்றி, தேங்க்யூ.

0: நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த அழைப்பாளர் யார் எங்க இருந்து பாத்துலாமா தீபா?
1: பாக்கலாம்.
0: நீங்க ஏதாவது டைலாக் பேச விரும்புறீங்களா?
1: இல்ல இல்ல.
0: ஓகே, ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்வது யார் சார்?
2: கடலூர் மாவட்டம்.
0: கடலூர்ல இருந்து யார்
2: சார்?
0: டைலாக் பேச ரெடியா? சொல்லுங்க சார். என்ன டைலாக் பேச போறீங்க? நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணா கால் பண்ணுங்க. FM Rainbow 2271760 மற்றும் 2272

0: தமிழையா.
1: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
2: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
3: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
4: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. கட் கேமரா ரோலிங். நேரம் 4:54:38. நிகழ்ச்சியில பேச காத்திருக்கும் அடுத்த அழைப்பாளர் யார், எங்கிருந்து பாக்கலாம்? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், சொல்வது யாரு?
1: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம். எப்படி எப்படி இருக்கீங்க மேம்? இருவரும்
0: இருவரும் நலமா இருக்கும் கலைவாணி. எதுக்கு பதட்டமா இருக்கீங்க?
1: வாழ்க்கையில ஜெயிச்சுட்டே இருக்கும், எங்கயோ போய்கிட்டே இருக்கும் நினைக்காத. லைஃப்ல யார் ஃபர்ஸ்ட் வராங்கிறது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் வராங்கிறது தான் முக்கியம்.
0: என்ன கலைவாணி ஒரு அச்சு பிசகாம சொல்லிட்டீங்க.
1: ஊர்ல 10-15 ஃப்ரெண்ட் வச்சிருக்கிறவங்களாம் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா நான் ஒரே ஒரு ஃப்ரெண்ட் வச்சுட்டு நான் படுற பாடு இருக்கே, ஐயோ.
0: அடுத்தது
1: மாப்பிள மாப்பு வச்சுட்டாண்டா அப்பு.
0: தெரியல, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. சோ கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியை வந்து நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். அந்த நிறைவா வந்து மாரி திரைப்படத்தை வந்து பாடல் கேட்கலாம். அடுத்ததா உங்களுக்காக அலையோடு விளையாடு ஷோ இருக்கு, அதையும் கேட்டு மகிழ்வுங்க.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கற்றல் கலந்திருக்கும் நேர்களுக்கு இனிதொரு மாலை வணக்கம். மாலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக இங்க நான் ஸ்டூடியோலேருந்து தீபா பேசிட்டு இருக்கேன். நம்மளோட இன்னொரு ஆர்ஜே எந்த ஒரு பியூட்டிஃபுல்லான பீச்ல நம்ம கூட கனெக்ட் ஆக போறாங்க அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நேரத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி அலையோடு விளையாடு அப்படின்றதோட தீம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பாண்டியில அழகழகான பீச்சஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த பீச்ல இருந்து நம்மளுடைய ஆர்ஜேஸ் அங்க இருக்கக்கூடிய மக்களோடைய இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க கூட ஃபன் பண்ணி நிறைய கேம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி நம்ம கூட வந்து என்ஜாயபிளா ஒரு ப்ரோக்ராம் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இன்னைக்கு எந்த பீச் வந்து எந்த ஆர்ச்சியை நம்ம கூட கனெக்ட் ஆக போறாங்க அப்படின்றத இன்னும் ஃபியூ மினிட்ஸ்ல நம்ம ஒரு பாடலுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ மாஸ்டர் திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் வருது, அந்த ஆர்ச்சியைக்காக நாங்க பாட்டெல்லாம் இங்க போடுறோம்ப்பா கேளுங்க.

0: உண்மையிலேயே வர சொன்னாங்களா
1: சார்? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? சத்தியமா வர சொல்லிட்டாங்க சார். அண்ணா அடி அடி.

0: விளையாடு விளையாடு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம பயங்கர வந்து ஒரு இன்ட்ரோ சாங் எல்லாம் கொடுத்து மார்ஜை கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம்ப்பா. வாங்க கனெக்ட் பண்ணுவோம். கம்ப்யூட்டர் ஜி, கனெக்ட் த கால்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நான் தான் உங்க தோழன். ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். ஸோ லாங் பேக்குக்கு அப்புறம் திருப்பி உங்க கூட ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் தான் உங்க தோழன் விமல், அலைவட நிகழ்ச்சிக்காக வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஒன் ஹவர் வந்து உங்களுக்கு ஜாலியா பண்ணா என்னென்னலாம் என்டர்டைன்மெண்ட் கொடுக்க போறோம் அப்படின்றது எல்லாத்தையும் நீங்க ஈகரா வெயிட் பண்ண போறீங்க, கேட்க போறீங்க. உங்களோட சேர்ந்து நானும் ஜாலியா என்ஜாய் பண்ண போறேன். நான் இப்ப ராக் பீச் தான் இருக்கேன். ஸோ ராக் பீச் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு தெரியுமா? அரவணா ஆடி மாசம் வந்தாலும் வந்துச்சு, கோயில் தான் நிறவனு பார்த்தா நம்ம ஊர் பீச்சுமே வந்து கூட்டமா இருக்குது. அந்த அளவுக்கு கூட்டம் வந்து இங்க நிறைஞ்சு விளைஞ்சிட்டு இருக்கு. ஸோ அது இல்லாம ஒரு வீக்கெண்ட் வரையா சொல்லவே தேவையில்ல. அது சுத்தி பக்கத்துல இருக்கிற எல்லா ஊருக்காரங்களும் நம்ம ஊருக்கு தான் வந்து வண்டி கட்டிட்டு வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்தாச்சு இன்னைக்கு. ஸோ ஜாலியா என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம் இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் பேசி. ஸோ தொடர்ந்து கேளுங்க, இது எஃப்எம் ரெயின்போ புது இன்வெஸ்டபிலிட்டி என்றும் உங்கள் மனதோடு.
0: ஓகே, பயங்கரமான ஒரு இன்ட்ரோவா இருக்கு. ஸோ என்ன மாதிரியான ஃபன் கேம்ஸ்லாம் அவர் வந்து கண்டக்ட் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக வெயிட் பண்ணுவோம். ஸோ நிறைய நீங்களும் பேசணும், ஆர்ஜே விமலோட பேசணும் அப்படின்னா ராக் பீச்சுக்கு வாங்க, கிளம்பி வாங்க, வந்து நம்மளோட நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்கலாம். அவர் கேட்குற கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லலாம். ஸோ உங்களுக்காக பாடல் வந்து கேட்கலாம் வாங்க. படிக்காதவன் திரைப்படத்தில் இருந்து.

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: அலையோடு விளையாடும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 5:11, 40 மணித்துளிகளை நம்ம கூட யார் கனெக்ட் ஆயிருக்காங்க? ராக் பீச்ல ஆர்ஜி விமலோட நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
3: வெல்கம் பேக் டு ஷோ. நீங்கள் கேட்டு கூட இருக்கும் இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. நான் நம்ம தோழன் விமல். ஆர்ஜி வந்தாச்சு. இப்போ ஒரு 3 பேர் வந்து நாங்க டூரிஸ்ட். அவங்க பேசலாம். வணக்கம்.
4: என் பேர் சிவன்.
5: ஓகே, நீங்க என்ன பண்றீங்க? எல்லாரும் வீட்டுல வந்து யாராவது ஒருத்தங்க இப்ப எங்கயாவது வெளியே போறாங்க, சண்டை போடுறாங்க, வீட்டுல போட்டு கொடுக்காது யாரு? இது யாரு கடைசியா ஒருத்தர் பதுங்கி பதுங்கி நிக்கிறாரு? மனசு விட்டு பேசுனா இவங்கள்ட்ட எல்லாம் சொல்லுவீங்களா? இல்ல இவங்க சொன்னா வீட்டுல சொல்றாங்க, இவங்கள்ட்ட சொல்லக்கூடாது, வெளில சொல்லலாம் நினைக்கிறேன்.
4: இல்ல அவங்ககிட்ட சொல்ல விளையாட சொல்லுவாங்க. அவங்க பேசுறேன்.
5: எதாவது நாள் வந்து உங்களுக்காக பண்ணுவாங்களா? எப்படி நீங்க அண்ணன் தம்பிங்க இருந்தால ஒரு அண்ணனுக்கு எல்லாம் தம்பிங்க அப்படின்னு சொல்லி நிற்பாங்களா? இல்ல அண்ணனே வாங்கிட்டு வரட்டும் அப்புறம் மாத்திரம்?
4: சில டைம் இருப்பாங்க, ஒரு சில டைம் இருக்க மாட்டாங்க. அது வேணாலும் சொல்லலாம்.
5: அது அது அந்த டைம்ல வந்து தம்பிங்க நமக்காக நிற்கும் போது எப்படி இருக்கும் உங்ககிட்ட?
4: நல்லா இருக்கும். அவங்க எதனா சொன்ன வேற ஒரு ஏதாவது வேலை நடக்குன்னா சொன்னா செய்வாங்க. ஒரு சில டைம் மெரிச்சலா இருக்கும், ஒரு சில டைம் நல்லாவும் இருக்கும்.
5: சொல்லுங்க. என்னையே பாக்குற மாதிரி இருக்கு.

0: ஓஹோ, நீங்க அந்த கேங்கா? திருக்குறளை மடிச்சு போட்ட மாதிரி இருக்கு, திரும்பி போட்ட மாதிரி இருக்குன்னு சொல்றாங்களே, அவங்க தானே நீங்க? இப்ப நீங்க வீட்டுல வந்து நீங்க வந்து நீங்க தான் தெரியுங்களா? ஒரு குட்டி பையன் கூட சுத்திட்டு இருக்காப்ல, நீ உங்களை பார்த்து அவர் வந்து இந்த மாதிரி பட்ட சட்டெல்லாம் பார்த்து கத்துக்குவான்னு சொல்றாங்க பையன் இருக்கா, இல்ல வந்து போல அவன் கூட ஜாலி என்ஜாய் பண்ணும் அப்படின்னு?
1: அந்த மாதிரி இல்ல, எதுவும் செய்ய மாட்டான்.
0: ஒருத்தருக்கான ஓகே, எப்படி உங்களுக்கு அந்த வர்க்கத்துக்கு ஆசை இருக்கு? அந்த இப்போ எலக்ட்ரிஷியன் இப்போ ஸ்கூல் முடிச்சிருக்காங்க. இப்போ நீங்க என்ன ஒர்க் இருக்கீங்க?
1: நான் வந்து மார்க்கெட்டிங் சேல்ஸ் மேனேஜராக இருக்கேன்.
0: உங்கள்கிட்ட தான் பேசுறோம், மார்க்கெட்டிங் சேல்ஸ் மேனேஜர்னா அந்த ஒர்க் எப்படிப்பட்ட ஒர்க்?
1: கஷ்டம், ஃபீல்டில் இறங்கி செய்யறது, அவன் பேசுறதெல்லாம் காதல் வாங்கணும், அவங்க மண்டேக்கு இறங்கி நம்ம ப்ராடக்டே சேல்ஸ் பண்ணணும், அது நம்ம வேலையே.
0: ஓகே, அதே போல் வந்து இந்த ஒர்க்கில் வந்து நிறைய இதுவும் பண்ணலாம், வெளியில போற மாதிரி மார்க்கெட்டிங் மாதிரி சுத்திட்டு நம்ம பர்சனல் ஒர்க்கும் பாக்கலாம்.
1: நம்ம பசங்க பாத்துக்கலாம், பட் ஆனா மாட்டிதான்
0: அவ்வளவுதான், சம்பளத்துல கை வச்சிருக்காங்க, இன்சென்டிவ்ல கை
1: வச்சிருக்காங்க.
0: ஓகே சார், இப்ப மார்க்கெட்டிங் ஒர்க் நிறைய பேர் மார்க்கெட்டிங் நல்லா பயப்படுறாங்கல்ல, ஆனா போனா ஒரு வேலைக்கு மார்க்கெட்டிங் ஒர்க் போனா ஒரு பிசினஸ்னாலே ஒரு மார்க்கெட்டிங் தான் பேஸ், அந்த ஒர்க்கை விட்டுட்டு அந்த ஆனா அந்த பேஸான ஒர்க்கை வந்து யாருமே வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்ய மாட்டாங்க, அது எப்படி இருக்குது?
1: எனக்கு ஃபர்ஸ்டே பிடிக்கல, அப்புறம் போக போக லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நல்லா இருக்கு இந்த ஒர்க்கு. நம்ம பர்சனல் கூட இதை நிறைய பேஸ் பண்ணலாம், நிறைய பேர் பார்க்கலாம்,
0: நிறைய பேர் நிறைய விஷயம் பேசலாம், நாலேஜ் நிறைய
1: கிடைக்கும் நமக்கு. அதுவும் இல்லாம ஒவ்வொருத்தரும் அவங்களோட லைஃப் ஸ்கில் நடக்கிறது எல்லாமே சொல்லுவாங்க, அப்படி அந்த மாதிரி இருக்கு. அதில்
0: பிளஸ் பாயிண்ட் இருந்தாலும் இன்ட்ரோட்டா இருக்கு தேவையில்ல, எல்லாத்தையும் பேசலாம், போய் பேசினா ஜி போகணும் அப்படின்னு சில பேர்லாம் சில்லற கேட்க ஆசைப்படுவாங்களே, கண்டக்டர் அந்த பேர்லாம் இருக்காது, நான் ஒரு ரூபா கொடுக்கலாம் சொல்ல தெரியுமா?
1: கண்டிப்பா கேட்கலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மார்க்கெட்டிங்னாவே நல்ல ஒர்க் தான், பட் என்ன ஒண்ணு அதுலயும் நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, அவன் பேசலாம் காதல் வாங்கணும்,
0: ஒரு கம்பெனியோடைய பேக் போனே நீங்க தான் அப்படின்றது வந்து நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா அந்த அந்த வேலையை வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப உதாசனம் பேசுறாங்கல்ல. நீங்க வந்து நீங்க ஒரு கம்பெனி வைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், இப்ப கம்பெனி நீங்க ரெண்டு பேரும் வேலைக்கு வச்சுங்க, இல்ல இல்ல இவனுக்கு தேவையில்ல அப்படி நினைச்சிக்கல,
1: அவனோட டிசிஷன் அது, நம்ம கூப்பிடுவோம்
0: இல்ல வேலைக்கு நீங்க கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கடா, இவனுக்கு இருந்தாலே நான் வந்து நல்ல பெரியதான் பின்னாலும் வந்து வரேன், நீங்க தானே கம்பெனி பாத்துக்கணும் சொல்லி வருவீங்களா? இல்ல நான் வேலை வெளியில தான்
1: அந்த ஃபீல்டு வைக்கிறப்ப பாக்கலாம், இப்ப எதுவும் ஐடியா இல்ல.
0: ஓகே, உங்களுக்கு பாண்டிச்சேரியில வேற எங்கெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு ஆசை இருக்கு?
1: பசங்க நிறைய பேர் இருக்காங்க, அதெல்லாம் வந்துட்டே இருக்காங்க.
0: நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து கேங்கா ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க?
1: இருக்கோம், நாங்க மூணு பேர் வெஸ்ட் பண்றோம், நாங்க
0: என்ஜாய் பண்ணுங்க, வெல்கம் டு பாண்டிச்சேரி. ஓகே, தேங்க்யூ, தொடர்ந்து பேசலாம், இது எஃப்எம் பிரைன் புது.

0: கண்ணா நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நால் புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: அலையோடு விளையாடு நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா 5:22, 30 தொழில்கள்ல நம்மளோட ராக் பீஸ்ட கனெக்ட் ஆயிருக்கோம். சோ விமரோட பேச போறோம், தொடர் வாங்க.
2: அவங்க நடுவுல போய் ஜம்ப் பண்ணி குதிச்சு அவங்கள்ட்ட தான் பேச போறோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. எத்தனை வருஷமா நீங்க வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் வந்து இருக்கு?
3: புதுசா வந்து ரெண்டு பேருமே பண்ணி ரொம்ப க்ளோஸ் ஆகி ஒரு மாதிரி செட் ஆயிடுச்சு.
2: நீங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணும்போது உங்களுடைய டாக் இருந்துச்சு, பார்த்தோன்னே தேவையில்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சா, இன்னும் ஓவர் ஆட்டிடியூட் காட்டுற அப்படின்னு தோணுச்சா, இல்ல நல்ல பொண்ணதா கூட ஃப்ரெண்ட் ஆகலாம்?
3: ஆக்சுவலா இவ பேசும்போது நான் பாத்துருக்கேன், பார்த்து வச்சுக்கலாம். சூப்பரா பேசுவா, ஜாலியா
2: இருக்கும்.
3: அப்புறம் நானே தான் ஒரு நாள் போய் பேசணும்னு நினைக்கிறேன். சும்மா பெண்ணு கேக்குற மாதிரி தான் பேசியிருப்பேன், அப்படிதான் பேசுறேன்.
2: நீங்க ரெண்டு பேரும் நல்லா பேசுறீங்க. தெரியுது, அந்த நீங்க வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து இவ கெட்டதால எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க.

0: இல்லாம நம்ம ஷேரே பண்ண முடியாது இல்லையா, நிறைய பேர் வீட்லயும் ஷேர் பண்ணதெல்லாம் இவதான் எப்போனாலும் சேர்த்தா சேர்த்தா. நான் சொல்றதுக்கு வந்து அவ கண்டுபிடிச்சா, நான் ஒரு டாபிக் ஆரம்பிப்பேன், ஓனி இதுதான் பண்ணி இருப்பேன் கரெக்டா அவங்க சொல்றேன், சொல்றது மாதிரி எப்படி
1: கண்டுபிடிக்க வெளியே வரணும் பேசுவா. அதே போல நீங்க ஈவினிங் வீட்டுல வந்து கிரியேட் பண்ண முடிஞ்சு
0: போட்டுறாங்க
1: போட்ட துணி வந்து காய வைக்கிறது இல்ல என்னமாவும் ஃப்ரெண்ட் அப்படின்னு தெரியும்.
0: எங்க வீட்டுல நான் ஒரு தடவை சுப்ரீம் போட்டுறாங்க.
1: அதே போல வந்து இப்ப நீங்க ரெண்டு பேரும் உங்க வீட்டுக்கு போயிருப்பீங்களா, போகும்போது ஒரு சில பேர் வீட்டுக்கு பெட்ரூம் வரைக்கும் போவோம், கிச்சனுக்கு போயிட்டு என்ன இருக்கு ஏது இருக்கணும் போய் சாப்பிடுவோம். இன்னமா உப்பு உப்பு கூட இல்லையா குழம்புல.
0: அப்படின்ற
1: மாதிரி ஒரு சைக்கிள் ரெடி ஆகணும் வெளியே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி கூட்டு.

0: சரி, உங்க ரெண்டு பேர்ல வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து அராஜகம் பண்றதுன்னா யாரு? உங்களுக்கு வந்து ரொம்ப
1: சேட்டன். எந்த பிரச்சனையா இருந்தாலும் டக்குன்னு போன் வரும், காலைல மதியம் சாப்பிட்டு வரும்.
0: எனக்கு
1: நாங்க தனியா நாங்க ரெண்டு பேரும் சண்டை போடும் போது அவளை மாட்டி விட்டு தெரியாது சார், அவளை மட்டும் சிக்னார். நான் வந்து கம்முனு உட்காந்தேன். அதுக்கப்புறம் ஒரு வாரம் பேசவே இல்லை. முடிய புடிச்சுலாம் சண்டை
0: போட்டுருக்கோம். வெளியில வந்து பனிஷ்மெண்ட் வந்து காம்போ கூப்பிட்டு வந்துருக்கீங்க.
1: ரெண்டு பேருமே நிற்போம், ரெண்டு பேருமே நிற்போம்.
0: ரெண்டு பேரும் நீங்க என்ன ஒர்க் பண்றீங்கன்னா காலேஜ் பர்ஸ்
1: காலேஜ் தேர்ட்
0: இயர் காலேஜ்
1: தெரியும்.
0: நீங்க ஒரு எப்படி 6 மணி நேரம் பிரிஞ்சிருக்கீங்க?
1: அதுக்குள்ளே காலைல பஸ் ஸ்டாண்ட் போற வரைக்கும் போன் வரும். நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போறேன், கொண்டாட பேசு. நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நான் பஸ் ஏறணும், போனவை எதுக்கு என்ன சொல்லப்பட்டேன்னு
0: ஒரு ஓ மை காட். இவங்க வந்து ஒரு ஸ்பை மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வந்துட்டேன், நீங்க இறங்கிட்டீங்களா?
1: மதியானம் லஞ்சுக்கு கால் பண்ணுவேன், ஈவினிங் வரும்போது கால் பண்ணுவேன்.
0: டிஃப்ரெண்டா இருக்கிறவங்க ஏன் ஒரே காலேஜ்ல ஜாயின் பண்ணாம நீங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு போட்டாங்க? யாரு பண்ண தெரியுது?
1: அவளுக்கு நர்சிங் ரொம்ப பிடிக்கும். ரெண்டு பேரும் பயணிச்சு கூப்பிட்டு எடுத்தோம்.
0: என்றும் பொங்கல் மனதோடு. ஹலோ.

0: பாட்டு பாடவா?
1: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா?
2: இது ஓகே. மனம்
0: விரும்புதே, உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
2: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.

0: அருகில் உள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
1: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: அலையோடு விளையாடு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 5:40 நிமிடம் ஆயாச்சு. சோ நம்மளுடைய ஆச்சே விமல் ராக் பீஷ் வந்து கனெக்ட் ஆயிருக்காரு. சோ அலையோடு பயங்கரமா விளையாடிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். சோ அவர் என்ன பண்றாரு ஸ்பெசிபிக்கா அப்படின்றத அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: பாண்டிச்சேரி பீச் எப்படிப்பா இருக்கு அப்படின்னு பாப்பா, சூப்பரா இருக்கு. நல்ல சில்லு காத்து, ஏகப்பட்ட காத்து, இதெல்லாம் வந்து கேட்கும். சோ யாரெல்லாம் வீட்டுல உட்காந்து டைம் போல போலன்னு வருத்தப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு பீச்ல போனீங்க நல்லா இருக்கும். ஸோ நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்கிறதுக்காக ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாளை நாள் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக்லாம் வந்து பயமா இருக்கும் போதுன்னு நினைக்கிறேன். ப்ரிப்பரேஷன்ஸ் நடந்துருக்கு. ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ண வரணும்னு நினைக்கிறேன். பீச் பக்கம் வாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. காத்து ஓடு தான் கேட்டுட்டு நம்ம எஃப்எம் ரைன்ல கேட்டுக்கிட்டே ஓடியாங்க. இந்த பக்கம் தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரைன்ல ப்ரிசிபிலிட்டி என்று உங்கள் மனதை ஓடு.
4: காந்த கண்ணடகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன்.

0: அலையோடு விளையாடு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 5:45, 4 மணித்துளிகள் ஆயிடுச்சு. ராக் பீச்ல கனெக்ட் ஆயிருக்கும் ஆர்ஜி விமல் அங்க நம்ம கூட கனெக்ட் ஆயிருக்காரு. சோ தொடர்ந்து பேசலாம் வாங்க.
1: வெல்கம் பேக் டு ஷோ. நீங்க இன்ட்ரெஸ்ட் கொண்டிருக்கும் விதிகாட்சி அலையோட விளையாடு. நான் உங்களோட நிமல் பேசிட்டு இருக்கேன். இங்க ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாண்டிச்சேரிக்கு வந்திருக்காங்க. சோ ஜாலியா ஃபன் பண்றதுக்கு வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட தான் பேச போறோம். வணக்கம் ப்ரோ, உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர்
2: ராம். உங்க கைப்பலி
1: சுகேஷ்மா. நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க? நீங்க ஏரியா ஃப்ரெண்ட்ஸா இல்ல ஸ்கூல் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸா? ஒரு பயங்கரமான கெத் ஓகேங்களா, ஜாலியா இருக்கும். நம்ம என்னதான் ஸ்கூல் காலேஜ் இருந்தாலுமே ஏரியா இருக்கும். நீங்க எந்த வயசுல தான் நீங்க ஏரியா ஃப்ரெண்ட்ஸ்
2: இருக்கு?
1: இப்படி சைக்கிள் ஓட்டுறதுல இருந்து ஃப்ரெண்டா நீங்களா இல்ல வந்து இப்ப நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்லயே வந்து இவனாலதான் இப்போ எங்க இருக்கிறவங்களுக்கே ப்ராப்ளம்னா யார
2: சொல்லு?
1: அதாவது அவர் பாக்குறதுக்கு பால் வழி கொஞ்சம் மேலே இருக்கிறாரு, அவரா சேட்டை பண்றது வேண்டும். இப்ப என்ன பண்ணுவாங்க சில பேர்லாம் வந்து நம்ம ஏரியாவில கிரிக்கெட் விளையாடுவோம் எல்லாம் பண்ணுவோம், ஆனா பக்கத்துல இருக்கிறவங்கள்ட போயிட்டு ஏதாவது வப்பு வயசுல வந்து நம்மகிட்ட வந்து விட்டு ஏன் ப்ரோ அப்படி பண்றீங்க?

0: இருக்கும் இதுவரைக்கும் சுத்திக்கிட்டு.
1: அதே
2: போல இப்ப இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து ஒருத்தருக்கு பிரச்சனைனா எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் கால் யார் கிடைப்பீங்க? இந்த அஞ்சு பேர்ல
1: எல்லாத்துக்குமே ஒரு குரூப் இருக்கு.
2: மாட்டிக்கிறது
1: வந்து ஃபர்ஸ்ட் இவர்
2: நானே கம்முனுக்குறேன், வீட்டுல இருக்க சும்மா இருக்க மாட்டேங்க. சரி, நீங்க வந்து இப்ப உங்க எல்லாருக்குமே வந்து இப்ப ஒரு பிசினஸோ இல்லதான் பண்ணும்போது நீங்க சஜஷன் யாரெல்லாம் பேசுவீங்க? எல்லாம் ஒன்னா பாத்து பேசுவீங்க. டீ கடைக்கு போனாலே உட்காந்துட்டு மச்சான், ஒரு டீ கடையில வந்து ஒரு நாளைக்கு எத்தனை டீ கடை அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சு மணிக்கணக்கில் இருக்கு. இப்ப வந்து நீங்க உங்களுக்கு வந்து நீங்க ஏதாவது ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறீங்கன்னா இவங்க எல்லாம் எந்த அளவுக்கு சப்போர்ட் வரும்?
1: எல்லாருமே ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த அளவுக்குலாம் சொல்ல முடியாது. அதாவது இல்ல சொல்றது,
2: கல்யாணத்துல எவ்வளவு பேர் எத்தனை மணி வரைக்கும் வேலை செஞ்சாங்க?
1: லாஸ்ட் வரைக்கும்
2: இருந்தாங்க. இப்ப வந்து இவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுல்ல, இப்ப நீங்க எல்லாருமே அப்படின்னா இப்ப இவர் மேரேஜ் ஆன உங்க வீட்டுல இருக்க என்ன பண்ணுவானா? இந்த மாதிரி கூட சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி விரட்டுறாங்களா?
1: கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என் வைஃப் இருந்தா
2: எல்லாருக்கும்
1: கல்யாணம் முடிச்சதுக்கு இவங்களை கல்யாணம் பிடிச்சிருக்காங்க.
2: அதாவது இப்ப வீட்டுக்கு வந்தா தயவு செஞ்சு உங்களுக்கு வெத்த வச்சு கொடுத்தலாம் அப்படின்னு
1: வரவேட்டி சொல்லிருக்கேன். என்ன
2: செய்யல வந்து பயங்கரமா ஒருத்தவங்க வந்து கலாய்ப்பாங்க. ஒரு ஆள் வந்து வீட்டுக்கு எல்லாரையும் பயங்கரமா கலாய்ப்பாங்க, அவங்கள கலாச்சா கோச்சுக்காங்க. யார் அந்த
1: சாப்பிடல அவ்வளவு கலாச்சாரம்
2: கலாச்சாரீங்க. அதே போல வந்து சில பேர் ரொம்ப தென்பூர்ல வாங்கி சாப்பிடுங்க என்ன மாதிரி முடிஞ்சிருச்சு. இப்ப வந்து நீங்க ஒருத்தர் வந்து ஃபாரினுக்கு போறாருன்னு வச்சுங்களேன், நீங்க ரொம்ப மிஸ் பண்ணீங்க. இதுல போய் ஏர்போர்ட் வரைக்கும் ட்ராப் பண்ணிட்டு எல்லாம் வந்திருக்கீங்க.
1: எல்லாத்தையுமே ட்ராப் பண்ணிருக்கோம், கேங்களூர் எல்லாத்தையுமே போய் ட்ராப் பண்ணிருக்கோம். கூட்டி பிக்கப் பண்ணவும் நாங்க தான் போவோம்.
2: இப்ப ஃபாரின்ல இருந்து எனக்கு மச்சா லீவ் வந்துருச்சு அப்படின்னா நீங்க யாருக்கு வந்து
1: நாங்க தான் கூப்பிடுறதுக்கு நாங்க தான் எல்லாருமே போவோம்.
2: என்னென்ன ஃபாரின் என்னென்ன
1: கண்ட்ரிக்கெல்லாம் போயிருக்கேன்? மலேசியா.
2: ஒரு விஷயம்
1: எங்க கேங்ல கஞ்ச பிஸ்னாவையும் ஒருத்தர் இருக்கான் மலேசியால. அகில் அகில் ஒன்னா நம்பர் கஞ்ச பிஸ்னாரி
2: அதெல்லாம்
1: அட பா.

0: நீங்க பாண்டிச்சேரிய வெளியில இருந்து கேட்கும்போது ஒரு டாப் இருக்கும். பாண்டிச்சேரியா வந்து இப்படிதான் இருக்கும். இங்க வந்து பாக்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் இருக்கு? ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் எப்படி இருக்கு?
1: நல்லா தான் இருக்கு. ஆனா வந்து
0: என்னோட வாழ்த்துக்கள்.

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறி இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: அலையோடு விளையாடு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா 6:02 ஆயாச்சு. சோ நம்ம நிகழ்ச்சி ராக் பீச்ல ஆர்ஜி விமலோட போயிட்டு இருக்கு, தொடர்ந்து பேசலாம்.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டது கூட இருக்கும் நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. உங்க ரெண்டு பேரும் சேர்த்து ஜாலியா பேசுறாங்க, அவங்க தான் பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க. ரொம்ப சைலண்டா பேசுறீங்க, வாய்ஸே வரல. எங்க பேர்? ரெண்டு பேர் எத்தனை வருஷம் வரேன் சார்?
4: ஒரு 4 இயர்ஸ் சார்.
3: சார் இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் உங்களுடைய இவங்க நிவேதா நீங்க பாக்கும்போதோ இல்ல நீங்க இவங்களை பாக்கும்போது எப்படி இருந்துச்சு?
4: நாங்க அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் காலேஜ்

0: அட்வைஸ் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட்.
1: வாவ், எப்படி, என்ன மாதிரி அட்வைஸ்
0: பண்ணுவாங்க
1: அப்படிங்களா? எப்படி நீங்க டாக் கொடுத்தீங்களா?
0: நான் கிரைஸ்ட் ஆன் அ பாய் இன் அல்ட்ராடெக் அட்வைஸ். சோ அதனால வந்து நாங்க இவ வந்து எனக்கு அப்படியே ஆப்போசிட், செம்ம கோல்டா இருப்பா. எனக்கு ஏதாவது பிரச்சனைனா இவகிட்டதான் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் சொல்லனா எங்க வீட்டுக்கு வந்து ஸ்ட்ரிக்ட். இவ தான் வந்து என் ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணி எனக்கு வெளியேட்டிட்டு வரதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க.
1: உங்க டாடி கிட்ட போய் கன்சர்ன், டாடி வெளிய ஓடுறீங்களா இல்லையா? இது போல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிரெக் ஜாலியா இருக்கல உங்களுக்கு. சோ நீங்க வீட்ல வந்து ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, வெளியில எங்க போக முடியாது. இதே இது போல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிரெக் இருக்காங்க.
0: என்ன சூர்யா படம் ரிலீஸ் ஆகுது, அதுக்குதான் போலாம்.
1: விட்டுருவாங்களா
0: வீட்டுல?
1: அதே போல சரி, உங்க பர்த்டேக்கு வந்து ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி என்ன
0: கொடுத்தாங்க? எனக்கு இவங்க வந்து என்னோட ரெஸ்டாரண்ட் கேட்ட மாதிரி ஃபுட் வாங்கி அண்ட் எனக்கு கேக் கட்டிங் வந்து பிடிக்கும். பட் அவ்வளவு கிராண்டா எனக்கு இவதான் பண்ணிருக்கா இது வரைக்கும் என் ஃபேமிலியில.
1: ஓகே, அதே போல வந்து உங்க வீட்டுக்கு போகும்போது கேஷுவலா போயிட்டு அவங்க வீட்டுல போயிட்டு நம்ம தான் பண்ண வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்
0: தான்.
1: வணக்கம் சார், நாங்கள் எப்பவும் பிரெயின் பாலந்து வரோம். உங்கள் பேர் சார்?
2: என்ன
1: ஒர்க் பண்ணுறேன்? இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கல்ல. ஸோ இப்போ எப்படி இருந்தாலும் பேரண்ட்டாக நம்ம யாரோ ஒரு போர்ல இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நம்ம ஃபீலாக இருக்கும்.
2: எப்படி அது பண்ண நல்ல விஷயம் கற்றுக் கொடுக்குவாங்க.
1: எப்படி இருந்துச்சு நீங்கள் இவங்களை பார்க்கும்போது?
2: இவங்க பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கா
1: சொல்கிறாங்க. இவங்க தான் வந்து அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி உங்களோட பெர்மிஷன்லாம் வாங்கி தருவாங்க.
2: அப்படிலாம் ஒன்று பர்மிஷன் கிராண்டடி இருந்தாலும்
1: வந்து எப்படி எம்டன் மகன் படத்துல வர டேடி மாதிரி இருப்பீங்களா நீங்க? இல்லைன்னா வந்து
2: எப்பயுமே சார்.
1: ஓகே சூப்பர். இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து மூவிக்கெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு நானே பெர்மிஷன் கேட்டுத்தரேன். பார்க்க வர்றாங்க, அதனால நீங்க அவங்களை சொல்ல
2: மாட்டேன். இங்க போனது கிடையாது. பட் அதனால சரி ஓகே, அதுவும் எப்பவுமே வந்து பேரண்ட்ஸ் போய் என்னதான் வருவாங்க கேட்டிருக்காங்க. சரி ஓகே, ஆனா அவள் தனியா போக மாட்டேன்.
1: இப்போ தனியா போக மாட்டேன் கூட ஒரு வாரம் வரும் ஜாலி
0: பண்ணுவாங்க.
1: ஓகே, தேங்க்யூ சோ மச்.
3: நிகழ்ச்சியோட நேரு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில நல்லா சூப்பரா ஜாலியா பண்ணா எல்லாரும் கூட பேசணும், நல்லா ஃப்ரெண்ட்ஸ் நடந்தோம் எல்லாருமே. நான் நினைச்சேன் இந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து அந்த அளவுக்கு இருக்கும் விஷயம் அப்படின்றது ஜாலியா இருக்கு. குவாண்டிட்டி வரணும் நினைச்சுன்னா ஜாலியா வரலாம். சூப்பரா இருக்குது, நல்லா கவராக இருக்குது. பாசிட்டிவ் கிளைமேட் நெருங்க இருக்குது.
4: தேங்க்யூ விமல். இந்த ஒரு மணி நேரம் சொல்ல முடியாது, அதையும் தாண்டி ஒரு 10 நிமிஷம் கூடுதலாக நம்ம நிகழ்ச்சி வந்து அலையோட விளையாட நிகழ்ச்சி போச்சு. ஸோ ரொம்ப ஃபன்னா நட்புல எப்படி இருக்கணும் அப்படின்றத நிறைய வெட்ட வழியா நிறைய பேரை வந்து மாட்டிலாம் விட்டுட்டீங்க. ஸோ இருந்தாலும் ரொம்ப ஃபன்னாவே ரொம்ப ஜாலியாகவே இருந்தது. ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லும் போதே அந்த வார்த்தையே ரொம்ப அழகானதான். ஸோ அதை வச்சு ஒரு நம்ம வந்து காமெடியா ஒன்று பண்ணும்போது அது கண்டிப்பாக அழகா தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ரீச் ஆயிருக்கும் நேர்கள. ஸோ உங்களோட ஷோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. கேட்டு ரசிச்ச அனைத்து நேர்களுக்கும் நேரத்தின் சார்பாக நன்றியே நம்ம சொல்லிட்டு லாஸ்ட் ஃபைனல் சாங் கொடுக்க போறோம். பீஸ்ட் திரைப்படத்துல இருந்து கேட்டேன், ட்ரை பண்ணுங்க.

0: செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் லட்சுமி பிரபா, ஆப்பட மாவட்டம் திருக்கோள தாலுக்கா பக்கத்துல இருக்க வடக்கமலை கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கிருக்கோம். 23-24 ஆண்டுக்கு போகணும். ஒரு உதவியாவது ரொம்ப சமயமாவும் இருக்கு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ள எடுத்து போய் அறுவடை பண்ண முடியாம
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும், அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1444-47 அழைக்கவும்.
0: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
6: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி.

0: மாணவர்கள் தேச நலன் சார்ந்த விஷயங்களில் தங்களை இணைத்துக் கொள்வதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றும் நாளையும் புதுச்சேரிக்கு வருகை தருகிறார். யுபிஐ சேவை தொடர்ந்து நுகர்வோருக்கு இலவசமாக இருக்கும் என்று பேமெண்ட்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா அறிவித்துள்ளது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளுக்கு 2 நாள் பயணமாக இன்று ஸ்ரீ விஜயபுரம் வந்தடைந்தார். இனி விரிவான செய்திகள். இளையோர்கள் தேச நலன் சார்ந்த விஷயங்களில் தங்களை இணைத்துக் கொள்வதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுடில்லி இந்திய தொழில்நுட்பக் கழகத்தின் 57வது பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், பல்வேறு துறைகளில் இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக கூறினார். செமிகண்டக்டர், விண்வெளி, ட்ரோன், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் நாடு சுயசார்பு அடைந்து வருவதை சுட்டிக்காட்டிய பிரதமர், வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கு சுயசார்பு சிறந்த அடித்தளமாக திகழ்கிறது என்றார். இளம் வயதில் சமூக ஊடகங்களால் ஏற்படும் தாக்கங்களிலிருந்து இளைஞர்கள் விலகியிருப்பதன் அவசியத்தை வலியுறுத்திய பிரதமர், ஒவ்வொரு நாளும் சுய முன்னேற்றத்தை உறுதி செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசிய மத்திய கல்வி அமைச்சர் திரு மோடியின் தொலைநோக்கு பார்வை இந்தியாவின் கல்வி சூழலை கற்போரை மையமாக கொண்டதாகவும் ஆராய்ச்சி சார்ந்ததாகவும் எதிர்காலத்திற்கு தயாராகவும் மாற்றியுள்ளது என்றார். டெல்லி ஐஐடி வளாகத்தில் செயற்கை நுண்ணறிவு அதிதிறன் கணினி கட்டமைப்பு செயல்பாட்டையும் பிரதமர் இந்நிகழ்ச்சியில் தொடக்கி வைத்தார். உலகம் விரைவாக மாறுதல்களை கண்டுவரும் இந்த சூழலில் தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்பவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று அவர் தெரிவித்தார். எந்த ஒரு சவாலையும் வாய்ப்பாக மாற்றிக்கொள்ளும் திறனை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றும் பிரதமர் வலியுறுத்தினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவின் புதுச்சேரி வருகையை முன்னிட்டு பிஜேபி மாநில அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாநில உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், பிஜேபி மாநில தலைவர் திரு வி பி ராமலிங்கம், முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஏம்பலம் ஆர் செல்வம் மற்றும் பிஜேபி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு மத்திய உள்துறை அமைச்சரின் வருகை தொடர்பான ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர். புதுச்சேரியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவின் வருகையை முன்னிட்டு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் வகையில் குறிப்பிட்ட வழித்தடங்களில் மதுபானக் கடைகள் மற்றும் மதுபானம் வழங்கும் ஹோட்டல்கள், உணவகங்களை இன்று மாலை மற்றும் நாளை மூட வேண்டும் என கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்கள்.
1: மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்றும் நாளையும் புதுச்சேரிக்கு வருகை தர உள்ளதை முன்னிட்டு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் வகையில் குறிப்பிட்ட வழித்தடங்களில் உள்ள மதுபான கடைகள், சாராய கடைகள் மற்றும் மதுபானம் வழங்கும் ஹோட்டல்கள், உணவகங்களை தற்காலிகமாக மூட கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. அதன்படி இன்று மாலை 6 மணி முதல் கோரிமேடு எல்லை, ராஜீவ்காந்தி சதுக்கம், லதா ஸ்டீல் ஹவுஸ், ECR சாலை, சிவாஜி சதுக்கம், ஏழை மாரியம்மன் கோவில் சந்திப்பு, ஹோட்டல் அதித்தி சந்திப்பு மற்றும் லோக்நிவாஸ் வரையிலான வழித்தடங்களில் உள்ள மதுபான விற்பனை நிலையங்கள் மற்றும் மதுபானம் வழங்கும் நிறுவனங்கள் மூடப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாளை காலை 8 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நியூ லோக்நிவாஸ் முதல் ஹோட்டல் அதித்தி சந்திப்பு, ECR சாலை, சிவாஜி சதுக்கம், லதா ஸ்டீல் ஹவுஸ், ராஜீவ்காந்தி சதுக்கம் மற்றும் கோரிமேட் PAP மைதானம் வரையிலான பகுதிகளில் உள்ள மதுபான கடைகள் மூடப்பட வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. கோரிமேட் PAP மைதானம் முதல் ராஜீவ்காந்தி சதுக்கம், லதா ஸ்டீல் ஹவுஸ், ஏர்போர்ட் சாலை, லாஸ்பேட்டை NCC அலுவலகம் மற்றும் லாஸ்பேட்டை விமான நிலையம் வரையிலான வழித்தடத்திலும் மதுபான விற்பனை நிலையங்கள் மூடப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை மீறும் மதுபான கடை உரிமையாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என புதுச்சேரி கலால்துறை துணை ஆணையர் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
0: நாட்டின் கல்வித்துறை கட்டமைப்பை வலுப்படுத்தும் திறமையான நடவடிக்கைகளை உரிய காலத்தில் மேற்கொள்ள அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கல்வி அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்றது குறித்து சமூக வலைதளத்தில் அமைச்சர் வெளியிட்டுள்ள செய்தியில், ஒருங்கிணைந்த வருங்காலத்திற்கு ஏற்ற உலகளாவிய திறன்களுடன் கூடிய கல்வியை வழங்கும் அரசின் செயல் திட்டங்கள் குறித்து இதில் எடுத்துரைக்கப்பட்டதாக கூறினார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார அமைச்சர்களின் பணிக்குழு கூட்டம் மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் இன்று நடைபெறுகிறது. இதன் ஒரு பகுதியாக சாஞ்சி ஸ்தூபி, இக்பால் மைதான் உள்ளிட்ட கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை பார்வையிட்டவர்கள் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான மக்கள் தொடர்பு மற்றும் தார்மீக பிணைப்புகளை இது மேலும் வலுப்படுத்துவதாக கூறினர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக்

0: பக்கத்தையும் @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. யுபிஐ சேவை தொடர்ந்து நுகர்வோருக்கு இலவசமாக இருக்கும் என்று பேமெண்ட்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா அறிவித்துள்ளது. இதுகுறித்து பேமெண்ட்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒவ்வொரு இந்தியரும் எந்தவொரு பரிவர்த்தனை கட்டணமும் இல்லாமல் உடனடி டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளை தொடர்ந்து செய்யலாம் என்றும் உறுதிப்படுத்தியுள்ளது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளை ஏற்றுக்கொள்வதற்கு சிறு வணிகர்களுக்கு கட்டணம் வசூலிக்கப்படாது என்றும் அது குறிப்பிட்டது. வங்கிகள், ஃபின்டெக் நிறுவனங்கள், NPCI மற்றும் ரிசர்வ் வங்கி ஆகியவை யுபிஐயின் நம்பகத்தன்மையை பராமரிக்க தொழில்நுட்பம், சைபர் பாதுகாப்பு, மோசடி தடுப்பு மற்றும் கண்டுபிடிப்பு ஆகியவற்றில் முதலீடு செய்து வருகின்றன என்று BCI மேலும் கூறியுள்ளது. இதுகுறித்து மேலும் சில தகவல்கள்.
2: யுபிஐ ஒரு முக்கியமான தேசிய டிஜிட்டல் உள்கட்டமைப்பாக மாறியுள்ளது. இது பல குடிமக்களால் தினமும் பயன்படுத்தப்படுகிறது. பரிவர்த்தனை அளவுகள் தொடர்ந்து வளர்ந்து வருவதால் யுபிஐ வரவிருக்கும் ஆண்டுகளில் நுகர்வோருக்கும் வணிகர்களுக்கும் நம்பகத்தன்மையுடன் சேவை செய்வதை உறுதி செய்ய பாதுகாப்பு, கண்டுபிடிப்பு, மோசடி தடுப்பு மற்றும் உள்கட்டமைப்பு ஆகியவற்றில் நிலையான முதலீடு அவசியம் என்று BCI குறிப்பிட்டுள்ளது.
1: வெளிநாட்டு நன்கொடை சட்ட திருத்த மசோதா தொடர்பாக அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ள கருத்துக்களை நிராகரிப்பதாக இந்தியா கூறியுள்ளது. புதுடில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், சட்ட மசோதாக்களை கொண்டு வருவது உள்நாட்டு விவகாரம் என்று தெளிவுபடுத்தினார். இதில் தலையிடுவதற்கோ கருத்து தெரிவிப்பதற்கோ யாருக்கும் அதிகாரம் இல்லை என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். பாகிஸ்தான், துருக்கி, சவுதி அரேபியா இடையே மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஒப்பந்தத்தை இந்தியா உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் அவர் கூறினார். குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளுக்கு 2 நாள் பயணமாக இன்று ஸ்ரீ விஜயபுரம் வந்தடைந்தார். திரு ராதாகிருஷ்ணன் இன்று மாலை தேசிய நினைவு செல்லுலார் சிறைச்சாலையை பார்வையிட்டு தியாகிகள் தூணில் மலரஞ்சலி செலுத்தி சுதந்திர ஜோதியில் மரியாதை செலுத்துகிறார். மேலும் அவர் வீர சவார்கரின் சிறை அறை மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க செல்லுலார் சிறைச்சாலையின் மத்திய கோபுரம், பனிமனை, தூக்குமேடை, அருங்காட்சியகம், கண்காட்சி கூடம் உள்ளிட்ட பிற முக்கிய பகுதிகளையும் பார்வையிடுகிறார். தேசிய நினைவு செல்லுலார் சிறைச்சாலையில் நடைபெறும் ஒலி மற்றும் ஒளி நிகழ்ச்சியை காண்பதற்கு முன்பு குடியரசு துணைத்தலைவர் பார்வையாளர் பதிவேட்டில் தனது பெயரை பதிவு செய்கிறார். நாளை அவர் ஹர்கர் திரங்கா பிரச்சாரத்தில் பங்கேற்று ஸ்ரீ விஜயபுரத்தில் உள்ள கொடிமுனையில் தேசிய கொடியை ஏற்றுகிறார். வட கடலோர தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுவதால் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழையும், வட தமிழகத்தின் சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் பல இடங்களில் நிலவும் மோசமான வானிலை மற்றும் சாலை நிலைமைகளை கருத்தில் கொண்டு ஜம்மு காஷ்மீரிலிருந்து பால்டால் நோக்கிய அமர்நாத் யாத்திரை இன்று நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் பால்டாலிலிருந்து புனித குகை ஆலயத்தை நோக்கி யாத்திரை வழக்கம்போல் தொடர்கிறது. புனித குகையில் காலை முதல் சுமார் 2500 யாத்ரீகர்கள் தரிசனம் செய்துள்ளனர். ஏற்கனவே தரிசனம் செய்த யாத்ரீகர்கள் பால்டாவை விட்டு வெளியேறி ஜம்முவை நோக்கி செல்ல அனுமதிக்கப்பட்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இளையோர்கள் தேச நலன் சார்ந்த விஷயங்களில் தங்களை இணைத்துக் கொள்வதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றும் நாளையும் புதுச்சேரிக்கு வருகை தருகிறார். யுபிஐ சேவை தொடர்ந்து நுகர்வோருக்கு இலவசமாக இருக்கும் என்று பேமெண்ட்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா அறிவித்துள்ளது. குடியரசு துணைத்தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளுக்கு 2 நாள் பயணமாக இன்று ஸ்ரீ விஜயபுரம் வந்தடைந்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:19. என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அனைவருக்கும் மீண்டும் இனியதொரு மாலை வணக்கத்துடன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் உங்கள் ஆர்ஜி சோனி. நேரம் 6:21. நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒரு பாடல் கேட்க வந்திருக்கும் நேயர் யார், எங்கிருந்து பார்க்கலாம்? ஹலோ, வணக்கம்.
2: எங்கள் தோழிக்கு பொன்மாலை வணக்கம்.
1: வணக்கம் சார், வணக்கம்.
2: சொல்லுங்க
1: சார், என்ன பாடல் வேணும்?
2: தனியாத தாகத்தோடு நாம் கேட்கும் ஒரு பாடல், அவள் ஒரு மோகனம். பாடும் நிலா பாடு பாடலை நாமும் கேட்டு ரசிப்போம். இது இதுவரை நம்ம கேட்காத ஒரு பாடல்.
1: நன்றி, நன்றி சார், வழங்கிடலாம்.
2: நன்றி.

0: நேயர்களே, நாளை காலை 8:55 சைபாலின் இன்றொரு தகவல் கேட்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ மனம் விரும்புதே. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் அடுத்ததாக விருப்பாடல் கேட்க வந்திருக்கும் நேர் யார் எங்கிருந்து பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
0: சொல்லுங்க சந்திரசேகர் சார், என்ன பாடல் வேணும்?
1: சுத்ஷீராம் அவரோட சூப்பரான வாய்ஸ்ல என்னை நோக்கி பாயும் தோட்டா, இது திரைப்படத்தின் பெயர். இதுல இந்த மறு வார்த்தை பேசாதே, இந்த சாங்குடைய இசையும் வரிகளும் ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த பாடல ஒளிபரப்புறீங்க மேம்?
0: கட்டாயம் வழங்கலாம். நன்றி,
1: தேங்க்யூ.
0: நேர்களே, உங்களோட விருப்ப பாடலும் இந்த நிகழ்ச்சியில இடம்பெறணும்னு நினைச்சீங்கன்னா போன் எடுத்து டயல் பண்ணுங்க. 2271760 மற்றும் 2271770. வெளியூர்ல இருந்து கால் பண்ணக்கூடிய நேர்கள் 0413 என்ற முன்கூட்டத்தையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல். சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: 6:33 மனம் விரும்புதே நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கோம். நேர் யார், எங்கிருந்து பாக்கலாம்? ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
2: வணக்கம், சொல்வது யார் சார்?
3: அரியலூர் மாவட்டம் உட்கோட்டை கமல் பேசுறேன் மேடம்.
2: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
3: RRR படம் வேற. மேடம் வந்து கண்ணுக்கு ஒரு நிலவோ ஒன்ன படிச்ச அந்த படம்.
2: ஓகே, கட்டாயம் வழங்கலாம். நன்றி சார்.
3: நன்றி மேடம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த அழைப்பாளர் யார், எங்கிருந்து பார்க்கலாம்? ஹலோ, வணக்கம்.
1: மாலை வணக்கம் மேடம்.
0: மாலை வணக்கம். சொல்வது யார் சார்?
1: நான் காரைக்கால் இருந்து ராமலிங்கம் மேடம்.
0: சார் சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: படம் தசாவதாரம், பாடல் கல்லை மட்டும் கண்டால், அந்த பாடல் கொடுங்க.
0: ஓகே, வழங்கிடலாம். நன்றி சார்.
1: நன்றி.
0: நேர்களே, உங்களோட விருப்ப பாடலும் இந்த நிகழ்ச்சியில இடம்பெறணும்னா கால் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2271770.

0: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
1: சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் அடுத்ததான் விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கோம். நேர் யார், எங்க இருந்து பாக்கலாம்? ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார், யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: விழுப்புரம் மாவட்டம் சின்னப்புதுப்பட்டில இருந்து ராஜா பேசுறேன் மேடம்.
2: சொல்லுங்க ராஜா சார், என்ன பாடல் வேணும்?
3: வேலைக்காரன் படத்துல இருந்து

0: தெரிஞ்சவன் தான். ஓகே, வழங்கிடலாம் வழங்கிடலாம். நன்றி சார்.
1: நன்றி மேடம்.
0: நேர்களே, உங்களோட விருப்பப்பாடலும் இந்த நிகழ்ச்சியில் இடம் பெறணும்னா உடனே போன் எடுங்க, டயல் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2271770. வெளியூர்லேருந்து கால் பண்ணக்கூடிய நேர்கள் 0413 என்ற முன்குறிப்பையும் சேர்த்து டயல் பண்ணுங்கள்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. மனம் திரும்புதே நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்பப்பாடல் கேட்க வந்திருக்கும் நேர் யார் எங்கிருந்து பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், சிதம்பரம் இன்ப கண்ணன் பேசுறேங்க. ஹலோ
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், சிதம்பரம் இன்ப கண்ணன் பேசுறேங்க.
0: சொல்லுங்க சார்.
1: படம் வந்து சின்ன வீடு, பாடல் வந்து மச்சமுள்ள மச்சமுள்ள மச்சான்னு வருங்க.
0: மச்சமுள்ள, ஓகே, வாங்கிடலாம் வாங்கிடலாம். நன்றி சார்.
1: நன்றி,
0: தேங்க்யூ.

0: கண்ணா நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் அடுத்ததா விருப்பாளர் கேட்க வந்திருக்கோம். நேர் யார், இங்கிருந்து பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். நான் உறையூர்ல இருந்து கங்காதரன் பேசுறேன்.
1: சொல்லுங்க கங்காதரன் சார், என்ன பாடல் வேணும்?
2: பாஸ் என்ற பாஸ்கர் என்ற படத்துல இருந்து யார் இந்த பெண் தான் என்று கேட்டாங்க.
1: ஓகே, வழங்கிடலாம். நன்றி சார்.
2: நன்றி மேம்.

0: தொடர்வது 7 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் நாராயணசாமி. குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளுக்கு 2 நாள் பயணமாக இன்று ஸ்ரீ விஜயபுரம் வந்தடைந்தார். திரு ராதாகிருஷ்ணன் இன்று மாலை தேசிய நினைவு செல்லுலார் சிறையை பார்வையிட்டு தியாகிகள் தூணில் மலர்

அஞ்சலி செலுத்தி சுதந்திர ஜோதியில் மரியாதை செலுத்துகிறார். இளையோர்கள் தேச நலன் சார்ந்த விஷயங்களில் தங்களை இணைத்துக் கொள்வதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுடில்லி இந்திய தொழில்நுட்பக் கழகத்தின் 57வது பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், பல்வேறு துறைகளில் இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக கூறினார். செமிகண்டக்டர், விண்வெளி, ட்ரோன் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் நாடு சுயசார்பு அடைந்து வருவதை சுட்டிக்காட்டிய பிரதமர், வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கு சுயசார்பு சிறந்த அடித்தளமாக திகழ்கிறது என்றார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுச்சேரிக்கு வருகை தர உள்ளதை முன்னிட்டு, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் வகையில் குறிப்பிட்ட வழித்தடங்களில் உள்ள மதுபான கடைகள், சாராய கடைகள் மற்றும் மதுபானம் வழங்கும் ஹோட்டல்கள், உணவகங்களை தற்காலிகமாக மூட கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. நாட்டின் கல்வித்துறை கட்டமைப்பை வலுப்படுத்தும் திறமையான நடவடிக்கைகளை உரிய காலத்தில் மேற்கொள்ள அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கல்வி அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்றது குறித்து சமூக வலைதளத்தில் அமைச்சர் வெளியிட்டுள்ள செய்தியில், ஒருங்கிணைந்த வருங்காலத்திற்கு ஏற்ற உலகளாவிய திறன்களுடன் கூடிய கல்வியை வழங்கும் அரசின் செயல் திட்டங்கள் குறித்து இதில் எடுத்துரைக்கப்பட்டதாக கூறினார். யுபிஐ சேவை தொடர்ந்து நுகர்வோருக்கு இலவசமாக இருக்கும் என்று பேமெண்ட்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா அறிவித்துள்ளது. ஒவ்வொரு இந்தியரும் எந்தவொரு பரிவர்த்தனை கட்டணமும் இல்லாமல் உடனடி டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளை தொடர்ந்து செய்யலாம் என்றும் உறுதிப்படுத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்ன
2: பாடல் வேணும் சார்?
1: படம் வந்து பல்லாண்டு வாழ்க, பாடல் வந்து போய்வா நதியே. இந்த பாடல் விவேகானந்தன், சுந்தரமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி இவர்களுக்காகவும் எழுதியிருப்போம்.
2: ஓகே சார், நன்றி நன்றி.
1: எனது நண்பர்களுக்காக.
2: ஓகே சார், நேர்களே, உங்களோட விருப்ப பாடலும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறணும்னா கால் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2271770. வெளியூர்ல இருந்து கால் பண்ணக்கூடிய நேர்கள் 0413 என்ற முன்குறிட்டையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. அண்ட் இப்போ இந்த நேர் கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
3: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
5: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
6: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

0: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்பால் கேட்க வந்திருக்கோம். நேர் யார், எங்கிருந்து பாக்கலாம்? ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
1: மயிலம் ரமேஷ்.
0: சொல்லுங்க ரமேஷ் சார், என்ன பாடல் வேணும்?
1: படம் வந்து திருமூர்த்தி. மஞ்சள் நிலவ முகத்தில் திருமூர்த்தி பார்த்தேன்.
0: ஓகே, வழங்கிடலாம் சார்.
1: தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ.
0: மனம் பெறுவதே நிகழ்ச்சியில் உங்களோட விருப்பப்பாலும் இடம்பெறணும்னா கால் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றொரு 2271770. வெளியூர்லேருந்து கால் பண்ணக்கூடிய நேர்கள் 0413 என்ற முன்கூறியும் சேர்த்து டயல் பண்ணுங்க. மயிலத்திலிருந்து ரமேஷ் சேர்க்காக பாடல் வந்துட்டு இருக்க, விளம்பர இடைவெளியை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
2: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி. 1 கிராம் வெள்ளிக்கு ₹5 தள்ளுபடி. கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ₹3 தள்ளுபடி.
3: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
4: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.

0: என்னப்பா ஹம்மிங் எல்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினைக்கும் நைட்டா?
1: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
0: தோ உடனே நானும் டியூன் பண்ணி

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
1: நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல்.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயதொழிலை மேம்படுத்த வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுக்கு இடையே கலாச்சார ஒத்துழைப்பை வலுப்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நாட்டில் 300 GW புதை படிவமற்ற எரிபொருள் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். சூடானில் பள்ளிகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இலங்கை 11 அணிக்கு எதிரான பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 357 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயதொழிலை மேம்படுத்த வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மும்பையில் தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி

0: மேம்பாட்டுக் கழகத்தின் புதிய அலுவலகத்தை திறந்து வைத்து பேசிய அவர், இதற்கு நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளின் பங்கு மிகவும் முக்கியமானது என கூறினார். தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மேம்பாட்டுக் கழகத்துடன் அனைத்து நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். கூட்டுறவு வங்கிகள் வருவாய்க்கு மட்டுமன்றி மக்கள் சேவைக்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மேம்பாட்டுக் கழகத்தின் தலைமையகம் விரைவில் தில்லியிலிருந்து மகாராஷ்டிராவுக்கு மாற்றப்படும் என்றும் அவர் கூறினார். நாட்டில் உள்ள 70% நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள் மகாராஷ்டிரா மண்டலத்தில் செயல்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். நகர்ப்புற கூட்டுறவு வங்கி சேவை நவீனமயமாக்கப்படுவதுடன் வெளிப்படைத் தன்மையுடனும் நம்பகத்தன்மையுடனும் செயல்பட நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்ற அனைத்து கட்சிகளும் ஆதரவு அளிக்க வேண்டும் என நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டிருக்கிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மக்களவையிலும் மாநில சட்டப்பேரவைகளிலும் மகளிர் இடஒதுக்கீட்டிற்கு அகாலிதள் கட்சி ஆதரவு அளிக்கும் என்ற அறிவிப்பை வரவேற்பதாக கூறியுள்ளார். சண்டிகரில் நடைபெற்ற சிரோன்மணி அகாலிதள் மாநாட்டில் மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டதாக அக்கட்சித் தலைவர் திரு சுக்பீர் சிங் பாதல் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுக்கு இடையே கலாச்சார ஒத்துழைப்பை வலுப்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் இன்று நடைபெற்ற 11வது பிரிக்ஸ் கலாச்சார அமைச்சர்கள் மாநாட்டில் இதற்கான பிரகடனம் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நாட்டுப்புற இசை, கலாச்சார பாரம்பரியம், மொழிகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். கலாச்சார பாரம்பரியத்தை பேணிக்காக்க அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கேட்டுக் கொண்டார். இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் அமைப்பின் 10 உறுப்பு நாடுகள் உட்பட 14 நாடுகள் கலந்து கொண்டுள்ளன. பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே கலாச்சார உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பாக இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. இதன் மூலம் உறுப்பு நாடுகளின் கலைஞர்களுக்கு கூடுதல் வாய்ப்புகள் உருவாக்கப்படும். நாட்டில் 300 GW புதை படிவமற்ற எரிபொருள் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறன் 400% அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் நிலையான பொருளாதார வளர்ச்சிக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். தூய்மையான எரிசக்தி உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் முன்னணி நாடாக திகழ்வதாக திரு பிரஹலாத் ஜோஷி குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் 300 GW புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி என்ற சாதனையை படைத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த 2014 புதை படிவமற்ற எரிபொருள் மூலம் 75 GW மின்சாரம் உற்பத்தி செய்துள்ள நிலையில் தற்போது அது 300 GW நிலையை எட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பீகாரிலிருந்து முதல் முறையாக 18 மெட்ரிக் டன் தாமரை விதைகள் ஆஸ்திரேலியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தர்பங்கா விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்து ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக கூறியிருக்கிறார். இதன் மூலம் விவசாயிகளுக்கு சந்தை விலையை விட 18% அதிக லாபம் கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். வேளாண் மற்றும் உணவு பதப்படுத்துதல் ஏற்றுமதி ஆணையம் வழியாக இன்றைய ஏற்றுமதி செய்யப்பட்டதாக திரு பியூஷ் கோயல் கூறினார். மேற்காசிய பகுதியிலிருந்து 4048 இந்திய மாலுமிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த்

0: ஆனந்த சோனாவால் தெரிவித்துள்ளார். மும்பையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மாலுமிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என பிரதமர் உத்தரவிட்டுள்ளதை எடுத்துரைத்தார். நாட்டின் கடல்சார் துறையின் வளர்ச்சியில் மாலுமிகளின் பங்கு இன்றியமையாதது என அவர் கூறினார். இந்தியா கப்பல் போக்குவரத்தில் முன்னணி நாடாக திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியின் போது டிஜிட்டல் கடல்சார் தகவலுக்கான இ சமுத்ரா செயலியை திரு சர்பானந்த சோனாவால் தொடங்கி வைத்தார். மாலுமிகள் கப்பல் நிறுவனங்கள் துறைமுகங்கள் இடையே தடையற்ற தகவல் பரிமாற்றத்திற்கு இச்செயலி வழிவகை செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய கப்பல் போக்குவரத்து துறைமுகங்கள் துறை செயலர் திரு விஜயகுமார், கடந்த ஆண்டில் மட்டும் 3,23,000 இந்திய மாலுமிகள் சேவையாற்றி வருவதாக குறிப்பிட்டார். சூடானில் பள்ளிகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக நியூயார்க்கில் பேசிய ஐநாவுக்கான இந்திய ஆலோசகர் எல்டோஸ் மேத்யூ, சூடானில் கடந்த 3 ஆண்டுகளில் நடைபெற்று வரும் உள்நாட்டு பிரச்சினைகள் காரணமாக 1,70,00,000 மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இப்பகுதிகளில் குழந்தைகளின் கல்வி உரிமையை பாதுகாக்க இந்தியா உறுதி பூண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். சூடானில் பள்ளிகள் மீதான தாக்குதல் 57% அதிகரித்துள்ளதாக ஐநா அறிக்கையை மேற்கோள் காட்டி அவர் சுட்டிக்காட்டினார். சோமாலியா, காங்கோ, லைபீரியா உள்ளிட்ட நாடுகளின் ஐநா தூதரகங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தன. அமெரிக்காவின் அரசு தலைமை வழக்கறிஞராக டோட் பிளாங்கை அந்நாட்டு செனட் தேர்ந்தெடுத்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் முன்னாள் வழக்கறிஞரான டோட் பிளாங்குக்கு ஆதரவாக 50 வாக்குகளும் எதிராக 49 வாக்குகளும் பதிவாயின. கடந்த ஏப்ரல் மாதத்தில் இப்பதவியில் இருந்த பாம் பாண்டியை அதிபர் திரு டிரம்ப் நீக்கியதை அடுத்து புதிய அரசு தலைமை வழக்கறிஞர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஏமனில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீது அந்நாட்டு ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ஏமன் ராணுவ செய்தித் தொடர்பாளர் கர்னல் மஜித், ஹவுதி தாக்குதலிலிருந்து மக்களை பாதுகாக்க இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். விளையாட்டுச் செய்திகள். இலங்கை 11 அணிக்கு எதிராக 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 357 ரன் எடுத்துள்ளது. கொழும்பில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியாவின் தேவ்தத் படிக்கல் அதிரடியாக ஆடி 142 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். முன்னதாக இலங்கை 11 அணி முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 363 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 240 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடி வரும் மதுரை அணி சற்று முன்வரை 15 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 177 ரன் எடுத்துள்ளது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கோவை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 239 ரன் எடுத்தது. சேலம் திருச்சி அணிகளுக்கு இடையேயான போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற கணக்கில் ஸ்பெயினை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயதொழிலை மேம்படுத்த வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுக்கு இடையே கலாச்சார ஒத்துழைப்பை வலுப்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நாட்டில் 300 GW புதை படிவமற்ற எரிபொருள் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். சூடானில் பள்ளிகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இலங்கை 11 அணிக்கு எதிரான பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 357 ரன் எடுத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25. அனைவரையும் மீண்டும் மனம் பெறுவதே நிகழ்ச்சிக்கு அன்போடு அழைக்கிறேன். நேரம் 7:25. அடுத்ததா விருப்பாளர் கேட்க வந்திருக்கும் நேர் யார், எங்கிருந்து பார்க்கலாம்? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம், புவனகிரிலிருந்து வீரமணி பேசுறேன். நல்லமா இருக்கீங்களா?
1: நல்லமா இருக்க வீரமணி சார், நீங்க நல்லமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் மேம்.
1: என்ன பாடல் வேணும் சார்?
2: மைனர் மாப்பிள்ள இருந்து தந்தி கொடு தந்தி கொடு, அது பாட்டு மேம். இப்ப உங்களுக்கு நான் தந்தி கொடுத்துட்டு உடனே பாட்டு போட்டுருங்க.
1: ஓகே, வாங்கிக்கலாம். நன்றி,
2: நன்றி மேம்.
1: உங்களோட விருப்ப பாடலும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறணும்னா கால் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றொரு 2271770.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: ஏழு மணி 30 நிமிடத்துல மனம் விரும்புதே நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சியில அடுத்ததான் விருப்பால் கேட்க வந்திருக்கோம். நேர் யார், எங்கிருந்து பாக்கலாம்? ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம். சொல்வது யார் சார்?
3: நாங்க வந்து திண்டி மாவட்டம் பெரிய தச்சூர் கிராமம், பாண்டி நாட்டு சங்கத்துல இருந்து.
2: பெயர் சொல்லலையே.
3: கண்ணையன்.
2: கண்ணையன் சார், என்ன பாட்டு வேணும்?
3: ஆமா, பாண்டி நாட்டு சங்கம் படம், அது வந்து உன் மனசுல பாட்டு தான் இருக்குதுன்ற ஒரு பாடல் வேணும்.
2: ஓகே, வாங்கிடலாம். நன்றி சார்.
3: தேங்க்யூ மேடம்.
2: தேங்க்யூ.

0: மானம் விரும்புதிய நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்பவாள் கேட்க வந்திருக்கோம். நேர் யார் இங்கிருந்து பாக்கலாம்? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். செல்வது யார் சார்? பாண்டிச்சேரி
1: என்ன
0: பாட்டு வேணும் சார்?
1: மனுநதி பாட்டுல இருந்து மேடம், ரோஜா தோட்டம் கூத்து குலங்குது, அந்த பாட்டை கொஞ்சம் கொடுங்க மேடம்.
0: ஓகே சார், ஓகே, வாங்கிடலாம். நன்றி சார்.
1: வாழ்த்துக்கு. நன்றி மேடம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு பால் கேட்க வந்திருக்கும் நேர் யார் எங்க இருந்து பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
1: ஏழுமலை.
0: சொல்லுங்க. எந்த ஊர் சார் நீங்க?
1: உத்தரசங்கப்பா.
0: ஓகே ஓகே சார், சொல்லுங்க.
1: எங்க ஊர் ராஜாத்தி படம் உண்மான தேடி நானும் புவோடு வந்தேன்.
0: ஓகே, வழங்கிடலாம்.
1: ஆ,
0: நன்றி சார்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். Back to the show. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்பு பாடல் கேட்க வந்திருக்கோம். நேர் யார, எங்கிருந்து பாக்கலாம்? ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம். கோலியனூர்ல இருந்து பேசுறேங்க ஐயா.
2: பேர் சார்?
3: பூபாலன்.
2: பூபாலன் சார், என்ன பாடல் வேணும்?
3: அதான் எங்கள் தங்கத்துல ஏதோ ஒரு பாட்டு போடுங்களேன், உங்களுக்கு பிடிச்ச பாட போடுங்க.
2: ஓகே, வாங்கிடலாம். நன்றி சார்.
3: சரி.

0: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்பவால் கேட்க வந்திருக்கும் நேர் யார் எங்க இருந்து பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் மேம், பாண்டன் ஜெயா பேசுறேன், நலமாங்கறீங்களா?
3: சொல்லுங்க மேம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: மேம் பாண்டன் ஜெயா பேசுறேன், நீங்க நலமாங்கறீங்களா?
3: நலமா இருக்கேன் ஜெயா, நீங்க நலமா இருக்கீங்களா?
4: நானும் சூப்பரா இருக்கேன் மேம்.
3: ஜெயா மேம், என்ன பாடல் வேணும்?
4: மேம் படம் மின்சார கனவு, பாடல் வெண்ணிலவே வெண்ணிலா.
3: ஓகே, வழங்கிடலாம். நன்றி ஜெயா மேம்.
4: தேங்க்யூ மேம்.

0: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
1: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நிறைவாக பாடல் கேட்கலாம். சிவா மனசுல சக்தி திரைப்படத்திலிருந்து.

0: கேட்கலாம் 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. இந்தியாவின் தலைமையில் போபாலில் இன்று 11வது பிரிக்ஸ் கலாச்சார அமைச்சர்களின் கூட்டம் நடைபெற்றது. பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் மற்றும் கூட்டாளி நாடுகளுக்கு இடையே கலாச்சார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்ட போபால் பிரகடனத்தை இந்த கூட்டம் ஏற்றுக்கொண்டது. 10 பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் மற்றும் 4 பங்குதாரர் நாடுகள் உட்பட 14 நாடுகளின் பிரதிநிதிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆசிஸ் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். அமெரிக்காவின் யூஜேனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஈட்டியெறிதல் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் நீளம் தாண்டுதல் பிரிவில் ஷானவாஷ்கான் மற்றும் ஜிதின் அர்ஜுனன் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். வெளிநாட்டு நன்கொடை சட்ட திருத்த மசோதா தொடர்பாக அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்

உறுப்பினர் தெரிவித்துள்ள கருத்துக்களை நிராகரிப்பதாக இந்தியா கூறியுள்ளது. புதுடில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரன்தீர் ஜெய்ஸ்வால், சட்ட மசோதாக்களை கொண்டு வருவது உள்நாட்டு விவகாரம் என்று தெளிவுபடுத்தினார். ஜம்மு காஷ்மீரில் ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் பல இடங்களில் நிலவும் மோசமான வானிலை மற்றும் சாலை நிலைமைகளை கருத்தில் கொண்டு ஜம்மு காஷ்மீரிலிருந்து பால்டால் நோக்கி சென்ற அமர்நாத் யாத்திரை இன்று நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் பால்டாலிலிருந்து புனித குகை ஆலயத்தை நோக்கி யாத்திரை வழக்கம்போல் தொடர்கிறது. வட கடலோர தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுவதால் இன்று முதல் வரும் 14 தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழையும் வட தமிழகத்தின் சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு.
2: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
1: என்ன சொல்ற நீ, தினைக்கும் நைட்டா?
3: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
1: உடனே நானும் டியூன் பண்ணி

0: நாள் 3 மணிக்கு.
1: My name is Divagavasini.
2: Hi, Nata Shetty Parai. நான் உங்ககிட்ட விட்டிக்கதை சொல்ல போறேன்.
1: My name is Soshi.
3: Hi, நான் கிருஷிகா பேசுறேன். நான் இன்னைக்கு ரெயின்போ கிட்ஸ்ல கதை சொல்ல போறேன்.
4: ரெயின்போ கிட்ஸ்.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் ரெயின்போ கிட்ஸ்.
5: இது FM ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அனைவருக்கும் மீண்டும் இனியதொரு இரவு வணக்கத்துடன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்ததை வாடம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் உங்கள் ஆர்ஜே சோனி. நேரம் 9:16. தேன் சிந்ததை வாடம் நிகழ்ச்சியின் துவக்கமாக வரும் பாடல் எந்திரன் திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். 9:27 தேன் சிந்ததை வாழும் நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நிமிடத்தில் தேன் சிந்து தேவாலயம் நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம FM ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் நாணயம் திரைப்படத்திலிருந்து.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ தேன் சிந்து தேவானம். நேரம் 10:02. தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் கோரிப்பாளையம் திரைப்படத்திலிருந்து.

0: எல்லாமே மாச ஹிட்.
1: நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் ராவணன் திரைப்படத்திலிருந்து.

0: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்குறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க நாட்டாம.
1: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
2: அப்படியே பேசிட்டாலும்
0: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
3: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
1: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
0: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
1: என்ன, 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
4: தாத்தா
1: சொல்றாங்கன்னு
4: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போல கெட்ஸ் இட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
1: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ஒன்றா வண்டி எஃப்எம் ரெயின்போக்கு.
5: நேரம் 10:45. தேன் சிந்ததை வானம் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் பரதேசி திரைப்படத்திலிருந்து.

0: பிடிக்குமே,
1: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
2: உங்கள் FM ரெயின்போவில்
1: தினமும் காலை 9:02
2: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
1: FM ரெயின்போக்கு
3: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
4: தேன் சிந்ததை வாடும் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நிறைவாக பாடல் கேட்கலாம். உதயம் NH4 திரைப்படத்திலிருந்து.

நேரம் 11 மணி. நேர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை, சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் மக்கிய கோழி எரு தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். காலை 6:55 சூழல் அறிவும், சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் நத்தைகளின் பங்கு, வழங்குபவர் இ நாகப்பன் அவர்கள். 7:02 புதுவை புதுமை செய்தி மலர். 7:25 நலமாய் வாழ, பச்சிளம் குழந்தைகளுக்கான பராமரிப்புகள் தொடர்ச்சி குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே திவ்யா அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே, 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 9 மணி வரை, 8:55 வரையிலும் நம்ம புதுவை. நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஆனந்த். 8:55 சைபாலின் இன்றொரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம் வாட்ஸ்அப் ஒன்லி. 9:45 சட்டம் மற்றும் நீதி அமைச்சகத்தின் நீதித்துறை வழங்கும் பிரத்யேக முன்னெடுப்பு நிகழ்ச்சி அத்தியாயம் 6. 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11 மணிக்கு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111. பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லியிலிருந்து அஞ்சல். 12:02 பேசுங்க தோழா. 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்களின் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் எவி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு ஹாய் ஸ்நேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ் தொலைபேசி வழி நேயர் விருப்பம். பகல் 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3 மணிக்கு ரெயின்போ கிட்ஸ். 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5 மணிக்கு அலையோடு விளையாடு. இதில் நேரலில் இணைகிறார் ஆர்ஜே பாரதி தேவி. 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் 2 சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. சுருள்பாசி வளர்ப்பு மற்றும் மதிப்பு கூட்டிய பொருட்கள் தயாரித்தல் குறித்து கடலூர் மாவட்டம் ஐவதக்குடி ஆர் கிருஷ்ணவேணி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் கான்வர்ஸ் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். அலங்கார மீன் வளர்ப்பு குறித்து புதுச்சேரி பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் மீன்வளத்துறை தொழில்நுட்ப வல்லுநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற வி திருமூலன் அவர்களின் உரை. 8:02 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 தேன் சிந்து தேவானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 புதுவை வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே

மாலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7 மணி முதல் 10 மணி வரை மணிக்கொரு முறையும் 10:58 12 மணி மற்றும் 1 மணிக்கு செய்திச் சுருக்கம் கேட்கலாம். மேலும் இரவு 7 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம்.

0: காலை 7:02 செய்தி மலர். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பாரத பிரதமரின் நாஷா முக்த் பாரத் சங்கல்ப திட்டத்தின் தொடக்க விழா. புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற மை பாரத் இணையதள பதிவு முகாமின் தொடக்க விழா மற்றும் புதுச்சேரியில் நடைபெறும் 3வது உலக திரைப்பட திருவிழா குறித்த தகவல்கள். நேர்களே, இனி முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 9 மணி வரையிலும் தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை ஆர் வேதவள்ளி அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஏ கன்னியாகுமரி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம், கோவிந்தராஜன் அவர்கள் கடம். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11 மணிக்கு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லியிலிருந்து அஞ்சல். 12 மணிக்கு இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னிசை மாலை, திருத்தணி என் சுவாமிநாதன் அவர்கள் பாடிய திருவாசகம். 12:50 புதின பக்கங்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம், தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 2:15 என்றும் இனியவை. 2:40 தாளதரங்கம். ஏ எஸ் ராஜா, சிதம்பரம் ஜி ஆகியோர் தவில் வழங்கியிருப்பது கண்ட திருபுடை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள்.
1: This is Akashvani, the news read by Amrit Bhushan. Prime Minister Narendra Modi has emphasized importance of innovation, research and emerging technologies in shaping India's growth trajectory. Addressing the 57th convocation of Indian Institute of Technology, IIT Delhi, today, Mr. Modi urged the students to keep the national interest at the center of their decisions and ask themselves how their actions can benefit the country and address its needs. The Prime Minister said that new sectors are emerging in the country, offering fresh opportunities for the youth. He cited sectors such as semiconductors, space and drones and said India is working towards becoming self-reliant across all sectors. Mr. Modi said this drive towards self-reliance will serve as a strong foundation for building a Vikasit Bharat.
2: Aaj Bharat, economic self-reliance, technological self-reliance, industrial self-reliance, aise har sector mein aatmanirbhar banne ke liye kaam kar raha hai. Yahi Vikasit Bharat ki majboot neev ka saboot hai. Is majboot neev par आपको एक भव्य सुंदर विकसित भारत का निर्माण करना है.
1: Further elaborating on India's efforts in the semiconductor sector, Prime Minister Modi said that production has begun at India's first semiconductor unit. Union Education Minister Prahlad Joshi, Chairperson Board of Governors of IIT Delhi Harish Salve and Director IIT Delhi Professor Rangan Ra Banerjee were also present in the ceremony. On the occasion, the Prime Minister also inaugurated a high-performance computing facility, Parampragya, at IIT Delhi. Union Home and Cooperation Minister Amit Shah has stressed the need for stronger cybersecurity and digital safeguards for urban cooperative banks. Addressing the Sahakar Navkranti program in Mumbai today, Mr. Shah said digital transaction frauds are on the rise and called for stronger forensic support to ensure banking safety. The National Urban Cooperative Finance and Development Corporation, NUCFDC, and the National Forensic Sciences University signed a memorandum of understanding in the presence of Mr. Shah. The Home Minister highlighted the importance of collaboration with the National Forensic Science University in tackling cyber and financial crimes. The Home Minister also launched a security operations center, which will provide a round-the-clock cyber surveillance and security support to